0: கொடமே
1: ஐயையோ,
0: புது நந்தவனமே
1: ஐயையோ,
0: சம்மதம் சொல்லு இந்த இடமே இந்த சோகமே.
1: அடடட கடடீடி கலகலக்கு
2: ஏ அக்கா மக,
3: ஐயப்பா என்ன இந்த அடி அடிச்சிட்டீங்க?
2: யாரோட அக்கா மகடாய்?
1: அண்ணனோட அக்கா மக. அது நடந்து வந்தா
0: நம்ம பஸ் ஸ்டாண்டு பல பல பழக்கம்
1: அண்ணனோட பச்சை அது பறந்து

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ, கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
4: கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. உங்களுடைய விருப்பத்தை நோக்கத்தை லட்சியத்தை அடைய ஹை ஜம்ப் உடனே சாத்தியமாகாது, படிப்படியா தான் உயரணும். அதனால உங்களுடைய விருப்பத்தை லட்சியத்தை சின்ன சின்ன பகுதிகளா பிரிக்கணும். ஒன்னு ஒன்னா அடைஞ்சு சீக்கிரமா முழுமை அடையலாம். இப்படி இருக்க போறேன், அப்படி இருக்க போறேன் அப்படின்ற நிரந்தரமான மனநிலை நல்லதல்ல. அப்படின்னாலும் வெற்றி அடைஞ்சதும் நான் என்ன நிலையில இருப்பேன் அப்படின்னு கற்பனை செய்யறது ஒருபோதும் தவறு கிடையாது. நிதானமா செய்யக்கூடிய எந்த காரியமும் முடிவில் வெற்றி அடையும். நிதானமா செயல்படும் போது மனம் ஒருமுகப்படுத்தப்படும். ஒரு காரியம் சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் ஒரு முறைக்கு இன்னொரு முறை நல்லா யோசிச்சு தீர ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் செய்ய ஆரம்பிக்கணும். அவசரப்பட்டா ஒருவேளை காரியம் கைகூடாமல் போய்விடக்கூடிய விபரீதம் ஏற்படலாம். எதுவுமே புதுசா இருக்கும் போது சிறப்பா செயல்படுது. ஆரம்பத்துல சிலர் உற்சாகமா வேலை செய்வாங்க, இததான் ஆரம்ப சூரத்தனம்னு சொல்லுவாங்க. போக போக உற்சாகம் குறைஞ்சு செய்யக்கூடிய வேலையில கவனம் குறைஞ்சு போயிடும். இது ஒரு நல்ல பழக்கம் கிடையாது. ஆரம்பத்துல என்ன உற்சாகத்துல வேலை செஞ்சோமோ அதே அளவு உற்சாகத்தோட கடைசி வர வேலை செய்யணும். ஆரம்பத்துல ஆர்வம் காட்டி போக போக ஆர்வத்தை குறைத்து கொள்ளக்கூடிய நபர்கள் வாழ்வில் ஒருபோதும் முன்னேற முடியாது. செய்யக்கூடிய வேலையை சிறப்பா செய்யாம வெற்றி அடைய முடியாது. மனம் உண்டானால் மார்க்கம் உண்டுன்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா அது தானாவே நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து சும்மா இருக்க கூடாது. அது நடக்கணும் முதல்ல நம்பணும். நம்பிக்கை உருவானதுக்கு அப்புறமா முயற்சிகள் ஆரம்பமாகும். முயற்சிகள் தொடரும் போது பாதை உருவாகும். பாதை உருவானதுக்கு அப்புறமா பயணம் தொடரும். ஒருவேளை முடியாது அப்படின்னு முதல்ல முடிவு செஞ்சு சும்மா இருந்துட்டா எந்த காரியமும் நடக்காது இல்லையா? எது நடக்கணும்னு ஆசைப்படுறோமோ அது கட்டாயமா நடக்கும் அப்படின்னு முதல்ல நமக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை விதைய விதைக்கணும். நம்மளுடைய வெற்றிகரமான முயற்சி பாதையில் முன்னேறுவதற்கு சில தடைகள் உருவாகலாம். அது பணி வாழ்க்கையா இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், அல்லது பொது வாழ்க்கையா இருக்கலாம். அவ்வப்போது அந்த பிரச்சனைகளை சமாளிக்கணும் அல்லது தீர்த்திடணும். அப்போதான் தங்க தடை இல்லாம வெற்றி பாதையை நோக்கி முன்னேற முடியும். வெற்றிக்கு தடையாக உருவாகக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க பொறுமை நமக்கு உதவிகரமா இருக்கும். பொறுமை பலவித நல்ல பயன்களை உருவாக்குது. மன உறுதியை அதிகரிக்க பண்ணும். சரியான நோக்கம் எதுவோ அதை தீர்மானிக்க உதவும். முறையா திட்டமிட உதவும். பிரச்சனைகளை சமாளிக்க சரியான முடிவு எடுக்க பொறுமை மிகச்சிறந்த வழி. நாம பொறுமையோட சிந்திக்க ஆரம்பிக்கும் போதுதான் தோல்விக்கான காரணங்களை கண்டுபிடிக்க முடியும். தோல்விகளை பொறுமையோட ஏத்துக்கும் போது வெற்றி அடைஞ்சே தீரணும் அப்படின்ற தீவிர உணர்வு ஏற்படும். தோல்விகளை பார்த்து மனம் கலங்காமல் பொறுமையோட முயற்சிக்கணும். தோல்வியால அவமானம் உருவாகுதுன்னு ஒரு நாளும் நினைக்க கூடாது. பொறுமையோட முயற்சிகளை தொடரணும். வெற்றி ரொம்ப தூரத்துல இல்ல, ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. அதுக்கு என்ன தேவை அப்படின்னா மன உறுதி, சரியான நோக்கம், முறையான திட்டம், தேவையான செயல்பாடு, சரியான முடிவு. அது நம்மள வெற்றி மாளிகைக்கு நிச்சயமா கூட்டிட்டு போகும். தங்க தடையின்றி மகிழ்ச்சியையும் வெற்றி வாகையும் சூட உதவுவது பொறுமையான நடத்தை தான். பொறுமையின்மை தற்காலிக வெற்றியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கலாம். ஆனா அது நம்ம வாழ்க்கையுடைய நோக்கத்தை அடையறதுக்கு ஒரு நாளும் உதவாது. நம்ம வாழ்க்கையை வெற்றிகரமா மாத்தணும் அப்படின்னா நம்மளோட திறமைகளை நாம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதிக வலிமையுடைய திறமை எது அப்படின்றத உணர்ந்து அந்த திறமைய அதிக அளவுல பயன்படுத்தணும். அப்போதான் அந்த திறமை வலுவூட்டப்படும், மெருகேற்றப்படும். திறமை ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினைக்க கூடாது. நம்ம எல்லாருக்குள்ளே திறமைகள் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் பல வகையான திறமைகள். ஒரு சிலருக்கு அதிக அளவிலும் ஒரு சிலருக்கு குறைந்த அளவிலையும் அது இருக்கும். இந்த திறமை தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய மூலதனம். நாம விரும்பக்கூடிய வெற்றி மாளிகையை நிர்மாணிச்சு சந்தோஷமா வாழ்றதுக்கு இந்த மாபெரும் மூலதனம் ரொம்பவே அத்தியாவசியம். ஆக நம்மளோட திறமைகளை வலிமை உள்ளதா மாத்திக்குமோ, வாழ்க்கையுடைய ஒவ்வொரு வினாடியையும் மகிழ்ச்சிகரமானதா மாத்திடுவோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: தெங்காசி
1: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
6: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி பழைமை, அதிகாரம் 81, குறள் எண் 806. எல்லைக்கண் என்றார் துறவார் தொலைவிடத்தும், தொல்லைக்கண் என்றார் தொடர்பு. நட்பின் வரம்பை மீறாமல் நன்னடத்தையில் நின்றவர்கள் தமக்கு ஒரு அழிவு அல்லது துன்பம் நேரிட்ட காலத்திலும் நெடுங்காலமாக தம்மோடு நட்பாக பழகியவர்களின் உறவை கைவிட மாட்டார்கள். உண்மையான நட்பின் இலக்கணம் தெரிந்த நபர்கள் தங்கள் நண்பர்களால் தங்களுக்கு தொல்லைகள் அல்லது இழப்புகள் ஏற்பட்டாலும் கூட நீண்ட காலமாக பழமையாய் தொடரும் அந்த நட்பை ஒருபோதும் முறித்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்ற ஒரு ஆழமான கருத்தை தான் வள்ளுவர் இந்த குறள் வழியா நமக்கு உணர்த்துறாரு. நீண்ட கால நட்பு அப்படின்றது பரஸ்பர மரியாதை, புரிதல் மற்றும் எல்லையை மதிப்பதன் அடிப்படையில் கட்டமைக்கப்படுவது. ஒருவருக்கொருவர் எல்லைகளை மீறாத வகையில் அந்த நட்பு காலம் கடந்தும் நிலைத்திருக்கும், எவராலும் முறிக்கப்பட முடியாத அழியாத ஒரு பிணைப்பாக திகழும். எல்லைகள் மதிக்கப்படும் போதுதான் அங்கு ஈகோ அல்லது சுயநலத்திற்கு இடமே இல்லை. கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் கூட நட்பின் ஆழம் கருதி பிரச்சனைகளை அன்பால் சரி செய்ய முடியும். நட்பு அப்படின்றது சிரித்து பேசி மகிழ்வதற்கு மட்டும் கிடையாது, நண்பன் தவறு செய்யும் போது திருத்துவதற்கும் உதவக்கூடிய ஒரு நல்ல கருவி. ஆக வரம்புகளை மீறாத எந்த ஒரு உறவும் தூய்மையானதாகவே இருக்கும். வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: உலகத்துல இருக்கிற எல்லா விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளோட கனவு கண்டிப்பா எப்படியாவது ஒலிம்பிக் கேம்ஸ்ல தங்க பதக்கம் ஜெயிக்கணுங்கிறதா தான் இருக்கும். ஆனா ஒலிம்பிக் கேம்ஸ்ல இருக்கிற தங்க பதக்கம் முழுசும் தங்கத்தினால செய்யப்பட்டது தானா? தெரிஞ்சுக்கலாமா? ஒரு ஒலிம்பிக் கோல்டு மெடலோட வெயிட் 556 கிராம். இதுல 550 கிராம் வெள்ளினாலையும் 6 கிராம் தங்கத்தால முலாம் பூசப்பட்டு கோல்டு மெடல் தயாரிக்கப்படுது. இது மூலமா ஒலிம்பிக் கோல்டு மெடல்ல 2% தங்கம் மட்டும்தான் இருக்கும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது, நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும், பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியை கட்டணும், அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
4: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு நாட்டுடைய மன்னரை அவருடைய எதிரி நாட்டு மன்னர் அடிக்கடி தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாராம். திடீர்னு தன் நாட்டின் மீது எதிர்பாராத போர் தாக்குதல் செய்யறது, தன் நாட்டு மக்களிடையே கலகத்தை ஏற்படுத்துவது, இந்த மாதிரி அவருக்கு பிடிக்காத நிறைய செயல்களை பண்ணிட்டே இருந்தாராம். ஓரளவு பொறுமையா போயிட்டு இருந்த மன்னர் பொறுமை இழந்துட்டாரு. அந்த மன்னர் மேல படையெடுத்து போகணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டாரு. இந்த எதிரி நாட்டு மன்னருடைய நாடு மிகப்பெரிய ஒரு தீவு, அவர்கிட்ட இருக்கக்கூடியது அதிகமான படைபலம், அதனாலதான் அவருக்கு அப்படி ஒரு ஆணவம். இவர் அடிக்கடி சீண்டி பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. இப்போ இந்த நாட்டு மன்னர் போர் தொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு இல்லையா, தீவுல இருக்கிறதால தன்னுடைய கப்பல் படையை தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த கப்பல் படையில ஏராளமான போர் வீரர்களை ஏத்திட்டு போருக்கு புறப்பட்டு போறாரு. கப்பல் பாதி வழியில போயிட்டு இருக்கும் போது வீரர்கள் சிலருடைய மனசுக்குள்ள அதீத பயம். என்ன அப்படின்னா, அந்த நாடு மிகப்பெரிய நாடு, அவர்கிட்ட இருக்கிறது மிகப்பெரிய படைபலம், நிச்சயமா நம்ம போர்ல தோல்வியை தான் சந்திக்க போறோம். இனிமே நம்மளுடைய குழந்தைகளை நம்மளுடைய சொந்த நாட்டை இதெல்லாம் பாக்குறது சாத்தியமா அப்படின்றது தெரியல. எல்லாமே நடந்ததுக்கு அப்புறம் வருத்தப்படுறதுக்கு முன்னாடியே மன்னர்கிட்ட தெரியப்படுத்திட்டோம் அப்படின்னா நம்மள நம்ம காப்பாத்திக்கலாம் இல்லையா அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்போ தங்களுடைய கருத்துக்களை படை தலைவர்கிட்ட போய் சொல்றாங்க. படைத்தலைவரும் கொஞ்சம் யோசிக்கிறாரு. ஆமா, நீங்க சொல்றதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரிதான் இருக்கு அப்படின்னு நினைச்சவரு கப்பலுடைய மேல் தட்டில் நின்று கொண்டிருந்த மன்னரை பாக்குறதுக்காக போறாரு. மன்னர் கிட்ட வீரர்கள் சொன்ன இந்த வார்த்தைகளை எல்லாம் எடுத்து சொல்றாரு. நம்ம மன்னர் படைத்தலைவரை கொஞ்சம் ஏற இறங்க பார்த்தாரு. அதுக்கப்புறமா வீரர்களையும் பாக்குறாரு. வீரர்கள நிறைய பேரு உற்சாகத்தோட ஆரவாரத்தோட இருந்தாங்க, ஒரு சிலர் மட்டும்தான் ரொம்பவே அமைதியா இருந்தாங்க. மன்னர் ஏதோ சிந்தனையில இருக்கிறது மாதிரி இவருக்கு எந்த பதிலுமே சொல்லாம மறுபடியும் தன் போக்குல நடைய கட்டிட்டாரு. படைத்தலைவர் மன்னர் என்னதான் முடிவெடுக்க போறார் அப்படின்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காரு. என்ன முடிவெடுத்தாரு, கடைசியா என்ன நடந்தது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள், இது கடல் ஓசை FM 90.4.

0: மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே?
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்போ நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பு பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஓசையஸ்தான் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பி இருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம் கடலோசை எஃப்எம் 90.4 நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. எதிரி நாட்டு மன்னர் பெரிய தீவை தன்னுடைய நாடா கொண்டவர், பெரும் படைக்கு சொந்தக்காரர். அதனால அடிக்கடி என்ன பண்றாரு, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மன்னரையும் மக்களையும் அடிக்கடி துன்புறுத்துறாரு, தொந்தரவு பண்றாரு. பொறுமை இழந்த மன்னர் தன்னுடைய கப்பல் படை மூலமா அவர் மீது போர் தொடுக்க போயிட்டு இருக்காரு. பெரிய நாடு பெரிய படை அப்படின்றதால இந்த மன்னர் கூட போகக்கூடிய வீரர்கள் சிலர் ரொம்பவே பயந்துட்டாங்க. ஆக இது சரியல்ல, நம்ம பின்வாங்கினா நம்மளுடைய தாய் நாட்டை ஒரு முறை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும், இல்லைன்னா நிச்சயமா தோல்வியை தள்ளிவிடுவோம், வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். இந்த மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் சொல்லி படைத்தலைவரை மன்னர்கிட்ட பேசுறதுக்காக அனுப்புறாங்க. மன்னரும் வார்த்தைகள் மாறாம அப்படியே சொல்லிட்டாரு. அப்போ மன்னர் எல்லாரையும் கவனிக்கிறாரு. எல்லாரும் ஆரவாரமா தான் இருக்காங்க, ஒரு சிலர் மட்டும்தான் ரொம்பவே அமைதியா பயந்து போயிருக்காங்க. அதனால என்ன சொல்றாரு, என்ன பதிலுமே சொல்லாம ஏதோ சிந்தனையில இருக்கிறது மாதிரி அவர் அங்க எங்க உலாவ ஆரம்பிச்சிட்டாரு. எந்த பதிலும் சொல்லாததால கப்பல்கள் முன்னோக்கி செலுத்தப்பட்டது, கரையை அடைஞ்சிட்டாங்க. எல்லாரும் கப்பல்களை விட்டு இறங்கினதும் மன்னர் ஒரு கட்டளை ஒண்ணு போட்டாரு. நாம வந்த எல்லா கப்பல்கள்லையும் அடித்தட்டுகள்ல துளையிட்டு அந்த கப்பல்களை மூழ்கடித்து விடுங்கள் அப்படின்றது அந்த கட்டளை. கேட்டவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம், ஏற்கனவே பயத்தோட வந்திருக்கோம், இவர் என்னன்னு கேட்டா வந்த கப்பலை மூழ்கடிக்க பண்றாரு, இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு யோசிக்கும் போது மன்னர் தன்னுடைய வீர வசனத்தை பேச ஆரம்பிக்கிறாரு. எடுத்த காரியத்தில் பின்வாங்காமல் வெற்றி பெறுவதே வீரர்களுக்கு லட்சணம். ஆக வெற்றி அடைந்தே தீர வேண்டும். வெற்றி அடைந்தால் எதிரி நாட்டவரது கப்பல்களில் நமது தாய் நாட்டை அடையலாம், இல்லையேல் இங்கேயே நமது உயிரை விட்டு விடலாம் அப்படின்ற வீர வசனம் பேசினதும் வீரர்களுக்குள்ள பெரிய உற்சாகம் வந்துடுச்சு. ஆக எல்லாரும் எப்படியாவது நம்ம தாய் நாட்டுக்கு திரும்பியே ஆகணும் அப்படின்ற ஒரு வெறியில தன்னுடைய உயிரை குறிச்சும் கவலைப்படாம போராட ஆரம்பிக்கிறாங்க. பெரிய படையையும் தோற்கடிச்சு எதிரிகளுடைய கப்பல்கள்ல தங்களுடைய தாய் நாட்டுக்கு வர்றாங்க. தாய் நாட்டு மக்களால போற்றப்படுறாங்க. சூழ்ந்து பரவிடும் புகழை மட்டும் விரும்பி உயிரை பற்றி கவலைப்படாத வீரர்களின் தனிப்பெருமை வார்த்தைகளில் அடங்காது அப்படின்றதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் தான் இந்த கதை. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.

சகா மியூசிக் தமிழ் அமெரிக்காவின் மீனவர் பாட்டு வெளியிடுவதில் பெருமிதம் கொள்கிறது கடல் ஒசை எஃப்எம் 90.4 மீனவர்களுக்கான இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி.

0: சுரேஷே வா அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம்.
1: ரமேஷ் வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துருவேன்.
0: அட வாப்பா, கடத்தருவுல போய் டீயை குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
1: தப்பு ரமேஷ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. ஒரு கிராம் மனித கழிவுல

0: ஒரு கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழல கலக்கிறதுனால தான் நமக்கு எல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கமா விளையாட போன பையனுக்கு ஒரு வாரம் காய்ச்சல் வந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
1: ஏ சாரிப்பா, இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன்.
2: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு சிறப்பான நல்ல நாள் வந்து தொடங்கிடுச்சு. இந்த நாள் ஒரு இனிய நாளாக எல்லாருக்கும் அமையட்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னைக்கு அப்படியே நம்ம நிகழ்ச்சி வந்து தொடங்கிடலாம். நீங்கள் இப்போ கேட்டு இணைஞ்சிருக்கிறது நம்ம பாமன் நேசக்கரங்களாக இருக்கட்டும் இன்னும் கடலோ சேஃபம் 90.4 வெளுப்பு பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேச வந்திருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இன்னைக்கு 26 மே 2026 காலை நேரம் 7:09 ஆயிடுச்சு. சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சியோட முதல் பதிவாக இன்றைக்கான வானிலை தகவல் எப்படி இருக்குது அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கலாம். வானிலை அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து காற்று வீசிட்டு இருக்கு. குறைந்தபட்சமாக மணிக்கு 21 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 23 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசக்கூடும் சொல்லியிருக்காங்க. வெப்பநிலை அதிகபட்சமாக 31°C வரை இருக்குமா. சரி, மழை இருக்குமா அப்படின்னு கேட்டால் மழைக்கான வாய்ப்பு பெரிய அளவில் இன்றைக்கும் வந்து கிடையாது. நேற்றாச்சும் கொஞ்சம் மேகமூட்டங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. பெரிய அளவுக்கு எங்கேயும் மேகமூட்டம்லாம் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. இன்றைக்குமே அந்த ஒரு சூழல் வந்து இருக்குமா அப்படிங்கிறது பார்ப்போம். மேகமூட்டங்களாச்சும் வருதா, அங்கங்கே நிழலாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் போன வாரம் வரைக்கும் போதிய அளவுக்கு நிறைய மழை வந்து பெய்துட்டு போனதுனால இப்போ அந்த மழை தண்ணீர்னால் அங்கங்கே தேங்கியிருக்க தண்ணீர்னால் அதுக்குள்ளே ரெண்டே நாளில் ட்ரை பண்ணுற அளவுக்கு அவ்வளோ வெயில் அடிச்சிட்ருக்கு. இந்த வெயில் வந்து தாங்கிக்கிங்க, வெயில் வந்துருச்சு. அதே மாதிரி வெயில் எப்போவுமே சொல்கிறது தான், கடைகளில் விற்பனை செய்யக்கூடிய அந்த பாட்டில்களில் அடைச்ச அந்த குளிர்பானங்களை குடிக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பழச்சாறுகளை வந்து குடிங்க. பழச்சாறுகள் வந்து நீங்கள் வீட்டிலே வந்து வாங்கி குடிக்கிறா இருக்கணும் சரி, இல்லை பழங்களை வந்து வாங்கி சாப்பிட்றா இருக்கணும் சரி, இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப உடலுக்கு வந்து நல்லது. இந்த நேரத்தில் ஏற்கனவே வெயிலில் வந்து சுற்றிருக்கிற நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்களையும் பண்ணி உடல் நலத்தை கெடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மட்டும் ஒரு சின்ன ஒரு கோரிக்கையாக வச்சுட்டு இப்போ எடுத்து அழகான ஒரு பாடல் வந்துட்டு இருக்குது. தொடர்ந்து நினைஞ்சிருங்க, இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: மே மாசத்தை மார்வெலஸா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஹாட்டான ஆஃபர்ஸ். உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், பல எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு டொயோட்டாவின் ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
1: அண்ணே, மாடியில என்ன பண்றீங்க?
2: அனுஜோட அக்யூப்ரஷர் கூல் ரூஃப் டைல்ஸ்ல நடந்து பிரஷர் பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணி பிளட் சர்க்குலேஷனை என்ஹான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது 85% சன்லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணி ரூமை கூலா வச்சுக்குது. அண்ட் ஆன்டி ஸ்லிப் ஃபினிஷ் சேஃப்டியும் இருக்கு.
3: அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
4: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
5: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
4: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
6: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 7:20 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோர சேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக இன்னொரு நம்மளோட ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அவங்களுக்காக, அதுவும் சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக ஒரு தகவல். என்ன தகவல் அப்படின்னா, நம்ம இந்திய நோர்சீஸ் வங்கி மற்றும் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் இவங்க இருவரும் சேர்ந்து மாதத்துக்கு ஏதாச்சும் ஒரு பயிற்சிகளை வந்து கொடுப்பாங்க. ஏதாச்சும் சம்மந்தமான ஒரு பயிற்சிகள் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த பயிற்சிகளை நம்ம இலவசமாக வந்து கலந்துக்கலாம். கலந்துக்கிட்டு அந்த பயிற்சிகளை நல்லா கற்றுக்கிட்டு அதன் மூலமாக வந்து நமக்கு வந்து தேவையான ஏதாச்சும் ஒரு பொருட்களை இல்லை நம்ம கடைகளை வந்து வைக்கிறதுக்கு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அப்படி ஒரு பயிற்சியை தான் கொடுக்கறதுக்காங்க. இப்போ என்னென்னா, இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வந்து தயாரிக்கிறதுக்கான ஒரு பயிற்சி கொடுக்க வந்திருக்காங்க. இந்த காலகட்டத்தில் அது எவ்வளோ வந்து வேகமாக வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு தெரியும். ஏன்னா இப்போ சந்தைக்கடை, நம்ம ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கடைக்கு வந்து போனால் அங்கே ஒரு சமோசா கடை வந்துருக்கு, இருக்கிறதுலேயே பரபரப்பாக ஓடிட்டு இருக்கிறது வந்து அந்த சமோசா கடை தான். எவ்வளோ சமோசா போடுறாங்க, ஒரு நாளைக்கு வந்து எப்படி அன்னைக்கு ஒரு நாளுக்கு மட்டும் 500-600 மேலே சமோசா அசால்ட்டாக வந்து விற்றுறாங்க. நாங்களே வந்து போனாவே வந்து சொல்லிட்டு ஒரு 50-60 ரூபாய்க்கு அந்த சமோசா வாங்கிட்டு வந்துடும். அவ்வளோ டேன் ஓவர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அந்த சமோசா வச்சு மட்டுமே. அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை பொருட்கள்னால் இந்த காலத்தில் தவிர்க்க முடியாத மாதிரி ஒன்று ஆயிடுச்சு. அதை வந்து தயாரிக்கணும், அதை வந்து கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அந்த கடன் பயிற்சியில் போய் கலந்துக்கலாம். இலவச பயிற்சி தான். காலை மாலை தேநீர் வந்து கொடுத்துருவாங்களா, மதிய உணவுமே வந்து இலவசமாக வந்து கொடுத்துருவாங்களாம். பயிற்சி முடிவில் வந்து உங்களுக்கு அரசு சான்றிதழே வந்து தருவாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் ஒரு தொழில் தொடங்கவோ இல்லை ஒரு வேலைக்கு வந்து போகிறதுக்கோ அது உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிராமம், ஊராட்சி, எல்லா பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து கலந்துக்கலாம். 19 வயதுலேருந்து 50 வயது இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள், அதான் வந்து வயதுக்கு லிமிட் வந்து சொல்லியிருக்காங்க. 19 வயதுலேருந்து 50 வயதுக்குள்ளே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பிக்க 26/5/2026, அதாவது இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களோட பேரை வந்து முன்பதிவு வந்து பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி முடியாட்ட கூட நாளைக்கு கூட நீங்கள் வந்து பண்ணலாம். அதுதான் டைம் வந்து கொடுப்பாங்க. யாரும் வந்து கரெக்டாக ஃபுல்லாக அந்த ஆட்கள் சேரலன்னா அது வரைக்கும் டைமும் கொடுப்பாங்க. 12 நாள் வந்து இந்த பயிற்சி வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ ஃபோன் பண்ணி நீங்கள் சொன்னால் கூட நீங்கள் அந்த பயிற்சியில் போய் வந்து கலந்துக்கலாம் அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சுக்கங்க. இப்போ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எல்லா டீட்டெயிலையும் கேட்டு உங்களுக்கு வேணும்னா அந்த பயிற்சியில் கலந்துங்க. இப்போ எடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோர சேஃபம் 90.4.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாறப்போகுது.
0: ஏன், வேலையில ப்ரொமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இதை பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துலதான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்.
1: அப்ப அவங்க ஏமாத்துறாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி. மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 7:29 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்ப அடுத்ததா பத்மஸ்ரீ அப்படின்ற விருதை பத்தி நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. நமக்கு நம்மளோட நாட்டில் வந்து முக்கியமாக கொடுக்கக்கூடிய 4 விருதுகளில் அது முக்கியமானது வந்து இந்த பத்மஸ்ரீ. அது மாதிரி பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத ரத்னா அப்படின்ற மாதிரியான விருதுகள்லாம் வந்து இருக்குது. இது ஒவ்வொரு துறையிலையுமே வந்து ஒரு சாதனை படைக்கக்கூடிய இல்லை அந்த துறைகளில் வந்து ரொம்ப கரெக்டாக நீட்டாக சிறப்பாக வந்து செயல்படக்கூடியவர்களை வந்து கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து வருஷம் வந்து கொடுப்பாங்க. இப்போ இந்த வருஷமும் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அறிவிக்கும் போதே வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சது யார் யாருக்கு வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு வந்து பார்க்கும்போது ரோஹித் சர்மாவுக்கு வந்து அறிவிச்சாங்க. நம்மளோட இந்திய முன்னாள் இந்திய கேப்டன் அவருக்கு வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம இந்திய பெண்கள் அணி கிரிக்கெட்டோட அணியின் கேப்டனான ஹர்மன் பிரீத் கவுர் அவங்களுக்குமே வந்து இந்த பத்மஸ்ரீ விருதை வந்து அறிவிச்சிருந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் வந்து இந்த பத்மஸ்ரீ வந்து விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி மொத்தமாக 113 பேருக்கு வந்து இந்த விருது வந்து வழங்கியிருக்காங்க இந்த பத்மஸ்ரீ விருதுகளை. இதில் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் வந்து வாங்கியிருக்காங்க இந்த பத்மஸ்ரீ விருது அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது மொத்தமாக 13 பேர் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த 13 பேரில் நிறைய பேர் வந்து இந்த கலைத்துறையில் வந்து நிறைய வந்து பண்ணவங்க, இசைக்கு வந்து நிறைய வந்து பண்ணவங்க, பாடகர்களாக வந்து இருந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் நிறைய வந்து வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம சமூகத்துக்கு வந்து பண்ணுறவங்களாக இருக்கட்டும் சரி, இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஒரு அறிவியல் பூர்வமாக வந்து கண்டுபிடிக்கிறவங்க, அந்த ஐஐடியில் வந்து வேலை பார்க்குறவங்க, இப்படி உள்ளவங்களுக்கும் நிறைய பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவங்களுக்காகவும் இந்த விருதில் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களோட சேவையை வந்து பாராட்டி இதே மாதிரி இந்த 113 பேருக்கும் நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு பாராட்டுக்களை வந்து தெரிவிச்சிடலாம். பத்மஸ்ரீ விருது வந்து வாங்கியிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுல. நம்ம இந்தியாவில் ஒரு உயரிய விருதுகளில் ஒன்று, அதை வந்து வாங்கியிருக்காங்க. அவங்களோட பணிகளை வந்து சிறக்கட்டும், சிறப்பாக அந்த விருதுகளோட சேர்த்து இன்னும் நல்லா நிறைய பணிகளை வந்து அவங்க பண்ணட்டும். இப்போ அடுத்து பாடல் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடலோசி எஃப்எம் 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேற்று ஒரு மதியம் ஒரு மணி போல் ஒரு சம்பவம் வந்து நடந்தது. வந்து அந்த சம்பவம் வந்து என்னையும் வந்து ஆச்சரியத்துக்குள்ளே வந்து ஆக்கிடுச்சு, நிறைய சந்தேகங்களும் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் கேள்விலாம் கேட்டு பதில்களையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அது என்ன சம்பவம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நேரம் சரியாக 7:41 ஆகிடுச்சு. நீங்கள் இணைஞ்சிருக்கிறது நம்ம பாம்பன் நேசக்கரங்களாக இருக்கட்டும்லையின் கடலோ சேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ என்னென்னா, நேற்று வந்து நான் டீசல் வாங்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். ஒரு கேன் எடுத்துகிட்டு டீசல் வந்து வாங்குறதுக்காக நம்ம பம்புக்கு வந்து போனேன். அங்கே வந்து போகும்போது அங்கே ஏற்கனவே வந்து பெட்ரோல் வந்து கிடையாது, பெட்ரோல் வந்து இல்லை, 2-3 நாட்கள்லாம் வந்து இல்லை, இங்கே பெட்ரோலே போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை அடைச்சி வச்சுட்டாங்க. டீசல் மட்டும்தான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் டீசல் வந்து வாங்குறதுக்காக வந்து போகும்போது சும்மா உட்காந்து ஏதாச்சும் வேடிக்கை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி வேடிக்கை பார்க்கும்போது டீசலோட விலையை பார்க்குறேன். விலையை பார்த்தா 101.50 ரூபான்னு இருந்துச்சு. ஏன்னா நம்ம டீசல் தானே பிடிக்கும், வந்து பெட்ரோலை வந்து போட்டு வச்சிருக்காங்க, 101.50 ரூபான்னு இருக்கேன், என்ன நம்ம வந்து மாற்றி போயிடலாமா, கரெக்டாக கேட்போமா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தம்பி 101.50 ரூபான்னு இருக்கு, மாற்றிக்கிட்டு எதுவும் போடுறீங்களா அப்படின்னு கேட்டேன். என்னது 101 ரூபா, சும்மா இருக்கணே விளாடாதீங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு டீசலில் வந்து போட்டுட்டு இருக்க அந்த பையன் ஏன்ட்ட வந்து கேட்டேன். உண்மையிலேயே பா, ரேட்டை பாரு அப்படின்னு சொல்லி காட்டும்போது அந்த பையன் பார்த்துட்டு என்னென்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சாக்காயிட்டான். எப்போ அவங்களுக்கே வந்து தெரியாதான் ரேட்டு வந்து மாறுறது அப்படிங்கிறது, அவங்களே வந்து அங்கே வந்து பார்க்கும் போது தான் வந்து தெரியுமா, அந்த அந்த பையன் அப்போ தான் டியூட்டிக்கு வந்து வந்திருக்கானா, அதனால் அவனுக்குமே தெரியல இந்த மாதிரி ரேட் வந்து மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ நாள் நானே வந்து 97 ரூபா தான் நினச்சிட்டு இருந்தேன், இது எப்போ 101 ரூபா மாறுச்சு அப்படின்னே தெரியல. அந்தளவுக்கு ஒரு பதட்டமான ஒரு சூழலில் வந்து நேற்று வந்து ஏற்பட்டுருச்சு. அதே தான் நேற்று வந்து பெட்ரோல் டீசல் விலை வந்து உயர்ந்திருக்கு. பெட்ரோல் நேற்று 2.46 ரூபாய் வந்து உயர்ந்திருக்கு, டீசல் 2.58 ரூபாய் அது வந்து உயர்ந்திருக்கு. அவ்வளோக்கு வந்து உயர்ந்து போயிட்டுருக்கு. டீசலோட விலையே 101.55 ரூபாய்க்கு வந்து விற்பனை செய்யப்படுது. அப்போ பெட்ரோல்லாம் கேட்கவே வேணாம், 110 ரூபாய்க்கு மேலே வந்து போயிடுச்சு. இன்னும் நேற்று பெட்ரோலே நம்ம ஊருக்கு வந்து வரல, அதனால் ரேட்டும் வந்து சரியாக வந்து தெரியல, பாம்பில் எவ்வளோக்கு வந்து விற்பனை ஆகுதுன்னு. இன்றைக்கி வந்து வந்துடும், அது 110 ரூபாயை தாண்டி போயிடுச்சு அப்படிங்கிற மட்டும் தெரிவித்தாங்க. இந்தளவுக்கு பெட்ரோல் டீசல் வந்து தொடர்ந்து வந்து இது 4வது முறையாக வந்து கூடுதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 ரூபா கொடுத்து, அப்புறம் 3 ரூபா கொடுத்து, இப்போ 2 ரூபா வந்து கூடியிருக்கு, கூடி போய்கிட்டே இருக்குது. பார்ப்போம் எங்கே போய் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்து தங்க விலையை வந்து பார்க்கும் பொழுது, தங்கம் 18 கேரட் 1 கிராம் தங்கம் 12,093 ரூபாய்க்கு வந்து விற்பனை செய்யப்படுது. 22 கேரட் 1 கிராம் தங்கம் 14,780 ரூபாய்க்கும் 24 கேரட் 1 கிராம் தங்கம் 15,519 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் ஒரு பொன் தங்கத்தின் நிலை 22 கேரட் 118,240 ரூபாய். இதுதான் இன்றைக்கான விலை நிலவரம். அடுத்து இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 8:01 ஆகிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக ஒரு வேலைவாய்ப்பு தகவல் வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம டிஎன்பிஎஸ்சி ஒரு வேலைவாய்ப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து முக்கியமான ஒரு வேலைகள் அப்படின்னு கேட்டால் எல்லா வேலையும் முக்கியமான வேலை தான். அதில் இது ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்கியமான வேலை. நம்மளோட தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இப்போ என்ன வேலைகள் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, வேளாண்மை, குடும்ப நலம், நெடுஞ்சாலை, பொதுப்பணித்துறை, நீர்வளம், தொல்லியல், ஒரு புள்ளியியல், கைத்தறி, இந்த மாதிரியான நம்மளோட ஒரு அடிப்படையான தொழில்கள் இருக்கும் இல்லையா. நம்மளுக்கு இந்த வேளாண்மையாக இருக்கட்டும் சரி, இந்த நெடுஞ்சாலைனா ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். அதில் வந்து ஒரு பணியாளர்கள் வந்து இருக்குது, பணியிடங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பணியிடங்களுக்காக நம்ம இப்போ வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு. இதில் வந்து யார் யார் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, பிஇ, பிடெக், பிஎஸ்சி, பிஎல், எம்பிஏ இதெல்லாம் முடித்தவங்க வந்து விண்ணப்பிக்கலாமா. பொது பிரிவுக்கு வந்து 18 வயதுலேருந்து 32 வயதுக்குள்ளே வந்து வயது வரம்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற பிரிவுகளுக்கு வயது வரம்பு பெரிய அளவில் வந்து கிடையாது. எழுத்து தேர்வு அப்படின்னு வந்து பார்க்கும்போது நம்ம எழுத்து தேர்வு வந்து இருக்கும், சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பதிவு கட்டணமாக 150 ரூபாய் வந்திருக்கும், தேர்வு கட்டணமாக 100 ரூபாய் நீங்கள் செலுத்துகிற மாதிரி இருக்கும். இதற்காக நீங்கள் விண்ணப்பிக்கணும்னா அடுத்த மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் வந்து விண்ணப்பிக்க வந்து நேரம் வந்து கொடுத்துருக்காங்க. tnpsc.gov.in அப்படின்ற இணைய முகவரியில் இதை பற்றின தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். tnpsc.gov.in. இப்போ இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய 2வது TNPSC தேர்வு இதுதான். இன்னும் நிறைய தேர்வுகள் இருக்குது. அது எல்லா தேர்வுகளுமே கிட்டத்தட்ட அக்டோபருக்கு அப்புறம் தான், செப்டம்பரில் தொடங்கி அக்டோபர் டு நவம்பர் இந்த டைமில் தான் எல்லா டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளும் நடத்திருக்காங்க. அதுக்கான அறிவிப்புகள்லாம் வரும். இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வு வந்து நடத்திருக்காங்க, விண்ணப்பிங்க. இது இப்போ விண்ணப்பித்தாலுமே டைம் வந்து இருக்குது. இது அவ்வளோ கஷ்டமான க்வெஸ்டினாக இருக்கும் அப்படின்கிட்ட இருக்காது. நம்ம படித்த படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலையாக நிச்சயமாக வந்து இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மின்துறையில் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளின் பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கனிமவளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திரு பென்னி வாங், ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் திரு தோஷிமிட்சு மொட்டேகி, அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ ஆகியோர் பங்கேற்கின்றனர். குவாட் நாடுகளின் முன்முயற்சிகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம், இந்தோ பசிபிக் பிராந்திய விவகாரம் மற்றும் இதர பரஸ்பர நலன் சார்ந்த சர்வதேச விவகாரங்கள் குறித்து அமைச்சர்கள் இக்கூட்டத்தில் விவாதிக்க உள்ளனர். தடையற்ற மற்றும் வெளிப்படையான இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கான குவாட் நாடுகளின் தொலைநோக்கு பார்வைக்கேற்ப கடந்த ஆண்டு வாஷிங்டனில் நடைபெற்ற உரையாடல்களின் அடிப்படையில் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் விவாதிக்க உள்ளனர். நாடு முழுவதும் அடுத்த மாதம் 21 நீட் மறுதேர்வை பாதுகாப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் மாநில முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள் ஆகியோருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் நீட் மறுதேர்வை நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பை அளிக்குமாறு கூறியுள்ளார். கடும் வெப்பத்தை கருத்தில் கொண்டு தேர்வு மையங்களில் மாணவர்களுக்கு தேவையான தண்ணீர், தடையற்ற மின்சாரம் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் உறுதி செய்யுமாறு அவர் அதில் கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்வு நாளன்று கூடுதல் போக்குவரத்து வசதிகளை ஏற்பாடு செய்யுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறுதேர்வை சுமூகமாகவும் வெளிப்படை தன்மையுடனும் நடத்துவதை உறுதி செய்ய அனைத்து மாநிலங்களும் முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று தாம் நம்புவதாக திரு தர்மேந்திர பிரதான் அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பத்ம விருதுகள் பெற்றவர்களுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழகத்தில் வானொலி ஒலிபரப்புத்துறையில் சிறப்பான பணியாற்றி மக்களுடன் நெருக்கமாக இணைந்து செயல்பட்ட விஞ்ஞானி டாக்டர் ஆர் ஸ்ரீதருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது பெருமைக்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார். பத்மஸ்ரீ விருது பெற்றுள்ள ஓய்வு பெற்ற IPS அதிகாரி திரு விஜயகுமார், தமிழ் பண் இசைக்கலைஞர் திரு என் சுவாமிநாதன் ஆகியோருக்கும் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் 12 வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த குற்றவாளிக்கு அளிக்கப்பட்டுள்ள தண்டனைக்கு தாம் வரவேற்பு தெரிவிப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இவ்வழக்கு துரிதமாக விசாரிக்கப்பட்டு தர்மமுனீஸ்வரன் என்ற குற்றவாளிக்கு இரட்டை தூக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இக்கொடூர சம்பவம் நடைபெற்ற 3 மிக துரிதமாக நீதி வழங்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யும் அரசின் நடவடிக்கைகளுக்கு உற்ற துணையாக வழங்கப்பட்டுள்ள இத்தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மின்துறையில் தனிநபர்கள் அல்லது குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு சாதகமாக ஒப்பந்த புள்ளி வழங்கும் முறை இனிமேல் தொடராது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மின்வாரியத்துடன் தொடர்புடைய ஒப்பந்ததாரர்கள், மின் உபகரண விநியோகஸ்தர்கள், கொள்முதல் செய்வோர் உள்ளிட்டோருடன் நேற்று அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அனைத்து ஒப்பந்ததாரர்களுக்கும் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்று அவர் கூறினார். கடந்த காலங்களில் முறைகேடாக வழங்கப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் மறு ஆய்வு செய்யப்பட்டு புதிய வெளிப்படையான நடைமுறைகள் அறிமுகப்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இடைத்தரகர்களுக்கு அனுமதி கிடையாது என்றும் முறைகேடுகள் தடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். அடுத்த ஓராண்டுக்குள் மின்துறையில் முழுமையான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் தெரிவித்ததாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க மாநில கனிமவளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக தென்காசி மாவட்டத்தில் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். அம்மாவட்டத்தில் உள்ள 54 கல்குவாரிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் 3 குழுக்கள் ஆய்வு செய்ததில் 18 கல்குவாரிகள் விதிகளை மீறி செயல்படுவதாக தெரியவந்தது. இக்குழு அளித்த அறிக்கையின் அடிப்படையில் அமைச்சர் இந்நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே கன்னியாகுமரி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 2 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்தவும் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, தேனி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் மற்ற பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இருநாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. காங்கோ, உகாண்டா நாடுகளில் எபோலா வைரஸ் பரவலை அடுத்து அந்நாடுகளுக்கு விமான சேவைகளை இயக்கும் நிறுவனங்களுக்கான முன்னெச்சரிக்கை வழிகாட்டுதல்களை விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது. செனகல் நாட்டின் புதிய பிரதமராக பொருளாதார நிபுணர் திரு அகமதவ் அல் அமினவ் லோவோவை அந்நாட்டு அதிபர் நியமித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கி தவித்த 300க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் நீட், JEE போன்ற நுழைவுத் தேர்வுக்கான மாநில அரசு நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் சேருமாறு அத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வளர்ச்சிப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு தென்னரசு ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நேற்று முன்தினம் பெய்த கனமழை காரணமாக சுவர் இடிந்து விழுந்த ஒருவரின் குடும்பத்தாருக்கு அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அரசு சார்பில் நிவாரண உதவி வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட 380 கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொண்டு தீர்வு காணுமாறு ஆட்சியர் திரு பிரதாப் அலுவலர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். மணலியில் தனியாருக்கு சொந்தமான எண்ணெய் கிடங்கில் பரவிய தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்ட 2 தீயணைப்பு வீரர்கள் காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் விழுதாவூரில் இளைஞர் ஒருவரை கொலை செய்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. கோவாவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் அவேகா சிங் 4 கோல்களும், பிரியங்கா, கரிஷ்மா ஆகியோர் தலா 2 கோல்களும் அடித்தனர். பியாரி சாக்ஷா, கிரேஸ், சங்கீதா ஆகியோர் தலா 1 கோலும் அடித்தனர். இந்தியா தமது அடுத்த ஆட்டத்தில் வரும் 31 தேதி பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 4-6, 7-5, 6-3 என்ற செட் கணக்கில் போர்ச்சுகலின் ஃபெரேரியா சில்வாவை வென்றார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுத்தேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மின்துறையில் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளின் பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
2: டைல்ஸ் வாங்க எங்க போனாலும் ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்ல, பிரைஸும் நார்மலை விட ரொம்ப அதிகமா இருக்கு. அட, நம்ம அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்ல ட்ரை பண்ணு. அனுஜ்ல எப்போதும் ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். இந்த கரண்ட் சிச்சுவேஷன்லயும் 30% ஆஃபர் தராங்க. சோ அஃபோர்டபிள் பிரைஸ்ல டைல்ஸ் பர்சேஸ் பண்ணலாம்.
3: அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
4: மே மாசத்தை மார்வலஸா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஹாட்டான ஆஃபர்ஸ். உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், பல எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு டொயோட்டாவின் ரோமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
5: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா? இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
6: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
7: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
8: You know what? Guess who's back? We back!

0: I'm out of here.
1: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: இன்னைக்கு கேஸ் விலை கூடிட்டே போகுது. அதை சிக்கனமா பயன்படுத்துறது நல்லது. எப்படி சிக்கனமா பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அடுப்புக்கு கனெக்ட் ஆகுற பைப்பு, பர்னரு, ரெகுலேட்டர்ல எதுவும் லீக் இல்லாம பாத்துக்கணும். சமைக்கிற பாத்திரங்களை முன்னமே தண்ணி இல்லாம தொடச்சு கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். சமைக்கிற சாப்பாட்ட கரெக்டான அளவுல சமைச்சதும் அடிக்கடி சூடுபடுத்தாம அடுப்பை விட்டு இறக்கிடலாம். காய்கறிகளை ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்ச நேரம் வெளியில எடுத்து வச்சு குளிர்ச்சி போனதுக்கு அப்புறமா சமைக்கலாம். இந்த மாதிரியான எளிதான வழிகளை பின்பற்றினாலே ஓரளவுக்கு கேஸ் மிச்சம் பண்ணலாம்.
1: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: யார நம்புறதுனே தெரியலக்கா.
1: ஏன், என்னாச்சு?
0: ஆன்லைன்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க. நல்லா பேசணும், நல்லா பழகணும், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஒரு நாள் நான் ஒரு ஆப் யூஸ் பண்றேன், அதுல எனக்கு நிறைய ஏர்னிங்ஸ் வருது, நீயும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க.
1: நீ உடனே பண்ணிட்டியா?
0: உடனே பண்ணல. ஆனா அவங்க எல்லாம் ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன், என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க. சரி, இவ்ளோ நல்லா பேசுறோம், சரியா தான் இருக்கும்னு ஆப்ப டவுன்லோட் பண்ணி அதுல கேட்ட காசையுமே சென்ட் பண்ணேன். அதுதான் அவங்க கிட்ட கடைசியா பேசினது. அதுக்கப்புறம் அவங்கள ரீச் பண்ணவும் முடியல, சென்ட் பண்ண காசும் வரல.
1: ஆன்லைன்ல முகம் தெரியாத ஆளு நல்லா பேசுறாங்கன்னு அவங்க கேட்டதுக்காக பணம் அனுப்புவியா? ஆன்லைன்ல கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுங்கறத புரிஞ்சுக்க.
0: இப்போதான்க்கா புரியுது.
1: சரி வா, சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னொரு ஆள் பாதிக்கப்படாம தடுக்கலாம்.
2: நட்பு என்ற பெயரில் இணைய மோசடிகள் அதிகம் நடக்கிறது. பணத்தை அனுப்புவதற்கு முன் இது தேவைதானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

நேரம் சரியாக 8:31 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோஸ் FM 90.4 வெளுப்பு பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். அடுத்ததான் இன்றைக்கான விளையாட்டு தகவல்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். விளையாட்டு தகவல்கள் அப்படின்னு சொல்லும் போதே ஏற்கனவே நம்ம இந்திய கேப்டன்கள், ஆண்கள் அணிக்கான கேப்டனும் பெண்கள் அணிக்கான கேப்டனும் இரண்டு பேருமே வந்து பத்மஸ்ரீ விருது வந்து வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு மீண்டும் ஒரு வாழ்த்துக்கள் வந்து சொல்லிடலாம். அடுத்தது இன்னைக்கு என்ன போட்டி நடக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தா ஐபிஎல் போட்டியோட அரையிறுதி சுற்றுக்கு வந்து வந்தாச்சு. அரையிறுதி சுற்றோட முதல் தகுதி சுற்று இன்னைக்கு வந்து நடக்கிறதுக்கு. யார் யார் விளையாட போகிறாங்க அப்படின்னா, இப்போதைக்கும் இந்த லீக் போட்டிகளில் டாப் 2 இடங்களில் இருக்கக்கூடிய பெங்களூரு மற்றும் குஜராத் இரண்டு அணிகளும் இன்றைக்கி பெங்களூரில் இன்றைக்கி போட்டியை வந்து விளையாட இருக்காங்க. நல்ல ஒரு ஃபார்மில் சூப்பராக விளையாண்டுட்டு இருக்காங்க பெங்களூர் அணி. இந்த வருஷமும் வந்து கோப்பையை ஜெயிச்சிருவாங்களோ அப்படின்ற அளவுக்கு தான் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. பார்ப்போம் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு போட்டி கால்பந்து தகுதி சுற்றுக்கான அரையிறுதி, ஐபிஎல்கான அரையிறுதி தகுதி சுற்றுக்கான முதல் போட்டி வந்து நடக்கிறதுக்கு இரண்டு அணிகளுக்கு ஒரு வாழ்த்துக்களை வந்து சொல்லிடலாம். அதே மாதிரி அடுத்து ஒரு 3 போட்டிகள் வந்து இருக்குது, அதோட ஐபிஎல் முடிச்சிருந்துச்சு. இந்த 2023 ஐபிஎல் வந்து முடிய போது விளையாண்ட அனைத்து அணிகளுக்கு நம்ம ஒரு வாழ்த்துக்களையும் சொல்லிடலாம். இன்றைக்கி வந்து போட்டியை வந்து பார்ப்போம் யார் ஜெயிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, யார் முதல்ல ஃபைனல் வந்து போகிறா அப்படின்னு. இப்போ அடுத்து பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடலோஸ் FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஸ்கூல்ல தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 8:44 ஆகிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவுப்பதுக்குமே வந்தாச்சு. இந்த நிறைவுப்பதில் இப்போ நம்ம மே மாதத்தோட கடைசி நாட்களில் வந்துருக்கோம். இப்போ நம்ம வங்கிகளுக்கு வந்து விடுமுறை அப்படி தான் நினைக்கிறேன். அதை பற்றி நான் வந்து சொன்னேன். அதுக்கப்புறம் நானுமே வந்து வங்கிகள் பக்கம் வந்து போகலை. இந்த வாரம் முழுக்கவே வங்கிகளுக்கு வந்து ஒரு லீவ் வந்து இருக்கலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த 2 நாட்களும் வந்து வங்கி ஊழியர்களுக்கான ஒரு வேலைகளை வந்து அவங்க ஒரு போராட்டம் காரணமாக வந்து வேலை வந்து இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலை நிறுத்தம் வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு பக்ரீத் பண்டிகை வந்து வரப்போகுது. இந்த மாதிரி சொல்ல காரணத்தினால நமக்கு இந்த வங்கிகள் இன்னும் கொஞ்சம் நாளுக்கு வந்து செயல்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் அது வந்து எப்படி இருக்குது, அது வந்து என்ன மாதிரியான பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக அடுத்து வந்து பள்ளிகளுக்கு வந்து போகிறது அந்த வேலைகள்லாம் வந்து பார்த்துட்டே இருங்க. ஸ்கூல் இன்னும் சில நாட்களில் வந்து திறந்துடுவாங்க. அதை பற்றி அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கிறேன். நீங்கள் நேரம் இணைந்திருந்தது நம்ம பாமன் நேசக்கரங்களாக இருக்கட்டளை என்ன கடலோ சேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி. டாட்டா. பை பை. See you, மக்களே.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி.
2: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு முட்டேகியுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். எபோலா வைரஸ் பரவலையடுத்து காங்கோ உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் கோண்டாலா பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கி தவித்த 300க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இரு நாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. இனி விரிவான செய்திகள். வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு முட்டேகியுடன் புதுதில்லியில் நேற்று பேச்சு நடத்தினார். இரு நாடுகளும் சிறப்பான உலகளாவிய கூட்டாண்மையை கொண்டுள்ளதாக திரு ஜெய்சங்கர் தெரிவித்தார். இருதரப்பு உறவுகள் பெரும் தாக்கத்தை கொண்டுள்ளதை இது உணர்த்துவதாக திரு ஜெய்சங்கர் கூறினார். காங்கோ உகாண்டா நாடுகளில் எபோலா வைரஸ் பரவலை அடுத்து அந்நாடுகளுக்கு விமான சேவைகளை இயக்கும் நிறுவனங்களுக்கான முன்னெச்சரிக்கை வழிகாட்டுதல்களை விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது. உகாண்டா மற்றும் காங்கோ நாடுகளுக்கு விமானங்களை இயக்கும் நிறுவனங்கள் பயணிகள் குறித்த முழு விவரங்களை சேகரிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. பயணிகளில் எவருக்கேனும் காய்ச்சல், தலைவலி, தொண்டைவலி உள்ளிட்ட அறிகுறிகள் இருந்தால் அவர்கள் விமான சிப்பந்திகளிடம் தெரிவிக்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக பயணிகளுக்கு உரிய அறிவுறுத்தல்களை அளிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்நாடுகளிலிருந்து இந்தியா வந்தடைந்த 21 நாட்களுக்குள் நோய் அறிகுறிகள் தெரியவந்தால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற வேண்டும் என்றும் மேலும் விமான நிலைய சுகாதார பிரிவுக்கும் இதுகுறித்து தெரிவிக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் அடுத்த மாதம் 21ஆம் தேதி நீட் மறுத்தேர்வை பாதுகாப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் மாநில முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள் ஆகியோருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் நீட் மறுத்தேர்வை நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பை அளிக்குமாறு கூறியுள்ளார். கடும் வெப்பத்தை கருத்தில் கொண்டு தேர்வு மையங்களில் மாணவர்களுக்கு தேவையான தண்ணீர், தடையற்ற மின்சாரம் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் உறுதி செய்யுமாறு அவர் அதில் கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்வு நாளன்று கூடுதல் போக்குவரத்து வசதிகளை ஏற்பாடு செய்யுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறுத்தேர்வை சுமூகமாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்துவதை உறுதி செய்ய அனைத்து மாநிலங்களும் முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று தாம் நம்புவதாக திரு தர்மேந்திர பிரதான் அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பிரபல சுற்றுலா தலமான குல்மர்க் கோண்டாலா பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கி தவித்த 300க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ரோப்கார் வழித்தடத்தில் ஏற்பட்ட கோளாறால் சுமார் 500 அடி உயரத்தில் 65 கேபின்களில் 7 மணி நேரம் சிக்கி தவித்து வந்த நிலையில் அவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். இந்த மீட்பு பணியில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படை, ஜம்மு காஷ்மீர் காவல்துறை மற்றும் உள்ளூர் நிர்வாகம் இணைந்து மேற்கொண்ட பயணிகள் அனைவரையும் எவ்வித காயமுமின்றி பாதுகாப்பாக மீட்டனர். இச்சம்பவம் குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என்றும் குறைபாடுகள் கண்டறியப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா அறிவித்துள்ளார். மீட்புப் பணியில் ஈடுபட்ட அனைவருக்கும் அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுலா பணிக்குழு கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நேற்று நடைபெற்றது. சுற்றுலாத்துறை இணைச் செயலாளர் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கான வழிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. செயற்கை நுண்ணறிவு மற்றும் சுற்றுலா, சுற்றுலாத்துறையில் திறன் மேம்பாடு, தடையற்ற போக்குவரத்து ஆகியவை குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. பத்ம விருது பெற்றவர்கள் அனைவருக்கும் அவர்களது வாழ்க்கை பயணம் ஊக்கமளிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பத்ம விருதுகளின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் விருது பெற்றவர்களின் சில மகத்துவமான முயற்சிகள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாகவும் அதை அனைவரும் காணுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுபோன்ற சிறப்புமிக்க தனிநபர்களிடம் நாட்டின் வலிமை அடங்கியுள்ளதாக பிரதமர் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திரு பென்னி வாங், ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் திரு தோஷிமிட்சு முட்டேகி, அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ ஆகியோர் பங்கேற்கின்றனர். குவாட் நாடுகளின் முன்முயற்சிகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம், இந்தோ பசிபிக் பிராந்திய விவகாரம் மற்றும் இதர பரஸ்பர நலன் சார்ந்த சர்வதேச விவகாரங்கள் குறித்து அமைச்சர்கள் இக்கூட்டத்தில் விவாதிக்க உள்ளனர். தடையற்ற மற்றும் வெளிப்படையான இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கான குவாட் நாடுகளின் தொலைநோக்கு பார்வைக்கேற்ப கடந்த ஆண்டு வாஷிங்டனில் நடைபெற்ற உரையாடல்களின் அடிப்படையில் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் விவாதிக்கின்றனர். தில்லியில் கடும் வெப்பம் நிலவி வருவதையடுத்து அனைத்து பகுதிகளிலும் நடமாடும் வெப்ப தணிப்பு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருகிறது. இந்த கடும் வெப்பத்தால் எவரும் பாதிக்கப்படக்கூடாது என்ற நோக்கில் நடமாடும் வாகனங்கள் மூலம் தண்ணீர் தெளிக்கப்படுவதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். இந்த வாகனங்கள் மூலம் 200,000+ மேற்பட்டவர்கள் பயனடைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். சுமார் 114,000 லிட்டர் குளிர்ந்த குடிநீரும் 100,000 ORS கரைசல் பாக்கெட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பல்வேறு பகுதிகளில் 14 குளிரூட்டும் மையங்களையும் தில்லி அரசு ஏற்படுத்தியுள்ளது. இதன் மூலம் பொதுமக்களும் தொழிலாளர்களும் ரிக்ஷா ஓட்டுநர்களும் பயனடைவார்கள் என்று திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். ஈரான் நாட்டில் இணைய சேவையை மீண்டும் அளிப்பதற்கு அந்நாட்டு அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியான் உத்தரவிட்டுள்ளார். கடந்த 87 நாட்கள் அந்நாட்டில் இணைய சேவை முடக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் அந்த சேவையை வழங்குமாறு அவர் கூறியுள்ளார். பக்ரீத் பண்டிகையொட்டி ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் சீர்திருத்தம் மற்றும் மறுவாழ்வு மையங்களில் அடைக்கப்பட்டுள்ள 956 பேரை விடுவிக்க அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹியான் உத்தரவிட்டுள்ளார். அவர்கள் செலுத்த வேண்டிய அபராத தொகையை அரசே ஏற்றுக்கொள்ளும் என்றும் அவர் கூறியுள்ளார். மனம் திருந்திய குற்றவாளிகள் சமூகத்தில் மீண்டும் இணைந்து வாழ்வதற்கான வாய்ப்பு அளிக்கும் வகையில் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேபோல் ரஸ் அல் கைமாவில் 443 சிறை கைதிகளும், அஜ்மானில் 230 சிறை கைதிகளும், ஷார்ஜாவில் 227 சிறை கைதிகளும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இரு நாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. ஈரான் தரப்பில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் ராக்சி தலைமையிலான குழு இதில் பங்கேற்கிறது. ஹோர்முஸ் நீரிணை விவகாரம், ஈரானின் யுரேனியம் செறிவூட்டல் நடவடிக்கை உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து பேச்சுக்கள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே ஈரானுடனான எந்தவொரு ஒப்பந்தமும் அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்றும், இல்லையெனில் அந்நாட்டுடன் எந்த ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்படாது என்றும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. கோவாவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் அவேகா சிங் 4 கோல்களும், பிரியங்கா கரிஷ்மா ஆகியோர் தலா 2 கோல்களும் அடித்தனர். பி ஆர் இ சாக்ஷா, கிரேஸ், சங்கீதா ஆகியோர் தலா 1 கோல் அடித்தனர். இந்தியா தமது அடுத்த ஆட்டத்தில் வரும் 31 தேதி பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 4-6, 7-5, 6-3 என செட் கணக்கில் போர்ச்சுகலின் ஃபெரேரியா செல்வாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு முட்டேகியுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். எபோலா வைரஸ் பரவலையடுத்து காங்கோ உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் கோண்டாலா பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கி தவித்த 300+ மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இருநாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: வெற்றிக்கு உழைக்க அயராம பாடுபடுவோம். அன்பான சகோதர சகோதரிகளுக்கு அழகான காலை வணக்கம். ஹலோ வணக்கம்.
4: ஹலோ
3: வணக்கம்.
4: வணக்கம் தங்கம்மண்ணா.
3: வணக்கம் சகோதரி. யார், எங்கிருந்து உங்க பேரு?
4: நான் தெக்காடிலிருந்து முனியசாமி பாக்கியலட்சுமி பேசுறேன்.
3: சொல்லுங்க சகோதரி, யாருக்கு வாழ்த்து, என்ன பாடல்?
4: நிலையத்தில் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
3: அருமையா இருக்கும் சகோதரி.
4: சரி, நான் எங்க அண்ணம்மையனுக்கு வியாழக்கிழமை வெட்டிங், அதுக்கு வாழ்த்தி பொண்ணு மாப்பிள்ளைய வாழ்த்தி ஒரு பாட்டு ஒரு சாங் போடுறேன் அட்வான்ஸா.
3: ஓகே ஓகே. பேரு?
4: மாப்பிள்ள பேரு கார்த்திக், பொண்ணு பேரு சரஸ்வதி.
3: கார்த்திக் சரஸ்வதி, அவங்களுக்கு வெட்டிங் டேயா?
4: திருமணம். இது அனைத்தும் நடக்குது, கல்யாணம் நடக்குது.
3: வியாழக்கிழமை?
4: வியாழக்கிழமை 28ஆம் தேதி.
3: கார்த்திக்,
4: மாப்பிள்ள பேரு கார்த்திக், பொண்ணு பேரு சரஸ்வதி.
3: கார்த்திக் சரஸ்வதி அவங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை சகோதரி முனியசாமி பாக்கியலட்சுமி சகோதரி தெக்குவாடியிலிருந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்காக ஒரு அழகான பாடல், ஜோடி நல்ல ஜோடின்னு ஒரு பாடல் கொடுத்துடலாம் சகோதரி.
4: நன்றி அண்ணா.
3: நன்றி சகோதரி, நன்றி. முதற்காலராக நம்ம தெக்குவாடியிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க ஒரு வெட்டிங் டே கல்யாண வாழ்த்தை சொல்லிவிட்டு ஒரு அழகான பாடலும் கேட்டிருக்காங்க. இது மாதிரி நீங்களும் உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விருப்ப பாடலை 7094439999 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்கள், வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ்ஸும் அனுப்புங்க. இன்றைக்கி ஆச்சி மனோரமா அவங்களுக்கு வந்து 89வது பிறந்த நாள். அவங்க வந்து 1000 படத்துக்கு மேலே நடித்ததுனால கின்னஸ் புக்கிலையும் இடம் பெற்றிருக்காங்க. அவங்க பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காங்க, கலைமாமணி விருது வாங்கியிருக்காங்க, நிறையா விருதுகளை வாங்கி குமிச்சிருக்காங்க. ஆனால் மனோரமாச்சி வந்து இப்போதைக்கு 6 முதலமைச்சரோட நடிச்சிருக்காங்க. உண்மையிலேயே ஒரு திரைப்படத்தில் ஒருத்த வந்து இவ்வளவு முதலமைச்சர்களோட நடித்ததே இல்லை. உண்மையிலேயே அவங்க வந்து கொடுத்து வச்சவங்க. ஆனால் இன்றைக்கு நம்மளோட இல்லை, இருந்தால் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இந்த முதலமைச்சரோடையும் நடித்ததுனால அவங்களுக்கு நல்ல பெருமையும் கிடச்சிருக்கு. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை அவங்க ரசிகர்கள் சார்பாகவும், ரசிகர்கள் சார்பாக ஆச்சின்னு அவங்கள கூப்பிடுவோம். ஆனால் 1500 படத்துக்கு மேலேயே நடிச்சிருக்காங்க. உண்மையிலேயே ஒரு அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு பாடலும், அவங்க குரலில் பாடின பாடலும் கேட்போம். பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்துக்களோடு உங்களில் ஒருவன் தங்கம்.
5: நீ வரம் காட்டி நான் விட மாட்டேன், நான் சைதா பேட்டை கொச்சு பாவாத்தியாரே ஊட்டாண்ட, நீ வரம் காட்டி நான் விட மாட்டேன், ஜாம்பா ஜா ஜச்சு.

பாபாச்சார கூட்டாண்ட நீ வரம் காட்டி நான் விட மாட்டேன் ஜாம்பாச்சார ஜஜு.

0: கொக்கு மாசாய்தா பேட்ட கொக்கு ஜாங்கா ஜக் ஜக்கு மாசாய்தா பேட்ட கொக்கு
1: சம்மர்னா ஹாட்டு கூல் ரூஃப் டைல் வாங்கி அதை சமாளிக்க அனுஜ் ஸ்டைல்ஸ் மால் தான் சரியான ஸ்பாட். அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்
2: மே மாசத்தை மார்வலஸா மாத்த வந்தாச்சு அனிமலைஸ் டொயோட்டாவின் ஹாட்டான ஆஃபர்ஸ். உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், பல எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு டொயோட்டாவின் ரூமியான். மேலும் விவரங்களுக்கு அனிமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். அனிமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
3: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
4: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
3: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
5: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: வாடா.
1: என்னம்மா சாப்பாடு?
2: ஆமக்கறி.
1: ஐயோ ஆமக்கறியா? அதெல்லாம் பிடிக்க கூடாதுமா, கடலூசில சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கேட்க மாட்டியா?
2: டேய் பெரிய ஆள் மாதிரி பேசாம வேலைய பாத்துட்டு சாப்பிடுறா.
1: ஏம்மா இந்த ஆமையை காப்பாத்திருந்தா இந்நேரம் அப்பாவுக்கு கடல் காப்பான் விருதும் 1000 ரூபாய் பணமும் கிடைச்சிருக்கும். அதை வச்சு கறி எடுத்து நல்லா சாப்பிட்டுருக்கலாம். எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு கடல் வளத்தை காப்பாத்த அப்பா அம்மா தானே சொல்லி தரணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணா நான் மீன் பிடிக்க போகும்போது மீன் மாட்டாது, பிளாஸ்டிக்கும் சொரியும் தான் மாட்டோம். இனிமே ஆமையை பிடிக்க வேணாம்னு அப்பாட்ட சொல்லுங்க. அதை காப்பாத்தி அப்பாவுக்கு கடல் காப்பான் விருது வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்க போறேன். இதை நீயே சாப்பிடு.
2: டேய் ராஜு போகாதடா, இனிமே வைக்க மாட்டேன்.
3: ஆமா மாதிரி அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை காப்பாத்துங்க. அதை வீடியோவா எடுத்து கடல் ஓசையின் வாட்ஸ்அப் எண்ணான 709-443-9999 அனுப்புங்க. கடல் காப்பான் விருது பெறுங்க, கூடவே 1000 ரூபாய் பரிசும் உண்டு. சமுத்திரம் பழகுவோம், கடல் வளம் காப்போம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
6: ஒன்பது 9:23 இழந்திருக்கீங்க. கடல் ஓசை பண்பலை 90.4 நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க ஹரிப்பிரியா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் காலை வணக்கம் சகோதரி. காதல் மன்னன் படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. உன்னை பார்த்த பின்புதான் நானாக இல்லையே அப்படின்னு ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. வணக்கம், யார், எங்கேருந்து உங்கள் பேர்? ஹலோ வணக்கம். ஹலோ
7: ஹலோ
6: வணக்கம். லைன் வந்து அவங்களுக்கு சரியாக கிடைக்கல. மீண்டும் ட்ரை பண்ணுங்கள். யாராக இருந்தாலும் உங்களுக்காக வாழ்த்துக்களை கண்டிப்பாக தெரியப்படுத்துவோம். இன்றைக்கி வந்து இந்த பானகம் இதை வந்து பார்ப்போம். ஏன்னா இந்த வெயில் காலத்துகளில் வந்து நம்ம நிறையா பொருட்களை நம்ம சாப்பிட்றோம். ஜூஸு, மோர், தயிர், கரும்பு ஜூஸு இப்படி நிறையா சாப்பிட்றோம். ஆனால் இந்த பானகம் வந்து பானகம்னு சொன்னாலே நம்மளுக்கு இந்த பங்குனி உத்தரம், முளக்கட்டு இதெல்லாம் அதிகமாக ஞாபகம் வரும். இந்த பானகத்தில் வந்து நம்ம வெள்ளம் இதுகள்லாம் சேர்க்குறதுனால குளுக்கோஸ், அதாவது டக்குன்னு எனர்ஜியை கொடுக்கும். குளுக்கோஸு, ஹார்மோனியாட்ரிக்ஸன் இதெல்லாம் இருக்குது. இதில் வந்து டக்குன்னு குளுக்கோஸை இது ஒரு எனர்ஜியை கொடுக்கும். அடுத்து வந்து நம்ம ஏலம், சுக்கு இதுகள்லாம் சேர்க்குறதுனால அஜீர்ண கோளாறை வந்து நம்மளுக்கு கட்டுப்படுத்தும். இது வந்து நம்ம ரொம்பவும் எடுத்துக்கிற கூடாது. ஆனால் வந்து நைட்டுகள்லையும் இது ரொம்ப சாப்பிடக்கூடாது. ஆனால் அந்த தொண்டை வலி இதுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா சரியாக்கும். இது வந்து சாப்பிட்றதுனால நல்லது. ஏன்னா இந்த வெயில் காலத்துக்கு நம்ம டக்குன்னு லைட்டாக ஒரு ஐஸு பிடிக்கிறவங்க லேசாக ஐஸை போட்டு சாப்பிட்லாம், ஐஸு பிடிக்காதவங்க போட்டு சாப்பிடணும். ஆனால் அதில் லேசாக கொஞ்சம் உப்பும் போட்டுக்கிறணும். உப்பு போட்டால் தான் அதுவும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சோபா அவங்க எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. பாட்டி சொல்லை தட்டாதே அந்த படத்துலேருந்து ஒரு பாடலும் கேட்டிருக்காங்க. அடுத்து சீலா அவங்க எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. சீலா அவங்க ஃப்ரெண்டுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஃப்ரெண்டு பேர் அவங்க சொல்லலை. யமுனா நதி எங்கே, ராதை முகமெங்கே, கண்ணன் போவதெங்கே அப்படின்னு ஒரு அழகான பாடலும் கேட்டிருக்காங்க. முத்தான 3 பாடல்களும் வருது. தொடர்ந்து வாழ்த்துக்களோட கடல் ஓசை பண்பலை 90.4 வாருங்கள். பாடல்கள் வருது, இணைஞ்சிருங்கள். இது நமது கடல் ஓசை பண்பலை 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: எந்த கிருமினாலையும் பாதிப்பு ஏற்படுத்த முடியாத உயிரினம் எதுன்னு தெரியுமா? அதற்கான விடை சுறாமீன். இயற்கையாவே சுறாமீன்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வச்சிருக்கிறதுனால எந்த வைரஸாலும் நுண் கிருமிகளாலும் பாதிக்கப்படுறது இல்ல. சுறாக்கள் அதிகமான செவித்திறனும் முகர்ந்து பாக்குற திறனுமே கொண்டது. சுறாக்கள் 440 வகை இருக்குது. இதுல 30 வகை சுறாக்கள் மட்டும்தான் மனுஷங்களை தாக்கும். சுறாக்கள் மாச கணக்கா பட்டினி கிடந்தாலும் அதோட உடல் அமைப்புல எந்த மாற்றமும் ஏற்படாது. காரணம், அது ஈரல்ல சேமிச்சு வச்ச கொழுப்பும் எண்ணெயும் சுறாக்களை பசி இல்லாம பாத்துக்கிறோம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து, கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: நேர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கங்கள். இதோட நம்ம நிகழ்ச்சி நிறைவு பெறும் நேரத்துக்கு நெருங்கி விட்டோம். சகோதரி திவ்யா அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டு காண்டி ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. கேப்டன் படத்துல இருந்து கண்ணில் ஆடும் ரோஜா கையில் பூத்தலோ அப்படின்னு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து வடக்கு தெருவில் இருந்து நம்ம ஸ்டால் கடை கண்ணன் அவங்க எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு, கமலஹாசன் படத்தில் ஒரு நிலவு மலரும் நடனம் புரியும் கலையரங்கம் அப்படின்னு ஒரு அழகான பாடலும் கேட்டிருக்காங்க. இதோட நம்ம நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அடுத்து நேசக்கரங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் நிவா வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவங்க வந்து அழகான தலைப்பில் வந்திருக்காங்க. தலைப்பை கேளுங்க, பதிலை சொல்லுங்க, பாடலை அல்லுங்க. மக்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் தங்கம். இணைஞ்சிருங்க. இது நமது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

0: ஃபீட்பேக், சேலரி இன்சென்டிவ் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுறேன். அப்புறம் நீங்களே நம்புவீங்க. அது மட்டும் இல்லை மேடம், நீங்கள் லாகின் பண்ணாவே 200 ரூபா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிடும். அப்புறம் என்ன,
1: லாகின் பண்ணாவே 200 ரூபா வந்துருமா? அப்போ உண்மையாக தான் இருக்கும்
0: மேடம். உண்மைதான் மேடம். நம்ம குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பார்த்து சேலரி வாங்குறதோட சேர்த்து உங்களோட இன்கமையும் 2 மடங்கு ஆக்கலாம். இப்போ 1000 ரூபா பே பண்ணால் 5000 திரும்ப வரும், 5000 பே பண்ணால் 20000 திரும்ப வரும். அப்புறம் என்ன, ரொம்ப ஈஸியாக நீங்கள் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் மேடம்.
1: ஓகே சார், நான் லாகின் பண்ணிட்டேன், 2000 ரூபாய் பே பண்ணுறேன்.
0: அமௌண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு மேடம். இதே மாதிரி தொடர்ந்து பெரிய பெரிய அமௌண்ட்டாக கட்டி நல்லா சம்பாதிங்க. பாய் மேடம். 1 week later.
2: Calling is either switched off or not reachable at the moment.
1: என்ன ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது? சரி அக்கா கிட்ட சொல்லுவோம்.
3: ஹலோ
1: அக்கா, நான் சொன்னேன்ல 1000 ரூபாய் அனுப்புனா 5000 ரூபாய் வர்ற ஒர்க்கு, அதுல நான் 10000 வரைக்கும் சம்பாரிச்சேன். சரி நல்லா காசு வருதுன்னு சேலரி அமௌண்ட்ல 30000 மொத்தமா போட்டேன். இப்போ அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருதுக்கா, ரொம்ப பயமா இருக்குக்கா, என்னக்கா பண்ணலாம்?
3: எவ்வளவுதான் படிச்சு படிச்சு சொன்னாலும் கேட்க மாட்டீங்கல்ல. சரி வா, சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம்.
4: நமது பண தேவையை புரிந்து கொண்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற பெயரில் பலர் மோசடியில் ஈடுபடுகின்றனர். உடனடியாக அதிக பணம் கிடைத்தால் அதை நம்பி ஏமாற வேண்டாம்.
5: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:01 தாங்க. நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நம்ம நேசகரங்கள் நிகழ்ச்சியுமே தொடங்கியாச்சு. நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நானி வாஷ்னி. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் சூடா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்தான். ஆனா உடம்பும் சூடா இருக்கணும் அப்படின்னா யாருக்கு தாங்க பிடிக்கும்? சரி, ஒரு குளிர் மழைக்காலம் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா கூட ஓகே, உடம்பு சூடா இருக்கு அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வெயில் நல்லா உச்சியில இருக்குது அப்படின்னா உடல் சூடா இருக்கணும்னு யாராவது விரும்புவோமா? கண்டிப்பா கிடையாது. அப்படியே உடல் ரொம்ப சூடா இருக்கு அப்படின்னா கூட உடல்ல நிறைய பிரச்சனைகளுமே வரும், உடல் சார்ந்த பாதிப்புகளுமே ஏற்படும். பொதுவாகவே உடல் சூடு அதிகமாகிறதுக்கான முக்கியமான காரணங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, நாம் உடலில் ஏற்படுற ஒரு சில பிரச்சனைகளாக இருக்கும், இல்லை சிலர் வந்து மருந்துகள்லாம் எடுத்துப்போம், இல்லை வாழ்க்கை முறையில் நம்ம சாதாரணமாக சும்மா நிறைய விஷயங்களை கடந்து போயிடுவோம், நம்ம வாழக்கூடிய இடமா இருக்கட்டும், இல்லை இப்போ போடக்கூடிய வெயில் இப்படின்னு நாமளும் பல காரணங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம். வெயில் வெயிலில் போகிறோம் அப்படின்னா சாதாரணமாக ஒரு தொப்பி இல்லாமையோ இல்லை கொடை இல்லாமையோ நாம் போகவே முடியாது, அதுவும் இந்த ஒரு காலத்தில். அதை விட பலரும் அவஸ்தப்படுற ஒரு இடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உட்காந்துட்டு எகிந்திரிக்கக்கூடிய அந்த இடம் தாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு சூழ்நிலையை நிறையா பேரும் கடந்து வந்திருப்போம் இந்த வெயில் காலத்தில். ஸோ இந்த ஒரு வெயில் காலத்தில் உடல் சூட்டை தணிக்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களாக நம்ம நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிற கால் பண்ணுங்க 709-4-3-9-9-9. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் மட்டும் பேச போகிறது கிடையாது, என்னோட சேர்ந்து இன்னொரு ஒரு நபருமே பேச போகிறாங்க. அவங்க யார் அப்படின்றத கொஞ்சம் நேரம் கழித்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில தகவல்களையுமே தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வெயில் காலம் வந்தாலே நம்ம உடம்பு டக்குன்னு டயர்டாயிரும். அதுலேயும் அதிகப்படியான தாகம் எடுக்கிறது, உடல் சூடு, தலைவலி, சோர்வு, இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வரதாங்க செய்யும். இந்த மாதிரியான நேரத்தில் நம்ம உடலை குளிர்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கிற நாமளும் தனியாக ஜூஸ் போட்டு குடிக்கிறதுன்னு, காட்டன் ட்ரெஸ் போடுறது, ஸ்கின் கேரெல்லாம் மெயின்டைன் பண்ணுவோம், ஹேர் கேர் பண்ணுவோம், சன்ஸ்கிரீன் போடுவோம், எப்பயும் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டோம், ஆனால் இந்த வெயில் காலத்தில் நாமளும் பண்ணிகிட்ருப்போம். இது ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னா, சிலர்லாம் இந்த வெயில் காலத்தில் வந்து நல்லா உடல் ரீதியாக நம்ம குளிர்ச்சியாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு மோர், சர்பத்து, ஜூஸு, குறிப்பாக கஞ்சி இதெல்லாம் அதிகப்படியாக எடுத்துப்போம். இது ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னா, ஒரு சிலர் வந்து என்ன தேய்ச்சி குளிக்கிறது இப்படின்னு நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான முறைகளில் நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுறீங்க, இல்லை என்ன விஷயம் பண்ணீங்க அப்படின்னா இந்த வெயில் காலத்தில் உடல் சூட்டை தணிக்கலாம் அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களாக நம்ம நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிட்டால் நிகழ்ச்சியுமே ரொம்ப சுவாரஸ்யமான முறையில் போகும் அப்படின்றத சொல்லிட்டு, இந்த வெயில் காலத்துக்கு ஏத்தாப்புல அடுத்து வெயில் படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோபத்துக்கு என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
2: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டையாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
3: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மே மாசத்தை மார்வலஸா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஹாட்டான ஆஃபர்ஸ். உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், பல எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு டொயோட்டாவின் ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
1: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
6: நேரம் சரியாக 10:16 தாங்க இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நானி வாஷ்னி மட்டும் கிடையாது, இன்னைக்கு இன்னொரு ஒருத்தவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில வந்து இணையிறாங்க. யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க தான் இனிதா பிரகாஷி அவங்க. வணக்கம்.
7: வணக்கம் நிவாசினி, எப்படி இருக்கீங்க?
6: சூப்பரா இருக்கேன்கா. சொல்லுங்க, இன்னைக்கு வந்து வெயில்லாம் எப்படி இருக்கு நம்ம ஊர்ல?
7: ஐயோ வெயில எல்லாம் கேட்காதீங்க தயவு செஞ்சு, அவ்வளோ கொடூரமா இருக்கு. காலையில வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோல ஏறும்போது அப்படியே வேர்த்து ஊத்துச்சு, எப்படா ஆஃபீஸ்க்குள்ள நுழைவோம் அப்படின்ற மாதிரி. இப்ப பாத்தீங்கன்னா வந்துங்க ஆஃபீஸ்க்குள்ள வந்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, குழு குழுன்னு இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு நிவாசினி.
6: கண்டிப்பாக நிறைய பேரும் இதை வந்து ஃபீல் பண்ணுவோம், எங்கேயாவது இனல் இருக்காதா அப்படின்னு தேடி ஓடுவோம். ஸோ அப்படி இருக்க ஒரு நேரத்தில் உடல் சூடு அப்படின்றது பலருமே சந்திக்கக்கூடிய ஒரு சவால் தான் இந்த ஒரு வெயில் காலத்தில். ஸோ அதை தணிக்க நீங்கள் என்னென்ன மாதிரியான ஒரு குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் வீட்டில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க?
7: கண்டிப்பாக சொல்கிறேன் வாசினி. தண்ணி குடிக்கணும் ரொம்ப. நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணியே குடிக்க மாட்டோம், அதனால தண்ணி அதிகமாக எடுத்துக்கிறலாம். காலையிலையும் சரி சாயந்தரமும் சரி ரெண்டு வேளை வந்து குளிக்கலாம். இயற்கையாக வந்து பார்த்திங்கன்னா இந்த குளிர்பானங்கள் அதிகமாக கிடைக்குது, அதாவது இந்த நொங்கு, இளநீர், மோர், எலும்பிச்சை ஜூஸு, தர்பூசணி ஜூஸு, இந்த மாதிரியான ஜூஸ் எல்லாமே சாப்பிட்லாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த சப்ஜா விதை, இப்போ இந்த சீசனில் வந்து நிறையா சப்ஜா விதை கிடைக்குது. அது என்ன செய்யணும் அப்படின்னா தண்ணியில் ஊற வச்சு வாட்டர் பாட்டில்லையோ இல்லை நம்ம பானங்களில் குளிர்பானங்களில் இந்த மாதிரி எடுத்துக்கிறம்போது உடல் சூடு வந்து குறையும். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த வெள்ளரிக்காய் இப்போ வந்து சீசனில் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. முலாம்பழம் சொல்லுவாங்கள்ல வெள்ளரிக்காயில், அது முலாம்பழம் பார்த்திங்கன்னா இப்போ புட்டுப்பழம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம லோக்கல் ஏரியாவில், அந்த புட்டுப்பழம் வந்து அதிகமாக கிடைக்கிறனால அதையும் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து வெயில் காலத்தில் வந்து உடம்பு சூடு வந்து கொஞ்சம் குறையும்.
6: ஓகே அக்கா, நிறையா வந்து சாப்பிடக்கூடிய விஷயங்கள்ல என்னென்ன நல்ல விஷயங்கள், இந்த உணவுகள்லாம் பார்த்து பார்த்து சாப்பிடுங்க உடல் சூட்டை தணிக்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேரும் அவஸ்தப்படுறது போடக்கூடிய ட்ரெஸ் தான். நாம் வீட்டில் நைலான் கிளாத்தும் இல்லை சிந்தட்டிக் கிளாத்தும் நாம் போட்டு போயிடுறோம், ஏன்னா அன்னைக்கெல்லாம் நான் போட்டுட்டு வெயிலில் போய் படாத பாடுபட்டுட்டேன். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய ட்ரெஸ்ஸில் வந்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டால் குழு குழுன்னு இருக்கும் அப்படின்னா அது என்னென்னலாம் இருக்குதுக்கா?
7: ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸில் வந்து பிளாக் கலர் வந்து எடுத்துக்கிற வேண்டாம். பிளாக் கலர் வந்து ரொம்ப வெயில வந்து ரொம்ப ஈர்க்கக்கூடிய ஒரு அந்த ஒரு கலர், அதனால வந்து பிளாக் வேண்டாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா காட்டன் ட்ரெஸ் அதிகமாக எடுத்துக்கலாம், சாஃப்ட் காட்டன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பனியன் கிளாத்தில் அந்த மாதிரி சாஃப்ட் பனியன் கிளாத் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். லைட் கலராக போடுறதுக்கு பார்க்கலாம். முக்கியமாக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக ட்ரெஸ் போட வேண்டாம். இந்த மாதிரி நேரங்களில் வந்து கொஞ்சம் லூஸாக போட்டிங்க கொஞ்சம் காத்துமா இருக்கும், அதனால அந்த மாதிரி உடைகளை போட்டோம் அப்படின்னா வெயிலோட தாக்கம் வந்து நம்ம உடம்புல வந்து இருக்காது அதிகமா.
6: சூப்பர்க்கா. நான் கேள்விப்பட்ட இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காட்டன்ல ட்ரெஸ் போடுறதுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது, நம்ம காட்டன்ல வந்து இந்த வெயில் காலத்துக்கு ட்ரெஸ் போட்டா நல்லா குழு குழுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுலயே வெள்ளை கலர்ல நம்ம ட்ரெஸ் போட்டோம் அப்படின்னா சூரியனோட ஒளி வந்து தாக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி முறைகளையுமே நாம ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சூடு அப்படின்றது நம்ம உடம்புக்குள்ளே இறங்க, அதே சமயம் உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு ஏதுவாகவும் இருக்கும். இதை தவிர வேற ஏதாவது ஒரு சில குட்டி குட்டி டிப்ஸ் இப்போ உங்க வீட்டு குழந்தைகளுக்கு வந்து நீங்க பழக்குறீங்களா?
7: கண்டிப்பாக, அதாவது குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா காரமான உணவுகள் வந்து கொடுக்க வேண்டாம். முக்கியமாக நல்லெண்ணெய் சேர்த்து சமையலில் சேர்த்து சாப்பிடும்போது வயிறுலாம் வந்து புண்ணாக இருக்கிறப்ப வந்து இந்த நல்லெண்ணெய் சாப்பிடும்போது கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். உடல் சூட்டுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து ரொம்ப பெரிய ஒரு நமக்கு ஒரு இதாக இருக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா வந்து பழங்கள் அதிகமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த வெயில் காலங்களில் வந்து நொங்கு வந்து அதிகமாக கிடைக்குது எல்லா இடங்கள்லையுமே. நொங்கு என்ன செய்வாங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க ஒரு சில குழந்தைங்க, ஏன்னா அந்த துவர்ப்பு சக்தி இந்த நொங்கில் வந்து பார்த்திங்கன்னா தோல் பகுதியில் அதிகமாக இருக்கிறனால எடுத்துக்கிற மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நொங்கு வந்து ஜூஸ் போட்டு கொடுக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம்.
6: கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் கிடையாது, இன்னொரு ஒரு தகவல் என்ன அப்படின்னா, அடிக்கடி நம்ம வந்து காத்தோட்டமாக இருக்கிற வெளி ஏரியாவுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளே இப்போ வந்து நிறைய பேர் வேலை பார்க்குறோம், இல்லை ஆஃபீஸ்க்குள்ளேயே ரொம்ப பேர் வேலை பார்க்குறோம் அப்படின்னா கூட உடல் சூடு தாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதான். அதனால் முழுக்க முழுக்க ஏசிலே இருக்காமல் அப்பப்போ பிரேக் எடுத்துகிட்டு போய் நல்லா வெளிப்புறமாக உள்ள காற்றோட்டத்தில் கொஞ்சம் உலாவிட்டு வந்தோம் அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்றதையும் உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டு அடுத்ததான் வந்து ஒரு சூப்பரான பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:31 தாங்க இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நானி வாஷ்னி. நான் மட்டும் கிடையாது, இப்போ ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்மா, நான் ராமேஸ்வர செம்மரத்திலிருந்து பேசுறேம்மா.
2: வணக்கம்
3: ராமு. ராமு பேசுறேன்.
2: எப்படினா இருக்கீங்க?
3: நான் நல்லா இருக்கேம்மா, நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
2: சூப்பரா இருக்கேன். இப்ப வந்து நம்ம ராமேஸ்வரம் சைடு வெயில் எல்லாம் எப்படினா இருக்கு?
3: ராமேஸ்வரத்துல கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் காத்து அடிக்குது குழு குழுன்னு. ஆனா இருந்தாலும் காத்து அடிக்காத நேரத்துல வெயில் வந்து ஒரு கடுமையா தான் இருக்கு. ஆனா அப்படிங்கிறப்ப வந்து நம்ம வந்து சேஃப்டியா தான் இருக்கணும். என்ன செய்யணும்னா தண்ணி குடிக்கணும், அதே மாதிரி சூட்ட தணிக்கிறதுக்கு காலையில வந்து நைட்டு வந்து இதை ஊற போட்டு காலையில தண்ணிய குடிக்கலாம். அதே மாதிரி நம்ம டெய்லி வந்து ஒரு 2 லிட்டர் தண்ணியில வந்து ஜீரகத்தை வேக போட்டு ஆற வச்சு நம்ம வச்சுக்கிறணும். அப்பப்ப குடிச்சோம்னா லிக்விட் ஐட்டமா குடிச்சோம்னா நம்ம உடம்பு ஹெல்த்தியா இருக்கும், சூட்டையும் தணிக்கும்.
2: ஓகேனா, சூப்பர். இப்ப நீங்க என்ன வேலை எல்லாம் பாக்குறீங்க?
3: நம்ம வந்து டிரைவரா இருக்கோமா.
2: ஓகேண்ணா, அப்ப கண்டிப்பா இந்த உடல் சூடு அப்படின்றது அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்புகளுமே இருக்குது. சோ அதுக்கு என்னென்ன மாதிரியான டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க?
3: கண்டிப்பா, அது வந்து எப்படின்னா நான் வந்து தண்ணி அதிகமா குடிக்கிறேன். நம்ம போற இடத்துல வந்து நம்ம வீட்டுல செய்ய முடியாது, அதனால போற இடத்துல ஜூஸுகள் லிக்யூட் ஐட்டம் அந்த பல இது தண்ணீர் பழம், அப்புறம் அந்த சில லிக்விட் ஐட்டங்கள் ஃபுல்லா நல்ல சூட்ட தணிக்கக்கூடிய ஒரு பழங்கள் ஜூஸ் இதுகள்லாம்
2: குடிப்பேன்.
3: அப்படி நம்ம வந்து உடம்ப வந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஏன்னா வெயில் நேரங்கள்ல வந்து ரொம்ப பல வியாதிகளை உண்டாக்கும்.
2: கண்டிப்பா இந்த உடல் சூடு அதிகமாச்சு அப்படின்னா என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க?
3: கண்டிப்பா வயிற்று வலி, அதே மாதிரி வந்து நைட்னா தூங்க முடியாது, சூடு சூட்டு வலினால வயிறு வலிக்கும். அதே மாதிரி இந்த பைல்ஸ் ஐட்டங்கள்ல அந்த மூலம் உள்ளவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா பைல்ஸ் உள்ளவங்க அந்த வெயில் நேரங்கள்ல வந்து ரொம்ப அதிகமா பாதிக்கப்படுவாங்க.
2: கண்டிப்பா.
3: ஆமா, அது அதையும் வந்து கண்ட்ரோலா கொண்டு வரணும். அதே மாதிரி உணவு பழக்க வழக்கங்களை குறைக்கணும். எப்படின்னா இந்த சிக்கனு, வெயில் நேரங்கள்ல வந்து சிக்கன் ஐட்டம், புரோட்டா, அந்த ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், இந்த மாதிரி இதுகளெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடணும்.
2: ஓகே, நான் ரொம்ப நன்றி தகவல் சொல்றது.
3: குளிர்ச்சியான, அதே மாதிரி காலையில வந்து கஞ்சி குடிக்கலாம். கஞ்சி குடிச்சோம்னா உடம்புக்கு நல்லது.
2: இப்போ உங்க வீட்டுல உள்ள குழந்தைங்க எல்லாருமே கஞ்சி எல்லாம் குடிக்கிறாங்களானா?
3: அவங்க கஞ்சிலாம் குடிக்க மாட்டேங்கிறாங்க, புரோட்டாவும் இருந்தா சாப்பிடுறாங்க.
2: ஆனா
3: அதே மாதிரி நம்ம சொல்றத கேட்பாங்க. ஆமா, அதனால சொல்றத கேட்டு அது நடந்துக்கிடுவாங்க. அதே மாதிரி பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும், ஆரம்பத்துல இருந்தா சொல்லி கொடுத்தோம்னா கரெக்டா இருக்கு.
2: ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. என்ன தகவல் சொன்ன?
3: ரொம்ப நன்றிமா. ரிதம் படத்துல இருந்து எனக்கு நதி அந்த சாங்
2: கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றி,
3: ரொம்ப நன்றி.
2: இந்த காலத்துல கண்டிப்பா நம்ம கஞ்சி குடிக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம்தான். அதுலயும் வந்து இந்த வெந்தய கஞ்சி எல்லாம் நம்ம வாரத்துல என்னைக்காவது ஒரு நாள் போட்டாங்க அப்படின்னா தவறாம நாமளும் குடிக்கணும். நம்ம வீட்டு குழந்தைகளுக்கும் கண்டிப்பா அதை வந்து சொல்லி கொடுக்கணும். ஏன்னா இப்ப நிறைய குழந்தைங்க வந்து கஞ்சி குடிக்கிற ஒரு பழக்கத்தையே காணும் அப்படின்ற மாதிரிதான் சொல்றாங்க. ஏன்னா எங்க வீட்லயுமே நிறைய பிள்ளைங்க வந்து குடிக்கிறதே கிடையாது அப்படின்றதையும் உங்க கூட பகிர்ந்துகிட்டு அடுத்ததா களத்துல இருந்து நேயர் அருளானந்தம் அவங்க இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கமையா, உங்க பேர்
5: என்னங்கய்யா?
4: என்ன பண்ணலாம் நீங்க பண்ற உங்க வீட்டுல உங்களோட குழந்தைகளுக்கு பண்ணிக்கிற ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லுங்களேன்.
5: இளநீர் அடிக்கடி குடிக்கணும். ரெண்டாவது வெந்தயத்தை ஊற போட்டு நைட்டு ஊற போட்டு தண்ணியே குடிக்க சொல்லுவாங்க. குடிச்சா உடம்பு நல்லா இறங்கும். தலைக்கு வாரத்துக்கு ஒரு முறையா எண்ணெய் வச்சு நல்லா குளிக்கணும். இப்ப உள்ள பசங்களுக்கு எண்ணெய்க்கு அவ்வளவு சம்மந்தமில்லாம போச்சு. தலைக்கு எண்ணெய் யாரும் வைக்கா வைக்கவே கிடையாது. அதனால கொஞ்சம் தான் இருக்கு. வாரத்துக்கு ஒரு நாள் அலர்ன வச்சு மறுநாள் சீவக்க ஓட்டு குளிப்பாட்டுவாங்க வீட்டுல காலத்துல. இப்ப யாரும் அது செய்யவே கிடையாது.
4: இப்ப நீங்களாச்சும் உங்க பசங்கிட்ட சொல்றீங்களா நல்லெண்ணெய் வச்சு குளிக்கிறத பத்தி?
5: சொன்னா எங்க கேட்கறாங்க, கேட்க முடியாது. ஆனா நல்லது, வாரத்துக்கு ஒரு நேரம் எண்ணெய் வச்சு குளிச்சு அப்ப எல்லாம் பண்ணுவாங்க. இப்ப கிடையாது.
4: உங்களுடைய தகவலுக்கு ரொம்ப நன்றி. நீங்களாச்சும் வந்து இந்த நலன் வச்சு குளிக்கிற விஷயத்த வந்து விட்டுறாம அப்பப்பாச்சும் பண்ணுங்க. மாசத்துக்கு ஒரு 2 தடவையாச்சும் இது பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பாட்டு சொல்லுங்க?
5: மாட்டி ஏதாவது மனசு பட்ட போடுவோம்.
4: நன்றி,
5: நன்றி.
2: இப்ப இந்த ஒரு பழக்கம் குறைஞ்சிட்ட மாதிரிதான் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படின்றது கம்மியாகிக்கிட்டே வருது. சாதாரணமா தேங்காய் எண்ணெய் வைக்க சொன்னா கூட வீட்டு பசங்க வந்து அதுக்கே அப்படிதான் சொல்லிட்டு போறாங்க, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நல்லெண்ணெய் வச்சு தேய்ச்சி குளிச்சோம் அப்படின்னா இந்த ஒரு வெயில் காலத்துல நல்லா குளிர்ச்சியா இருக்கும். அது மட்டும் கிடையாது, நம்ம குளிக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, அது ரொம்ப குளிர்ச்சியாகவும் இல்லாம அப்படியே ரொம்ப ஹீட்டாகவும் இல்லாம நார்மலா இருக்கிற மிதமான ஒரு வெப்பநிலை இருக்கிற ஒரு தண்ணியில நல்லா குளிக்கணும். அது மாதிரி தண்ணி தொட்டியில வந்து தண்ணி பிடிச்சி போட்டு குளிக்கிறது அப்படின்றது இந்த வெயில் காலத்துல சூப்பராகவும் நல்லா ஜாலியாகவும் இருக்கும். அது நம்மளுடைய உடலுக்குமே நல்லது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம். அதே மாதிரி உடல் சூடு கொஞ்சம் கம்மியாகணும் அப்படின்னா நார்மலான ஒரு சில்லான ஒரு தண்ணியில, இல்லை அப்படின்னா ஐஸ் கட்டி வச்சு உடல்ல முக்கியமான இடங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, குறிப்பாக இந்த மணிக்கட்டா இருக்கட்டும், இல்லை கழுத்து பகுதியா இருக்கட்டும், நெஞ்சு பகுதி, வயிறுனு ரொம்ப ஹீட்டா இருக்க உடம்பு அப்படின்னா வச்சு ஒத்தி எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுவுமே நம்மளுடைய உடலை ரொம்ப சீக்கிரமா குளிர்ச்சி அடைகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மாதிரி எக்ஸசைஸ் பண்றோம் அப்படின்னா அதிக அளவுல வேர்க்கும், அது எந்த காலத்துல இருந்தாலும் அதிக அளவுல வேர்க்கும். இந்த ஒரு வெயில் காலத்துல இன்னும் அதிகமாகவே வேர்க்கிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. அதனால உடற்பயிற்சி செய்யறோம் அப்படின்னா அந்த இடத்த கொஞ்சம் காற்றோட்டமான இடமா இருக்கா அப்படின்றதையும் பார்த்துக்கணும். இல்லை அப்படின்னா உடல் சூடு தாக்க தான் செய்யும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததான் வந்து அருள் படத்துல இருந்து ஒரு பாடல் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
5: நேரம் சரியாக 10:43 ஆச்சு. கடல் ஓசை FM 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் இனிதா பிரகாசி மற்றும்
6: நிவாஸ்னி.
5: வெயில் காலத்து தொடங்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ராமேஸ்வரத்தில் கொஞ்ச நாள் மழை பெஞ்சிச்சு. இப்போ ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா செம வெயில் அடித்து கொளுத்திட்டுருக்கு. இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா நொங்கு வந்து அதிகமாக கிடைக்கும். அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டோரங்களில் வந்து தள்ளுவண்டியில் வந்து நொங்கு வந்து விற்கிறாங்க. கண்டிப்பாக வந்து நொங்கு சாப்பிட்றது வந்து தண்ணீர் சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா உடல் சூடு குறையும் நொங்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா. உடம்பு வந்து டீஹைட்ரேஷன் ஆகாமல் பாதுகாக்குது. நொங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது. என்னென்ன சத்துக்கள் அப்படின்னா பொட்டாசியம், கால்சியம், இரும்பு சத்து, சோடியம், நார்ச்சத்து, இந்த சத்துக்கள் எல்லாமே இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா உடல் சூடில் வயிறு வலி அதிகமாக இருக்கும். வயிறு எரிச்சல், சிறுநீர் எரிச்சல், இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து உடனடி தீர்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நொங்கு சாப்பிட்றது. ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா அந்த நொங்கு தாங்க. முன்னாடி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நொங்கை வந்து மருந்துக்கு பயன்படுத்தினாங்க. வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இந்த வியர்கூறு வரும். இந்த வியர்கூறு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு ஃபுல்லாமே ஆரம்பிச்சிருச்சு. இந்த நொங்கில் வந்து பார்த்திங்கன்னா நொங்கோட தோல் பகுதி என்ன செய்வாங்க அப்படின்னா ஸ்க்ரப் பண்ணும்போது இந்த வியர்கூறு எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா சரியாகிரும். எங்கள் அம்மா வந்து எனக்கு சின்ன குழந்தையில இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. உடம்புல வந்து வியர்கூறு எல்லாமே சரியும் ஆயிருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த நொங்கு வந்து ஒரு குளிர்ச்சியான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லும்போது குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க. நொங்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஜூஸ் போட்டு கொடுக்கலாம். என்ன மாதிரி ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், கேளுங்க. நொங்கில் பார்த்தீங்கன்னா அந்த தோல் பகுதி இருக்கும் இல்லையா, அந்த தோல் பகுதியை வந்து குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து துவர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால சாப்பிட மாட்டாங்க. இதை என்ன செய்யணும் அப்படின்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சமாக வந்து சப்ஜா விதை அதை ஊற வச்சு அதில் போட்டு தேவையான அளவு சுகர் போட்டுக்கலாம். குழந்தைங்க வந்து சில்லுன்னு குடிக்கிறது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு 2 ஐஸ் கியூப் போட்டுக்கலாம். போட்டு என்ன செய்யலாம், கலந்து வாட்டர் பாட்டிலில் வந்து குழந்தைங்களுக்கு குடிக்க கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து ஒரு நாள் ஃபுல்லாக என்ன செய்வாங்க அப்படின்னு இன்ட்ரெஸ்டாக குடிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ இந்த மாதிரி குடிக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து உடல் சூடு குறைய ஆரம்பிக்கும்.
6: சூப்பரான ஒரு ரெசிபியுமே சொல்லியிருக்கீங்க. நொங்கில் இந்த மாதிரி ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு ஒரு தகவலுமே வச்சுருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல் சூட்டை தணிக்கிறதுல இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு உணவுப் பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வெங்காயம். கஞ்சியிலலாம் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா கஞ்சியும் குடிச்சிட்ருக்கலாம், அதே மாதிரி வெங்காயம் இன்னும் 4-3 கூட சாப்பிட்ற அளவுக்கு நம்மளுக்கு வந்து நல்லா வந்து ஒரு இதை தூண்டி விட்டுறோம். இது வந்து எந்த அளவுக்கு நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து உடலுக்கு நல்ல குளிர்ச்சி தர்றதோட மட்டும் கிடையாமல் அதிகப்படியான உடல் வெப்பநிலை இருக்கு இல்லையா அதை வந்து தணிச்சு நம்மளுடைய பாடி அப்படியே ரிலாக்ஸாக பண்ணுமா இந்த வெங்காயம். அதனால தான் நம்மளை வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து கஞ்சியிலலாம் போட்டு சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அதே சமயம் வெயில் காலத்தில் அதிகமான நோய் தொற்றுகள் பரவுறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. குறிப்பாக அம்மையாக இருக்கட்டும் இல்லை வேர்க்கூறாக இருக்கட்டும். ஸோ இது குறைக்கிறதுக்குமே உதவியாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெங்காயம் தாங்க. ஏன்னா அதில் வந்து நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து அதிக அளவில் இருக்குதான். ஸோ கஞ்சி குடிக்கும் போது நம்ம தாராளமாக சின்ன வெங்காயமாவது இல்லை நார்மலாக வெங்காயமாவது நம்ம கடிச்சிக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததான் செம்மடத்துலேருந்து ராமு அண்ணா கேட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: குளிர்காலத்தில் வெளிப்புறமாக உள்ள வெப்பநிலை நல்லா குளிராகவே இருக்கும். இயற்கையாகவே நம்ம உடம்பு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தகுந்தாப்பில் நல்லா சூடாக மாறிடும். அதிகமான வெப்பநிலையை அந்த ஒரு டைமில் வெளிப்படுத்தும். இதுதான் வெயில் காலத்தில் அப்படியே மாறுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்போயுமே நம்ம உடல் வந்து கொஞ்சம் சூடாக வந்து மாறதான் செய்யும். அதனால் எப்போதுமே நம்மளுடைய உடலோட வெப்பநிலையை கரெக்டான டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே அவசியமான ஒன்று. அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா உடல் சூடு அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளுமே எல்லாருக்குமே உண்டு. ஸோ அந்த உடல் சூடை தணிக்க இந்த ஒரு வெயில் காலத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, அதை பற்றி தான் இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியிலையுமே நாம் பேசிகிட்ருக்கோம். நேரம் சரியாக 11:05 தாங்க இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்கள் கூட பேசிட்டு இருக்கிறது நானி வாஷ்னி. ஸோ நீங்கள் என்னென்ன மாதிரியான வழிமுறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றத நம்ம நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 709-443-9999. ஹைப்பர் தெர்மியா இந்த ஒரு பேரை வந்து எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஏன்னா எனக்கே கொஞ்சம் புதுசாக தான் இருந்தது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடலோட வெப்பநிலை சீராக இல்லாத ஒரு நிலைமையை தான் ஹைப்போதெர்மியா அப்படின்னு சொல்லுவோம். இது பெரும்பாலும் இந்த சூரியனோட கதிர்வீச்சோட தாக்கம் அதிகமாக இருக்கும்போது ஏற்படுற ஒரு விஷயம் தான். இது தொடர்ந்து இந்த ஹைப்போதெர்மியா உருவாகிறதுக்கு பல முக்கிய காரணங்கள் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடலில் உள்ள நீர்ச்சத்து குறையும் போது இது வந்து உருவாகுமா. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடலுக்கு போதுமான அளவில் தண்ணி குடிக்காதனாலையும் அதே சமயம் காற்றுல ஈரப்பதம் அதிகமாக இருந்தாலும் ஒரு சிலருக்கு ஒத்துக்காது. ஸோ அந்த டைமில் வரக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை தான் இந்த ஹைப்போதெர்மியா. இதை சரி பண்ணுறதுக்கு தான் தண்ணி குடிங்க இல்லை வந்து தண்ணி ஆகாரமாக சாப்பிடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறது. முதல்ல வந்து உடல் சூட்டை தணிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நபராக இருக்கக்கூடியதே யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணி தான். தண்ணி வந்து இந்த உடல் சூட்டை தணிக்கிறதுல ரொம்ப மிகப்பெரிய முக்கிய பங்கு அப்படின்னு கூட சொல்லலாம். தினமும் அட்லீஸ்ட் நம்ம ஒரு 2-3 லிட்டர் தண்ணி குடித்தாதான் இந்த வெயில் காலத்தில் நம்ம உடல் சூடு இல்லாமல் தப்பிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லிட்டு இப்போ களத்திலிருந்து நேயர் கலா அவங்க இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: வணக்கம் அம்மா, உங்க பேர்
4: என்னம்மா? என் பேர் கலா.
3: அம்மா, இப்ப நம்ம ஊர்ல வெயில் எப்படி இருக்கு நீங்க பார்த்த வரைக்கும்?
4: வெயில் அதிகமான வெயில் தான், வெயில் வெளியேற முடியாத வெயில்.
3: இந்த வெயில் உங்களோட வாழ்க்கையை நடத்தவங்க இல்ல வேலைக்கு வந்து போறதுக்கு எவ்வளவு ஒரு சிரமமா இருக்கு?
4: வெளியே போறவங்க ரொம்ப சிரமம் தான், வேலைக்கு வெயில போறவங்க. அதுக்காக வெயில பார்த்து வீட்டுக்கு இருந்தாலும் சாப்பிட முடியாது, வெளியில போயிட்டு ஆகணும். வீட்டுக்கு இருக்கிறவங்களுக்கும் சிரமம், வெளியே போறவங்களுக்கும் சிரமம்.
3: சரிக்கா, இந்த மாதிரி வெளியே வெயில வந்து சுத்துறனாலையும் வெயில் அதிகமா இருக்கனாலையும் வீட்டு கூரை அதிகமா வெயிலா இருக்கிறதுனாலயும் நம்ம உடம்பு அதிகம் ஹீட் ஆகுது. இந்த மாதிரி அதிக ஹீட்டுங்கிறது உடம்புக்கு நிறைய பிரச்சனை கொண்டு வந்துடும். இந்த சூட்டை தணிக்க என்ன பண்ணலாம்?
4: இந்த சூட்டை தணிக்கிறதுக்கு ஒன்று எந்த நைட்ல ஊற போட்டு காலையில இருந்து பல்ல வளைட்டு குடிக்கணும். அப்படி இல்லை சோத்து கத்தால வச்சுட்டு வந்து அந்த ஜெல்ல எடுத்து அந்த தோலைச்சிக்கிட்டு ஜெல்ல எடுத்து அதுல 3 தண்ணியில அலசணும். அலசிட்டு மோர்லயோ தயிர்லயோ நீராத்திலயோ போட்டு குடிக்கணும். அது ஒரு டெய்லி குடிக்கூடாது, ஒரு வாரம் சென்று குடிக்கணும். அது நல்லது. இளநீலையும் வெந்தயத்தை ஊற போட்டு அது குடிக்கலாம் சூட்டுக்கு, அது நல்லதுதான். நைட்டுக்கு வெட்டி வச்சு வெந்தயத்தை அலசி அதை போட்டு அப்படி மூடிச்சு காலையில அலசி விட்டு உடம்பு சுட்டு தண்ணிக்கணும். இளநீ
3: நைட்டே
4: வெட்டி வச்சு அதை ஊற போட்டணும். அந்த வெந்தயம் தள்ளி ஊற போட்டோம்னா ஊறிடும். அப்படியே ஊறணும்னா அப்படியே காலைல பல்ல வளைட்டு அப்படியே அலசி குடிச்சிடணும். அது சுட்ட தண்ணி.
3: சரிங்கம்மா, இப்ப இதுல நீங்க உங்க குழந்தைகளுக்கு நீங்க வந்து எடுத்துக்கிற மாதிரி தான் எதை சொல்லுவீங்க?
4: வெந்தயத்தான் கொடுப்போம் நாங்கள் பிள்ளைகளுக்கு, வெந்தயம் தான் கொடுப்போம். வெந்தயத்தை நைட்டு ஊற வச்சு காலையில் தேய்ச்சி கூட குளிக்க ஊற்றுவோம். அது குளிச்சு அண்டைக்கு குளிச்சு முடி கொட்டுறது அதுக்கு நல்லது. வெந்தயத்தை தேய்ச்சி குளிக்கிறது நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்க ஊற்றுவோம், கண்ணுக்கு நல்லது. நல்லெண்ணெய் தேய்ச்சி போட்டு குளிக்க ஊற்றுனா கண்ணுக்கு நல்லது. அப்படித்தான் நாங்கள் எங்கள் பிள்ளைகளெல்லாம் குளிக்க ஊற்றுவோம், அது பண்ணுவோம் வச்சுருப்போம்.
3: உண்மையிலே நிறைய டிப்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. இதில் ஒன்று ரெண்டும் பண்ணாலே போதும், நம்ம எல்லாருமே அந்த உடல் சுட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம். எப்படி நிச்சயமாக நிறைய பேருக்கு இது உதவியாக தான் இருக்கு நீங்கள் சொன்னது. ரொம்ப நன்றிப்பா உங்கள் தகவலுக்கு.
4: நன்றிப்பா.
2: எனக்குமே நம்ம நேயர் கலா அவங்க சொன்னதில் கொஞ்சம் புதுசாக இருந்த ஒரு தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இளநியை வெட்டி வச்சு நைட்டே வந்து அதில் வெந்தயத்தை ஊற போட்டு காலையில் வந்து நம்ம குடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த உடல் சூட்டை தணிக்க நிறைய டிப்ஸுமே நம்மளுடைய அக்கா வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு விஷயம் நிறைய பேர் மறந்துட்டோம் அப்படின்றத நினைக்கிறேன், என்ன அப்படின்னா, இந்த புளி தண்ணியில் எலுமிச்சம்பழம் போட்டு சீரகத்தூள் போட்டு கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டு வெள்ளரிக்காய் போட்டு குடித்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த ரெசிபி பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதாங்க பானக்கரம். இப்போ வந்து நிறைய பேரும் மறந்துட்டோம், குறிப்பாக இந்த முளைக்கட்டு சமயம் அதே சமயம் பங்குனி உத்தரம்லாம் இருக்குது அப்படின்னா நம்மளும் வாங்கி வாங்கி குடிப்போம். அது அப்பயே குடிக்கிறதோட சரி, வீட்டிலலாம் போட்டு குடிக்கிறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் இந்த பானக்கரம் குடிக்கிறது மூலமாக நம்மளுக்கு உடனடியாக எனர்ஜி அப்படின்றது கிடைக்கும். ஸோ அதனால தான் நிறையா பேரும் இந்த திருவிழா நாட்களில் வந்து போட்டு போட்டு தருவாங்க. அதனால இந்த ஒரு வெயில் காலத்தில் பானக்கரத்தை நிறைய பேர் ட்ரை பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டு இப்போ நம்ம கூட ஒரு நேயர்மே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
5: வணக்கம் மேம்.
2: வணக்கம் அண்ணா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? என்னென்ன மாதிரியான இந்த வெயில் காலத்துல உடல் சூட்டை தணிக்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம்?
5: நல்லா வந்துட்டு இளநி இந்த மாதிரி வாங்கி குடிச்சு கரெக்டா இருக்கும்.
2: ஓகேனா,
5: மத்த அந்த சூடு இருக்கிறது இதெல்லாம் வந்துட்டு சரியாயிடும். இளநீர் குடிச்சோம்னா
2: ஓகே. நீங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்றீங்கனா?
5: என்னங்கமா?
2: நீங்க என்னென்ன மாதிரியான வழிமுறைகளை ஃபாலோ பண்றீங்க?
5: நீங்க பேசுறது இறஞ்சறிஞ்சு கேக்குதா?
2: அண்ணா இப்ப கேக்குதா?
5: ஆ கேக்குது மேம், கேக்குது.
2: இப்ப நீங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்றீங்க?
5: நம்ம வந்துட்டு தண்ணி வந்துட்டு அதிகமா குடிக்கிறது இந்த வெயில் டைம்ல.
2: ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் குடிப்பீங்க?
5: லிட்டர்ன்ற அளவுக்கு நமக்கு என்னன்னு தெரியல, ஒரு 3 லிட்டருக்கு மேல நம்ம தண்ணி அதிகமா குடிக்கிறோம்.
2: சூப்பர்னா.
5: அண்ணா தண்ணி குடிச்சாலே நம்மளுக்கு பெஸ்ட்டா உடம்பு நல்லா பாத்துக்கலாம்.
2: ஓகே.
5: அதே மாதிரி இளநீர் அந்த வாட்டர் மில்லன் அந்த தண்ணி தண்ணி பொருள் தண்ணி சத்து உள்ள பொருட்கள் வந்துட்டு அதிகமா சாப்பிட்டோம்னா நல்லது.
2: ஓகே. நான் கஞ்சி எல்லாம் குடிப்பீங்களாண்ணா?
5: என்ன
2: பாடல் வேணும்?
5: நம்மளுக்கு வந்துட்டு இந்த சிறை படத்துல இருந்து நீலவத்தின் ஒரு சாங் இருக்கு.
2: கண்டிப்பா குடுத்துடலாம். ரொம்ப நன்றி அண்ணா.
5: ஓகே.
2: நம்ம பிரான்சிஸ் நகர்லேருந்து சக்தீஸ்வரன் அண்ணா தான் வந்து கால் பண்ணியிருந்தாங்க. நிறைய விஷயங்களும் சொன்னாங்க. அதே சமயம் கஞ்சி குடிக்கிறது இந்த வெயில் காலத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் குறிப்பாக நம்ம பழைய சாத கஞ்சி வந்து இன்னுமே நம்மளுக்கு வந்து உடலுக்கு நிறைய நல்ல விஷயங்களையும் கொடுக்கும். இன்னொரு ஒரு பொருள் நம்மளுடைய உடல் சூட்டை தணிக்கிறதுல அடிச்சுக்கவே முடியாது அப்படின்னு சொன்னால் மோர் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் அதிகமான புரதச்சத்து அப்படின்றது நிறைஞ்சு கிடக்கு. நாமளும் ப்ரோட்டீனுக்காக இந்த சிக்கன் கறி இதெல்லாம் தேடி தேடி போய் சாப்பிடுவோம். ஆனால் இந்த ஒரு வெயில் காலத்தில் சாப்பிட்டோம் அப்படின்னா நிறைய பேருக்கு அது வந்து ஒத்துக்காது. சிலருக்கு வந்து ஹீட்டை வந்து கிளப்பி விட்டுரும். ஸோ அதனால அதுக்கு பதிலாக தயிரெலாம் அதிக அளவிலான ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ அது வந்து உடல் சூட்டை மட்டும் தணிக்கிறது மட்டும் கிடையாது, நம்மளுடைய குடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்றத சொல்லிட்டு நம்மளுடைய கலா அக்கா கேட்ட பாடலும் சரி, அடுத்ததான் வந்து நம்ம நேயர் கேட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: சம்மர்ல குளுகுளனு இருக்க அனுஜ் டைல்ஸ் மாலோட கூல் ரூஃப் டைல் வாங்குங்க. அனுஜ் டைல்ஸ் மால்.
1: மே மாசத்தை மார்வலஸா மாத்த வந்தாச்சு அனிமலைஸ் டொயோட்டாவின் ஹாட்டான ஆஃபர்ஸ். உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன்ரோட் ஃபண்டிங்னு பல எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு டொயோட்டாவின் ரூமியான். மேலும் விவரங்களுக்கு அனிமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். அனிமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
2: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
2: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
4: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாலும் கட்டாயமா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பா?
1: ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறது சரிதான். ஆனா பொண்ணுங்களும் வெற்றி அடையணும்ல.
2: அதுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணிக்கு நம்ம கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: உடல் சூட்டை தணிக்கிறதுல இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு பொருள் இருக்கு. அந்த டிப்ஸோடைய நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பேசலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதினா தாங்க. இப்போ நம்ம கடையில் வாங்கி தான் வளர்க்கணும் அப்படின்லாம் புதினாவெல்லாம் கிடையாது. சாதாரணமாக நம்ம வாங்குகிற ஒரு 10 ரூபாய்க்கு வாங்குறோமா, அதை வந்து கிள்ளி நம்ம நட்டு வச்சாலே போதும், புதினா அது வாட்டில் வளர்ந்துட்டே இருக்கும். ஸோ அந்த புதினாவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடலுக்கு குளிர்ச்சி மட்டும் கிடையாது, ஒரு மாதிரி புத்துணர்ச்சியுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் உள்ள மென்தால் வந்து நம்மளுடைய பாடி சரி நம்மளுடைய தோலுக்கும் சரி ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். அதனால இந்த ஜூஸ் குடிக்கிறோம் இல்லை லெமன் டீலாம் போடுறோம் அப்படின்னா புதினாவை சேர்த்துக்கிட்டோங்கிற பட்சத்தில் நம்மளுடைய உடலோட வெப்பநிலையும் பராமரிக்கும், அதே சமயம் உடலுக்கு குளிர்ச்சியும் கொடுக்கும் அப்படின்றத சொல்லிட்டு நேரம் சரியாக 11:24 தாங்க இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நானி வாஷ்னி. இப்ப நம்ம கூட ஒரு நேயர்மே இணைஞ்சிருக்காங்க, அவங்களுடைய தகவல்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்ப்பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
2: வணக்கம் அண்ணா. இப்ப உங்களுடைய ஊர்ல வெயில்னா எப்படின்னா இருக்குது?
3: பயங்கரமா வெயிலூர்ல வெயிலா இருக்குப்பா. மழை அப்படிங்கறது நேற்று ஒரு 5 நிமிஷம் தான் வந்தது. இருந்தாலும் சூடு அப்படிங்கறது கொஞ்சம் குறைச்சு விட்டுருக்குதே தவிர்த்து வெயில் அப்படிங்கறது கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கு.
2: ஓகே. நான் இந்த மாதிரி வந்து திடீர்னு மழை பெஞ்சிச்சுனாலே உடல் சூடு ஆகுறதுக்கான வாய்ப்புகளுமே அதிகம். சோ அதை வந்து தணிக்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம்?
3: அதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல மழை பெய்யுதாப்பா?
2: இல்ல, நான் இங்க வந்து வெயில் தான், ஆனா காத்து நல்லா பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கு.
3: இருக்கு, அதுதான் உண்மைதான். நான் உடல்ல உஷ்ணத்தை தணிக்கிறதுக்குப்பா இந்த எண்ணெய் குளியல் அப்படிங்கறத வாரம் ஒரு முறை பண்ணுவேன். சாட்டர்டே அன்னைக்கு குளிப்பேன். அது வந்து உடல் உஷ்ணம் அப்படிங்கறத தவிர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்புறமா அந்த மோர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை நான் வந்து அடிக்கடி நீரை ஊற்றி, தயிர்ல நீரை ஊற்றி மோரா சிலுப்பி அதில் கொஞ்சோண்டு பச்சை மிளகாய், அப்புறமா கருவேப்பில இல்லைன்னா கொத்தமல்லி, கொஞ்சோண்டு பெருங்காயம் இதெல்லாம் கலந்து அப்படியே குடிப்பேன். அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அப்புறமா அந்த வெட்டி வேர் இருக்க பார்த்தீங்களாப்பா, அந்த பானை, இந்த பானைக்குள்ள வெட்டி வேறு, வெட்டி வேறு போட்டுட்டு அதன் பிறகு குளிர்ந்த நீர், சாதாரண நீரை விட்டாவே அது குளிர்ந்துடும், அதை குடிப்பேன். அப்ப தாகம் அப்படிங்கறதும் அடங்கும், சில் வாட்டர் அப்படிங்கறதும் தேவைப்படாது, ஐ மீன் ஃப்ரிட்ஜ் வாட்டர் அப்படிங்கறதும் தேவைப்படாது. எல்லாத்திற்கும் மேலாக நம்ம உடலுக்குள்ள அந்த மூலிகை போறதுனால உடலும் சுத்திகரிப்பு ஆகும். அதே மாதிரி சில்லான ஒரு தண்ணீர் அப்படிங்கறது குடிச்சோங்கிற மன நிறைவும் இருக்கும். இது உடல் உஷ்ணம் அப்படிங்கறதையும் தவிர்க்கும். இது எல்லாத்திற்கும் மேலாகப்பா நான் வந்து இந்த பச்சை காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகள் இதெல்லாமும் சாப்பிடுறேன். குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா நீர் சத்துள்ள காய்கறிகள், அதுல வந்து புடலங்காய், சவுச்சவ், முள்ளங்கி, அப்புறமா வந்து தர்பூசணி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா எடுத்துக்குவேன். சாத்துக்குடி, அப்புறமா இது அது பேர் என்ன, ஆரஞ்சு, இந்த பழமெல்லாம் எடுக்கிறதுனால, கிரேப்ஸ் இதெல்லாம் எடுக்கிறதுனால உடலுக்கு வந்து வாட்டர் கண்டென்ட் அதிகமா இருக்கக்கூடிய குளிர்ச்சி நிறைந்த பழங்கள் காய்கறிகளும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு எனக்கு.
2: கண்டிப்பா நான் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து செஞ்சுட்டு இருக்கீங்க உங்களுடைய பாடியை நல்லா வந்து மெயின்டெய்ன் பண்றதுக்கு. இந்த மாதிரி நம்ம பண்ணல அப்படின்னா என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம்?
3: என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உடல்ல வாட்டர் கண்டென்ட் அப்படிங்கறது கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா டீஹைட்ரேட் ஆயிடும். அதனால பாத்தீங்கன்னா ஸ்கின் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வரும், தலைவலி அப்படிங்கறதும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, உடல் சோர்வு அப்படிங்கறதும் ஏற்படும். அதனால நிச்சயமாக நம்ம பாடியை எப்பொழுதுமே ஹைட்ரேட்டடா வச்சுக்கணும். அதே மாதிரி காரம் அப்படிங்கறத நிச்சயம் தவிர்க்கணும்ப்பா. லைட்டா மைல்டா காரம் அப்படிங்கறத சாப்பிடலாம். சில பேர் பிரியாணி சாப்பிடுவாங்க, அதுல எக்கச்சக்க காரம் கொட்டுவாங்க, காரக்குழம்பு சாப்பிடுவாங்க. சோ இந்த மாதிரியான பொருட்கள்லாம் நமக்கு பிடிச்சிருக்கு, ஆனா அதுல கொஞ்சம் காரத்தை கம்மியா சாப்பிடணும் இந்த வெய்ய காலத்துல, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணல அப்படின்னா நம்ம உடம்புக்கு அட்வர்ஸா சில ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கறதும் வரதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கறது இருக்குப்பா.
2: கண்டிப்பா, நான் நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: பையா, இது திரைப்படத்தின் பெயர். இதுல இருந்து துளி துளி மழையாய் வந்தாளே, இந்த சாங்கோட மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை ஒலிபரப்புறீங்களா?
2: கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றி அண்ணா.
3: தேங்க்யூப்பா, பாய்.
2: நம்ம சந்திரசேகர் அண்ணா வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா, நிறைய பச்சை காய்கறிகள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது உண்மைதான், நிறைய காய்கறிகளை இந்த வெயில் காலத்துல நாம எடுத்துக்க வேண்டியது அவசியமான ஒண்ணு. அதுலயும் குறிப்பா பச்சை இலை காய்கறிகளை வந்து நாம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எந்தெந்த காய்கறி எல்லாம் நல்லா பச்சை கலர்ல இருக்கோ அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவுமே இன்னும் உடல் சூட்டை வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒண்ணுதான் கீரைகள். அது என்ன கீரையா இருந்தாலும் பரவாயில்ல, பசலக்கீரையா இருக்கட்டும் இல்ல முருங்கைக்கீரையா இருக்கட்டும், அதை எடுத்துக்கலாம், முட்டைக்கோஸ் எடுத்துக்கலாம், காலிஃபிளவர் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி எந்தெந்த காய்கறி நல்லா பச்சை கலர்ல இருக்கோ அதை தாராளமா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அவகேடோ அப்படின்ற ஒரு பழம், ஆனா அது நிறைய பேருக்கு பிடிக்காது, ஸோ அதையுமே நாம வந்து எடுத்துக்கலாம் பழ வகைகள்ல. இல்ல சிட்ரஸ் பழங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இருக்கக்கூடிய சாத்துக்குடி, ஆரஞ்சு, எலுமிச்சை, இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கலாம். ஆனா எலுமிச்சை தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த வெயில் காலத்துல ரொம்ப ரேட் கூடவா இருக்குது, ஏன்னா கா கிலோவே 30 ரூபா அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ வந்து இந்த வெயில் காலத்துல நல்ல உடலுக்கு வந்து சூட்டை குறைக்க நிறைய பழ வகைகளையும் காய்கறிகளையும் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா? திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, எப்பவாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டில போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அதை சேர்த்து வச்சிருக்கேன். அதை வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலான்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒன்னும் வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல, நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்கு தான் பொண்ணுங்களை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா, பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல, நீ பண்ணு. வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 11:36. நிறைய பேரும் இந்த வெயில் காலத்தில் நம்மளுக்கு உடல் சூடாகிருச்சு அப்படின்னாவே நம்ம ஈஸியாக வந்து இவங்களை டார்கெட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாவே, நம்ம சிக்கன் சாப்பிட்டேன் இல்லை அப்படின்னா கறி சாப்பிட்டேன் அதனால தான் கொஞ்சம் பாடி ஹீட் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே வந்து பழிய போட்டுருவோம். ஆனால் அதை மட்டுமே ஒரு காரணமாக நம்மளால் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு சாப்பாடும் செரிமானமாக ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தான் நம்மளுடைய உடலுமே எடுத்துக்குமா, அந்த எடுத்துக்கிற நேரம் வரைக்கும் நம்மளுடைய உடலுங்கிறது ரொம்ப ஹீட்டாகவே தான் இருக்கும். அது எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு இயல்பு தான். ஆனால் அது தொடர்ந்து இருக்குது அப்படின்ற ஒரு பட்சத்தில் தான் அது நம்ம வந்து உடல் சூடு அப்படின்னு சொல்லுவோம். உடல் சூட்டுக்கான அறிகுறிகள்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலருக்கு இந்த கண்ணு வீங்கிறதா இருக்கட்டும், இல்லை சிலருக்கு கண்ணு கீழேயே குட்டி குட்டியான கட்டிகள் மாதிரி வரும், யூரின் கலர் வந்து சேஞ்ச் ஆகிறதா இருக்கட்டும், இல்லை வாயில் வந்து சின்ன சின்ன வாய்ப்புண்ணு வர்றது, அதே மாதிரி அதிக அளவில் சிலருக்கு வந்து வியர்வை வந்து வெளியேறது, உட்காந்தோம் இல்லை எந்திரிச்சோம் அப்படின்னாவே திடீர்னு நம்மளுடைய தசை வந்து பிடிக்கிறது, ரொம்ப எப்போவுமே டயர்டாக இருக்கிறது, முகத்தில் வந்து அடிக்கடி பருக்கள் வர்றது, இளநரை நரை வர்றது, இது எல்லாமே நம்மளுடைய உடம்பு வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கான சிக்னல்ஸ் தான். ஸோ இதை வந்து நம்ம கவனித்து அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம சூப்பராக இருக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அதிகமான காரமான உணவாக இருக்கட்டும், இல்லை எண்ணெயில் நல்லா பொறிச்ச உணவு இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி சாப்பிட்றோம் அப்படின்னாலும் இது மூலமாகவும் நம்மளுடைய உடம்போட வெப்பநிலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் சொல்லிட்டு, இன்னொரு ஒரு தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியர்வை வெளியே வந்தால் அதிக அளவில் வந்தால் நம்மளுடைய பாடி வந்து நல்லா கூலாக இருக்குது அப்படின்னு அர்த்தமாக. ஒரு சிலர் நம்ம யோசிக்கலாம், என்ன வியர்வை வந்தால் நம்மளுடைய தண்ணி சத்தெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அதுவும் உண்மைதான், இதுவும் உண்மைதான். ஸோ வியர்வை வெளியே வந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை தான், வராட்டாலும் பிரச்சனை தான். ஸோ அதனால தான் கரெக்டாக நம்மளுடைய உடலோட வெப்பநிலையை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெயின்டைன் பண்ணாமல் விடுறோம் அப்படின்ற ஒரு பட்சத்தில் அதிகமான வெப்பநிலை வரும், அதனால தான் நிறைய தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ அடுத்ததான் வந்து நம்ம சந்திரசேகர் அண்ணா கேட்ட பாடலுமே வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
5: நேரம் 11:44 நம்ம கூட ஒரு நேயர்மே இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கம் அக்கா. யார் எங்க இருந்து பேசுறீங்க?
6: நிவாசனி நலமா, நான் வசந்தி ரங்கநாதன் அரூர்ல இருந்து பேசுறேன்ப்பா.
5: சூப்பரா இருக்கேன்க்கா, எப்படிக்கா இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன்ப்பா.
5: இப்ப சொல்லுங்க, உங்களுடைய அந்த இடத்துல வந்து வெயில்லாம் எப்படி இருக்குது?
6: வெயில் உங்க ஊர் சொல்ற மாதிரியே தான் எங்க ஊர்லயும் இருக்குப்பா, கொஞ்சம் கூட கம்மியா இல்ல.
5: மழைலாம் பெய்யலையாக்கா?
6: மழையே இல்ல.
5: ஓகேக்கா, அப்ப வந்து உடல் வெப்பநிலை அப்படின்றது கூடுறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. சோ அந்த ஒரு உடல் சூட்டை தணிக்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம்க்கா?
6: நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல இருந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம பாசி பயிறு முளைக்கட்டுறது சாப்பிடலாம், அது உடல் சூடு குறைக்கும். பாசி பருப்பும் குளிர்ச்சிதான் தரும் சொல்லுவாங்க, அதை நம்ம சமையல வந்து கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த பாதாம் பிசின்னு இருக்கு பாருங்க, அது நைட்டு ஊற போட்டு மறுநாள் காலையில அது கூட சப்ஜா சீட்ஸ் இருக்கு, அதுவும் லெமனு நன்னாறு சர்பத்து இது மூணு நாளையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஜூஸா குடிச்சோம்னாக்க உடம்புக்கு குளிர்ச்சியா இருக்கும்.
5: சூப்பர்க்கா.
6: அப்புறம் நீங்க தலைக்குளியல் சொல்லிட்டு இருந்தீங்க, அது வந்து தலைக்குளியல் வந்து எண்ணெய் வச்சு நம்ம அது பர்ஃபெக்டா செய்யணும். கொஞ்ச நேரத்துல போய் குளிச்சாக்க உடம்பு குளிர்ச்சி ஆகாது. அதே சமயம் பாத்தீங்கன்னாக்க இப்ப எல்லாம் நிறைய ஷாம்போ தான் உபயோகப்படுத்துறாங்க, அதனால வந்து அவ்வளவு எஃபெக்ட் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த அரப்பு, பச்சை அரப்பு இருக்கு பாத்தீங்களா?
5: ஓகேக்கா.
6: அந்த அரப்பு சீக்கா இது போட்டு நம்ம குளிச்சோம்னாக்க நம்ம குளிச்சிட்டு வரக்குள்ளேயே நமக்கு அப்படி ஒரு உடம்பு குளிர்ச்சியும் தெரியும், நமக்கு அந்த கண்ணுல அந்த சூடு வெளியில போறதும் தெரியும், நமக்கு அப்படி தூக்கமா தள்ளும் பாருங்க, அதுதான் நல்ல எஃபெக்ட் இருக்கும்.
5: ஓகேக்கா, இதெல்லாமே நீங்களுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க?
6: நான் சின்ன வயசுல இருந்து என்ன குளிக்கிறது அரப்பு போட்டு குளிக்க, இப்போ அதே தான் ஃபாலோ பண்றேன்.
5: சூப்பர்க்கா. இப்ப உங்க வீட்டுல சின்ன பிள்ளைங்களா இருக்காங்களா?
6: எங்க பேத்தி இருக்காங்க.
5: சோ அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து பண்றீங்க இந்த வெயில் காலத்துல?
6: அவங்க தனியா இருக்கிறதுனால நான் எதுவும் அவங்களுக்கு செய்யறதுக்கான வாய்ப்பு எனக்கு இல்லப்பா, ஒட்டுக்கா இருந்துதான் செஞ்சிருப்போம். அவங்க வெளியில இருக்காங்க, இங்க யாரும் இல்ல, நானும் வீட்டுக்காரர் மட்டும்தான் இருக்கிறதுனால அவங்களுக்கு செய்ய முடியாது.
5: ஆனா சின்ன குழந்தைங்களுக்கு என்னென்ன பண்ணலாம்?
6: எதுவுமே பண்ணலாம், அது என்ன ஊற வச்சு நம்ம குளிப்பாட்டுறது இதெல்லாம் செய்யலாம். அதே நம்ம பாத்தீங்கன்னா அப்புறம் நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அதுவும் குளிர்ச்சிந்தா சொல்லுவாங்க. நெய்
5: உடம்ப
6: சூட்ட தணிக்கும். கொஞ்சம் உடம்பு பிடிச்சிரும்ன்றவங்க கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கலாம். இப்ப என்ன நம்ம தலைக்கு தேய்ச்சிக்கிறோம் பாத்தீங்களா, அது கூட நெய் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நீங்க என்ன தேய்ச்சி குளிச்சீங்கன்னாக்க கொஞ்சம் உடம்பு குளிர்ச்சியா இருக்கும்.
5: ஓகேக்கா, புதுசான ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க, நானே இப்பதான் கேள்விப்படுறேன்.
6: நான் பல வருஷமா அப்படிதான் செஞ்சிட்டு இருக்கேன்ப்பா.
5: ஓகேக்கா, இதனால உடல் சூடு கம்மியாகும்.
6: கண்டிப்பா குறையுது. அதே மாதிரி நம்ம எண்ணெய் காய்ச்சி இந்த மருதாணி வந்து உடம்பு குளிச்சும்பாங்க, அந்த எண்ணெயில வந்து மருதாணி காய்ச்சி வச்சுக்கிட்டு அந்த எண்ணெயில நம்ம நெய் மிக்ஸ் பண்ணி நம்ம தேய்ச்சிக்கிட்டு ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சுட்டு அரப்பு சீக்காய் வெந்தயம் போட்டு குளிச்சோம்னாக்க அப்படி உடம்பு நல்லா கூலா இருக்கும். அதே சமயம் சுடுதண்ணில குளிக்காம நார்மல் வாட்டர் முடிஞ்ச வரைக்கும் எந்த சீசன்லயும் நான் நார்மல் வாட்டர் தான் குளிப்பேன், சுடுதண்ணி யூஸ் பண்ணவே மாட்டேன்.
5: ஓகேக்கா, இது எல்லாமே கண்டிப்பா ஒரு சொல்யூஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
6: எனக்கு உங்கள் விருப்பம், மஞ்சள் பூசி மஞ்சள் கொண்டாடாம அந்த பாட்டு வேணும்.
5: கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றி அக்கா.
6: நன்றிப்பா.
5: நம்ம வசந்தி அக்கா வந்து நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் சூட்டை தணிக்கும் அப்படின்ற ஒரு புதுசான விஷயம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அவங்களுக்கு போய் ஒரு நன்றிகளை சொல்லிட்டு அடுத்ததா களத்துல இருந்து நெய்ய சகாயம் மேரி அவங்க இணையறாங்க, அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
7: வெயில்
8: தாக்கம் பொறுக்க முடியலையா இருக்கு, சரியான வெயிலா இருக்கு.
7: யாரும் வெளியில போறதில்ல. ஆமா, வெயில்னால யாரும் வெளியில போறதில்ல. ஒரு முக்கியமான காரியமா இருந்தா கூட வெளியில ஒரு பயம், ஏன்னா நம்ம எப்படி வீட்டுக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு பயம் தான் வரும் மனசுக்குள்ள.
8: இந்த வெயிலுக்கு, இந்த வெயில் உடம்பு சூட்டு வந்து தணிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், ஏதாவது ரெண்டு டிப்ஸ் சொல்லுங்க.
7: இளநியை வெட்டி வெந்தயத்தை ஊறப்போட்டு நைட்டுக்கு காலையில எந்திரிச்சு குடிச்சிருந்த இளநிய அந்த வெந்தய அரிசி அரைச்சு தலைக்கு தைக்கணும். தலை தைச்சு 6 மணிக்கு மேல தலை தனித்தனா உடல்ல சுட்டப்புறம் எடுத்துருவோம். கத்தாழை செல்லி எடுத்து அதை வடிதண்ணில போட்டு குடிப்போம். குடிச்சிருக்கனால
8: இப்போ அதெல்லாம் பண்றீங்களா?
7: ஆமா.
8: அது எப்படி, அது இளநிய வந்து வெந்தயத்தை போட்டு வச்சா அது கெட்டு போகாம இருக்குமா?
7: உள்ள ஊறிடும் அந்த இளநி, அந்த வெந்தயத்தை சார்ந்து அது இறங்கிடும் இளநிக்கல. அப்ப வந்து இளநிக்க வந்து மஞ்சள் கலர்ல தான் இருக்கும், அதைத்தான் குடிக்கணும். அதை குடிச்சா தான் அது.
8: இப்போ உங்க பசங்கன்னா எதனா கொடுத்தா குடிப்பாங்களா?
7: ஏன் ஒருத்தன் குடிப்பா, ரெண்டு பேரும் குடிக்க மாட்டான். ரெண்டு பேருக்கு ஆகாது, சின்னவன் குடிப்பான். இல்ல கசக்காது, ஆனா குடிக்க மாட்டாங்க. ஏன்னா சின்னவன் குடிப்பான். தலைக்கு என்ன வச்சு குளிப்பான், நம்ம தேய்ச்சிட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பான். அவன் பண்றதெல்லாம் நம்ம பண்ணுவோம், ஆனா ரெண்டு பண்ணாது. கருவேப்பிலை துவையல் அரைச்சு, புளி கொஞ்சம், தேங்காய், கருப்பு வச்சு வறுத்துட்டு வறச்சு அந்த கருவேப்பிலை சட்னி வைப்பாங்க.
5: நம்ம சகாயம் ஏரி அக்காவுமே அததான் சொல்லிருக்காங்க. கண்டிப்பா இந்த இளநீல வந்து வெந்தயத்தை போட்டு குடிக்கிறதுனால நல்ல உடல் சூட்டை குறைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்ததான் வந்து அதிகமான வியர்வை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உடல்ல உள்ள நீர் சத்துமே கொஞ்சம் கொஞ்சமா குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஓஆர்எஸ் கரைசல் அப்படின்னு சொல்லுவோம், அதெல்லாம் வந்து கடையில விற்கும். ஆனா அதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலயே ஒரு எலுமிச்ச தண்ணியில வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டு குடிச்சோம் அப்படின்னாவே டக்குன்னு எனர்ஜி கிடைக்கும், நல்ல ஒரு நீர் சத்தான ஒரு பானமா கூட இருக்கும். இதையுமே ட்ரை பண்ணலாம். குறிப்பா வந்து 11 மணில இருந்து ஒரு 3 மணி வரை நம்மளுடைய வெளி வேலைகள் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தவிர்த்துட்டு லேட்டா வந்து பாத்துக்கலாம், இல்ல வந்து கொஞ்சம் சீக்கிரமா அதிகாலையிலே நம்ம முடிச்சிடலாம். என்னென்ன மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தர்பூசணி, ஏன்னா அதுல 95% வந்து தண்ணி தான் இருக்கா, அதனால தர்பூசணி எடுத்துக்கலாம், வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம், குறிப்பா முருங்கைக்கீரையை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இந்த வெந்தய தண்ணி எடுத்துக்கிற போது மட்டும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஸ்துமா, அதுக்கப்புறம் கர்ப்பிணி பெண்கள் இவங்கெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா மருத்துவர்களை பரிந்துரைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரியான தண்ணிகள் வந்து நம்ம குடிக்கலாம். குறிப்பா கற்றாழை ஜூஸ், நம்ம அக்கா சொன்ன மாதிரி வடு தண்ணில கூட இன்னும் வரைக்கும் நிறைய பேர் கற்றாழை ஜெல்லி எல்லாம் போட்டு குடிக்கிறாங்க. ஸோ அதுவுமே உடல் சூட்டை ரொம்ப வந்து குறைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அடுத்து குறிப்பா பானக்கரம், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை உணவுப் பொருட்களா எடுத்துக்கிறது மூலமாவே நம்மளுடைய உடல் சூட்டை குறைக்கும். குறிப்பா வந்து நம்ம வெளியெல்லாம் போறோம், இல்ல பைக்லயே தான் வேலை அப்படின்னு இருக்கிறவங்க தொப்பி போட்டுக்கலாம், இல்ல சன் கிளாசஸ் போட்டுக்கலாம். குறிப்பா சன்ஸ்கிரீன்லாம் இருக்கு அப்படின்னா அது வாங்கி போட்டுக்கலாம். இதையும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வெயில ரொம்ப நேரம் நிக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் தேய்ச்சிட்டு வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நாமளும் ட்ரை பண்ணி நம்மளுடைய உடலையும் கூலிங்கா வச்சுக்கிறோம் அப்படிங்கறதோட இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இன்னைக்கான நிகழ்ச்சியில நம்ம நேயர்கள் வாயிலாவும் சரி, நம்மளுடைய கருத்துக்கள் மூலமாவும் சரி, நிறைய பேரும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு இது மாதிரியான ஒரு பயனுள்ள நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன் அப்படிங்கறத சொல்லிட்டு, அடுத்ததான் நம்ம நேயர் கேட்ட பாடலுமே வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: 106 FM 90.4
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை FM 90.4.

இருக்கிற ஷோரூம்ல போய் என்னோட பொருளை உங்க கடையில நான் வச்சுக்கிறேன், அது விற்பனையாகவும் நான் வந்து அமௌண்ட வாங்கிக்கிறேன், உங்களுக்கு அதுக்கான கமிஷன் தரேன்னு சொன்னா யாராவது ஏத்துப்பாங்களா? கட்டாயமா ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட பொருளை கம்மியான விலைக்கு வாங்கி அது மூலமா அவங்க லாபம் பார்க்கலான்னு நினைப்பாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போற பெண், சாதனை பெண் வந்து தன்னோட கடையில பாக்குறதுக்கு வித்தியாசமாகவும் தனித்துவமாகவும் உங்ககிட்ட பொருட்கள் இருந்துச்சுன்னா அதை தாராளமா என்னோட கடையில வச்சு நீங்க விற்பனை பண்ணிக்கலாம், அதுக்கான கமிஷனா சின்ன ஒரு தொகை மட்டும் எனக்கு கொடுத்தா போதும்னு, பொருள் உங்களுடையது பொறுப்பு எங்களுடையதுன்னு சொல்லி தான் மட்டும் இல்லாம தன்னோட கடை மூலமா மற்ற கலைஞர்களுக்கும் உதவி பண்ணிட்டு வராங்க. அவங்க யாருன்னு நம்மளும் தெரிஞ்சுக்கணும்ல, தெரிஞ்சுக்கலாமா? நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க பாம்ப நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேதல் பெண்ணு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நாம் மதி. கோயம்புத்தூரை சொந்த ஊரா கொண்டவங்க தாங்க தனுஷியா. சின்ன வயசுல இருந்தே இந்த ஆர்ட், கிராஃப்ட், பெயிண்டிங்ல ஆர்வம் இவங்களுக்கு இருந்திருக்கு. அதனால ஸ்கூல் முடிச்சதுமே பிஇ ஃபேஷன் டெக்னாலஜி எடுத்து படிச்சிருக்காங்க. இவங்க படிச்சுட்டு இருக்கும்போது தான் ஆர்ட் சம்பந்தமா நிறைய ஆராய்ச்சிகளும் பண்ணிருக்காங்க. ஸோ அப்படி இவங்க ஆராய்ச்சி பண்ணும்போது தான் லண்டன்ல இருக்கிற காலேஜ் ஆஃப் ஃபேஷன் பத்தி இவங்க கேள்விப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த காலேஜில் சேரணும் அப்படின்னா கலை சார்ந்த போட்டோஃபோலியோன்னு ஒன்று ரெடி பண்ணணும். அதனால இவங்க பிஏ படிக்கும் போதே போட்டோஷூட் எடுக்கிறது, வித்தியாசமான ஆடைகளை வடிவமைக்கிறதுன்னு ரொம்பவே பிஸியாகவும் இருந்திருக்காங்க. ஒரு வழியா அதையெல்லாம் முடிச்சுட்டு லண்டன்ல போய் படிக்கிறதுக்கு வீட்டில் அனுமதி கேட்டா கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்கல்ல. அதை புரிஞ்சுக்கிட்ட இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, காலேஜுக்கு அட்மிஷன் போடுறது, இன்டர்வியூ அட்டன் பண்றது, விசாக்கு அப்ளை பண்றதுன்னு எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறமா தான் வீட்டில் சொல்லியிருக்காங்க. ஒரு வழியா அவங்க அப்பாவை மட்டும் சம்மதிக்க வச்சு லண்டனுக்கு போய் 2 வருஷம் ஃபேஷன் ஸ்டைலிங் கோர்ஸையும் முடிச்சு அங்கேயே வேலையும் கிடைச்சி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தான் திருமணம்னு சொல்லி இவங்களும் ஊருக்கு வர வச்சிருக்காங்க. இந்தியா வந்ததுக்கு அப்புறமா சொந்தமா நம்மளும் ஒரு கடை தொடங்கணும் அப்படின்னு நிறைய இடங்களுக்கு டிராவலும் பண்ணியிருக்காங்க. அப்போதான் ஹாங்காங்ல இந்த கூடைகளை தயார் பண்ணி விற்பனை பண்றதை பார்த்துருக்காங்க. அதை பார்த்தது மட்டும் இல்லைங்க, அதோட விலையை கேட்டுமே ஷாக் ஆயிருக்காங்க. எதுக்காக இவங்க ஷாக் ஆகுனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் சாதாரணமா ஒரு சில பொருட்களை நம்ம மதிக்கவே மாட்டோம்ல. சோ இந்த பொருள்லாம் எடுத்து போட்டு வாங்கிட்டு இதெல்லாம் போய் விற்கிறாங்களே அப்படின்னு நினைப்போம்ல. ஆனா அந்த பொருட்களை எல்லாமே அங்க வந்து லட்சக்கணக்கில் விலை சொல்லி விற்பனையும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. அது என்னன்னா, தனுஷியாவும் அவங்களோட ஃப்ரெண்டு, அதாவது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி கூடைகளை வடிவமைக்கலான்னு முடிவு பண்ணி கூடைகளை பின்ன கத்துக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க கத்துக்க ஆரம்பிச்ச ஒரு 3 வருஷத்துலயே சென்னையில வந்து ஒரு கண்காட்சி நடந்திருக்கு. ஸோ அந்த கண்காட்சியில இவங்க உருவாக்குன அந்த கூடைகள்லாம் காட்சிப்படுத்திருக்காங்க. ஆனா இவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க, இவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் நம்மளே நம்மளோட பொருட்களை விற்பனை பண்றதுக்கு ஏன் ஒரு ஷோரூம் தொடங்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சு ஒரு ஷோரூமே ஆரம்பிச்சிருக்காங்க. கண்காட்சியில் இவங்களோட கூடைகளை வாங்கினது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ஃபோன் மூலமாகவும் இவங்களுக்கு கால் பண்ணி நிறைய ஆர்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையே நம்ம பிஸ்னஸாக பண்ணலான்னு முடிவு பண்ணி தனுஷியா வந்து கூடைகளுக்கான டிசைனை வரைஞ்சி கொடுக்கவும், ஒவ்வொரு ஊர்களில் இருக்கிற ஒரு 20 பெண்களை தேர்ந்தெடுத்து அவங்கக்கிட்ட கூடைகளை முனையவும் கொடுத்துருக்காங்க. ஸோ கூடை மட்டும் இல்லாமல் கைவினை பொருட்களையும் விற்க முடிவு பண்ணி சின்னதாக ஒரு 4 பெண்களை மட்டும் தயாரித்த பொருட்களை மட்டும் வச்சு முதல்ல கடையை திறந்துருக்காங்க. இப்போ 100க்கும் அதிகமான பெண்கள் தயாரிச்ச 180க்கும் அதிகமான பொருட்களை தன்னோட கடையில வச்சு விற்பனையும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவங்களோட ஷோரூம்ல பாத்தீங்கன்னா, இந்த லுங்கில தயாரிச்ச ஆடைகள், அதுக்கப்புறமா கையால வரையப்பட்ட ஓவியம், அப்புறம் ஒயர்ல செஞ்ச கூடை, ஆபரணங்கள், அப்புறம் கிரீட்டிங்ஸ் கார்டு, நன்றி கடிதம், அப்புறம் கீச்சன்னு வித்தியாசமான கான்செப்ட்ல 30 ரூபாயில இருந்து லட்சம் ரூபாய் மதிப்பான பொருட்களை விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட பொருட்கள் மட்டும் இல்லைங்க, மற்ற கலைஞர்களோட பொருட்களையும் சேர்த்து விற்கிறது மூலமா அதுல இருந்து சின்னதா ஒரு கமிஷன் வாங்கிட்டு இப்போ மாசம் 5 லட்சம் வரைக்கும் வருமானம் பார்த்துட்டும் வராங்க. இவங்க பிசினஸ் ஆரம்பிச்சு 9 மாசம் தாங்க ஆகுது. அடுத்ததா எந்தெந்த ஊர்கள்லாம் கடைகளை திறக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டு வர தனுஷாவோட இந்த பயணம் நல்ல முறையில வெற்றி அடையணும்னு கடலோசை எஃப்எம் 90.4 சார்பா நம்மளோட வாழ்த்துக்களையும் அவங்களுக்கு தெரிவிச்சுக்கலாம். உங்கள யாருக்காச்சும் சென்னைக்கு போகிற வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற இவங்களோட கடையில் இருக்கிற வித்தியாசமான கலை சார்ந்த பொருட்களை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கவும் செய்யலாம்.
தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை எஃப்எம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

பிறந்தவனுக்கு எள்ளு கொழுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. இந்த பழமொழி எத்தனை பேர் கேட்டிருப்பீங்க? அதாவது இதோட அர்த்தம் என்னன்னா, உடல் மெலிஞ்சவங்க ரொம்ப சோர்வா இருக்கிறவங்க எள்ளு சாப்பிட்டாங்க அப்படின்னா அதுல இருக்கிற நார்ச்சத்து, புரதம், இரும்பு சத்து மாதிரியான சத்து வந்து அவங்களோட உடலுக்கு வலுவூட்டி அவங்கள வந்து ஆரோக்கியமா வச்சுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கொழுத்தவனுக்கு கொள்ளு, அதாவது உடல் பருமன் அதிகமா இருப்பாங்கல்ல, சோ அவங்க வந்து கொள்ள சாப்பிட்டாங்க அப்படின்னா அது அவங்களோட உடல்ல இருக்கிற கொழுப்பை கரைச்சி உடல் எடைய குறைக்க உதவும். இதுதாங்க இந்த பழமொழியோட அர்த்தம். ஸோ இப்போ இருக்கிற நிறைய பேர் உடல் எடை அதிகமாயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படியோ தேடி பிடிச்சி நிறைய பேர்கிட்ட கேட்டு இந்த கொள்ளு இருக்குல்ல, இந்த கொள்ளை நைட்டு ஊற வச்சு காலையில் சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அதையே பொடியாக அரைச்சி காலையில் ஒரு கப்பு சுடுதண்ணில் கலந்து குடிப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த சாதத்து கூடையுமே சேர்த்து சாப்பிடுவாங்க. சிலர் வந்து கஞ்சி வச்சு குடிப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, சளி இருக்கிறவங்களுமே இந்த கொள்ளை வந்து சூப் வச்சு குடிப்பாங்க. கொள்ளை சாப்பிட்றதால நம்ம உடம்புல சர்க்கரோட அளவை கட்டுப்படுத்தும், சிறுநீர் கற்கள் உருவாகிறது தடுக்குன்னு நிறைய நன்மைகளை நம்ம உடலுக்கு தருது இந்த கொள்ளு. ஸோ இவ்வளோ டீட்டெயிலாக நான் சொல்லவும் இன்னைக்கு நம்மளோட நெய்தல் பண் நிகழ்ச்சியில் கொள்ளு பொடி செஞ்சு அதை எப்படி விற்பனை பண்ணலான்னு சொல்ல போகிறேன்னு தானே நீங்கள் நினச்சிருப்பீங்க. அதுதான் இல்லை, இன்னைக்கு நம்ம கொள்ளு பயிரை வச்சு முறுக்கு செஞ்சு அதை எப்படி விற்பனை பண்ணலான் தான் தெரிஞ்சுக்க போறோம். தெரிஞ்சுக்கலாமா? நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க நெய்தல் பின்ன நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நாமதி. எவ்வளோ உணவுப் பொருட்கள் புதுசு புதுசாக வந்தாலுமே இந்த முறுக்குக்கு இருக்கிற இடம் மட்டும் எப்போவுமே குறையதுந்தாங்க சொல்லணும். ஏன்னா இப்போ வரைக்கும் சின்னவங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் அதிகமாக விரும்பி சாப்பிட்றது வந்து இந்த முறுக்கு தான். சரி, இந்த முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? கொள்ளு பயிறு முறுக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னா, கடலை மாவு ஒரு 2 கப் எடுத்துக்கணும், பச்சரிசி மாவு 1 கப்பு, கொள்ளு பயிரை வந்து வேக வச்சு அதை விழுதா அரைச்சி எடுத்து 1/2 கப் எடுத்துக்கணும், கருப்பு எள்ளு 1 டேபிள்ஸ்பூன், பெருங்காய பொடி 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, அப்புறம் எண்ணெயும் தேவையான அளவு எடுத்துக்கணும். இது ரொம்பவுமே ஈஸியான முறையில் செய்யக்கூடிய முறுக்கு தாங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னா, எண்ணெய் தவிர மற்ற எல்லா பொருட்களையுமே ஒன்றா ஒரே பாத்திரத்தில் கொட்டி, நம்ம சப்பாத்தி மாவு பிசையும்ல, ஸோ அந்த மாவோட பதத்துக்கு ஏற்ற மாதிரி மென்மையாக பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எப்படி முறுக்கு சுடுவோமோ அதே மாதிரி முறுக்கு மாவை பிழிஞ்சு நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, கொள்ளு பயிறு முறுக்கு ரெடி. ஸோ முறுக்கு ஆறினதும் நம்ம கொஞ்சமாக கவரில் போட்டு நம்ம பக்கத்தில் இருக்கிற பெட்டி கடைகளில் கொடுத்து நம்ம விற்பனை பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட கொடுத்து கூட நம்ம விற்பனை பண்ணிக்கலாம். இல்லை நம்ம நல்ல குவாலிட்டியான கவராக பேக் பண்ணி அதில் இந்த முறுக்கு பற்றின டீட்டெயில்ஸையும் பிரிண்ட் பண்ணிவிட்டு நம்ம சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை பேக்கரிகளில் கொடுத்து கூட நம்ம 1/2 கிலோ 1 கிலோன்னு நம்ம விற்பனை பண்ணிக்கலாங்க. இந்த முறுக்கு செய்கிறது ரொம்பவே ஈஸியான முறையாக இருக்கிறதுனால கட்டாயமாக சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிற பெண்கள் இதை செஞ்சு கூட விற்பனை பண்ணி லாபம் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: நாம எல்லாருமே உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக காலையில செய்தித்தாள்கள் படிக்கிறது வழக்கம். அந்த செய்தித்தாள்கள் படிக்கும் போது அடியில ஊதா, இளஞ்சிவப்பு, மஞ்சள், கருப்பு கலர்ல 4 புள்ளிகள் இருக்குமே, அதை கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த 4 புள்ளிகளை CMYK சொல்றாங்க. இது சயான், மெஜெண்டா, எல்லோ அண்ட் கீ கலர். அதாவது செய்தித்தாள்கள்ல கருப்பு கலர் ரொம்ப அதிகமா பயன்படுத்துறதுனால சில நேரங்கள்ல செய்தித்தாள் பக்கம் தெளிவா இல்லனா இந்த 4 புள்ளிகளும் மேல கீழ மாறி மாறி ஒழுங்கற்ற நிலையில இருக்குமா? இந்த 4 புள்ளிகளும் தெளிவா இருக்கு அப்படினா செய்தித்தாள்கள்ல வரிகளும் தெளிவா இருக்கும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆலோசை எஃப்எம் 90.4.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

நீங்கள் இணைஞ்சிருக்கீங்க நெய்தல் பெண்ணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, திருமணத்துக்கு பெண் பார்க்குறாங்கன்னா பொண்ணு பார்க்க லட்சணமாக இருக்காங்களா, அதுக்கப்புறம் குடும்பத்துக்கு ஏற்ற பெண்ணாக இருக்காங்களா, வரதட்சணை எவ்வளோ கொடுப்பாங்க, இது எல்லாத்தையுமே விசாரித்ததுக்கு அப்புறமா தான் பொண்ணுக்கு நல்லா சமைக்க தெரியுமான்னு கேட்பாங்க. ஏன்னா அப்போல்லாம் ஒரு வீட்டில் விசேஷம் நடக்குது அப்படின்னா, நம்ம இப்போல்லாம் ஆள் வச்சு சமைக்கிறோம்ல, அதை மாதிரிலாம் அப்போ பண்ண மாட்டாங்க. வீட்டில் இருக்கிற பெண்கள் தான் எல்லா வேலையுமே பண்ணணும். ஆனால் இப்போ காலம் மாறி போய் இப்போ திருமணத்துக்கு பெண் பார்க்குறாங்கன்னா, பெண் அழகாக இருக்கா, படிச்சிருக்கா, நல்லா சம்பாதிக்கதா, எவ்வளோ வரதட்சணை கொடுப்பாங்க அப்படிங்கிறத பார்த்து திருமணம் நடக்குது. ஸோ சமைக்க தெரியுமா அப்படிங்கிறது 2-6 வருஷமாக இருக்குது, இல்லைன்னா சில இடங்களில் கேட்குறதுமே இல்லை. அதே மாதிரி நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வேலைக்கு அதிகமாக போகிறாங்க. ஸோ எப்படி டேஸ்டாக குழம்பு வைக்கணும், எப்படி கூட்டு வைக்கணும்னு அவங்களுக்கு தெரிகிறதும் கிடையாது. ஒரு சில பெண்கள் மட்டும்தான் இப்போ உள்ள காலத்தில் கொஞ்சம் டேஸ்டாக சமைக்க கற்று வச்சுருக்காங்க. அவங்களுக்குமே சமைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலாட்டியுமே எப்போது வீட்டில் ஆள் இல்லைன்னா அவங்க சமைப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா வாரத்தில் 3 நாளாச்சும் கடை சாப்பாடு தான் இருக்கும். சாப்பாட்டுக்கே அதிகமாக செலவாகுது, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு வீட்டிலையே சமைக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, இவங்க சமைக்கணும்னு நினச்சா கூட சரியாக சமைக்க வராது. எப்படி வரும், முன்ன பின்ன கிச்சன் பக்கம் போயிருந்தா தானே. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பெண்கள் சமூக ஊடகங்களில் நிறைய வீடியோக்கள்லாம் வருதில்ல சமைக்கிறது ரிலேட்டடாக, ஸோ அதை பார்த்து கூட அவங்க பண்ணுறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு தான் சமைக்கிறதுல ஒரு திருப்தி இருக்காது, என்ன தான் நம்ம பார்த்து சமைக்கிற மாதிரி வராதுல்ல. ஸோ இதுக்காக ஒரு சில பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட அம்மாவோ இல்லைன்னா அத்தையோ சமைக்கிறாங்கன்னா அவங்க கூடவே நின்று அவங்க எப்படி சமைக்கிறாங்க, டேஸ்ட்டுக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அதே மாதிரியே செஞ்சாலுமே அவங்களோட டேஸ்ட்டு இவங்களுக்கு வராது. என்னடா நமக்கு மட்டும் இது வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, கோவத்தில் இனிமேல் சமைக்கவே மாட்டேன்னு போயிடுவாங்க. ஸோ இதில் தான் நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணுங்க, நம்ம ஒரு செயலை நம்ம செய்ய ஆசைப்படுறோம் அப்படின்னா அந்த செயலை நம்ம தொடர்ந்து செஞ்சோன்னா கண்டிப்பாக நம்மளாலையும் ஒரு நாள் இல்லை இன்னொரு நாள் நம்மளால் கண்டிப்பாக அதை செய்ய முடியும். ஏன்னா நம்மளோட அம்மாவும் சரி, இல்லை அத்தையும் சரி, அக்காவும் சரி, எவ்வளோ நாள் முயற்சி பண்ணி சாப்பாட்டில் இந்த சுவையை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நம்ம மட்டும் ஒரே நாளில் வரும்னு நினச்சா முடியுமா, முடியாதுல்ல. அதே மாதிரி நல்லா சமைக்கிற பெண்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. நம்ம ஒரு வேலையை சொன்னோம்னா டக்குன்னு செஞ்சு முடிச்சிருவாங்க. இன்னொன்று, சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, பெண்கள் வந்து சந்தோஷமாக சமைச்சாங்கன்னா அவங்களோட மன அழுத்தம் குறையும்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களில் யாருக்கெல்லாம் மன அழுத்தம் குறையும்னு நினைக்கிறீங்களோ இன்னிலிருந்து நீங்களும் சமைக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இவங்க பேச்சை கேட்டு நம்ம சமைக்க ஆரம்பிச்சிட்டோமே, ஆனால் சரியான முறையில் சமையல் வரையிலையே அப்படின்னு கவலைப்படாமல் நீங்கள் தொடர்ந்து சமைக்க பழகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி உங்களோட சமையலும் சிறந்த முறையில் இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா? மொபைலா. இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: வேளா வேளா, இங்க கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதுல காத்து எவ்வளவு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்ல இருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காத்து வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆபீஸ்ல டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான் காத்து கொஞ்சம் புயலாத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்து அடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தால?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா இடதுகையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம்னா. எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலயும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: உன் இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி. அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது, அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

இப்பதான் ஒரே வீட்டுல 10-12 பேரு 2-3 குடும்பமா சந்தோஷமா தங்களுக்கான அடிப்படை வசதிகளோட வாழ்ந்தாலுமே தனக்குன்னு ஒரு சொந்த வீடு இருந்தா நல்லா இருக்குமேன்னு எல்லாருக்குமே தோணும். அது மட்டும் இல்லாம நிறைய பேரோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சொந்த வீடு வாங்கணுங்கிறது ஒரு பெரிய கனவாவே இருக்குங்க. இந்த கனவை நனவாக்க ஒவ்வொருத்தங்களும் நிறைய சவால்களை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்படி நம்மளும் நம்மளோட கனவு வீட்டை வாங்க போறோம்னா நம்ம கட்டாயமா பண ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் நிறைய விஷயங்களை கவனிக்க வேண்டி இருக்கும். அப்படி நம்ம வீடு வாங்க போறோம்னா என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் தான் இன்னைக்கான நிகழ்ச்சியில கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். தெரிஞ்சுக்கலாமா? நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க நேதர்பணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நாம் மதி. இப்போ நம்ம ஒரு வீடு இல்ல நிலம் வாங்குறோம்னா அதுக்கான மூல ஆவணங்களை தகுதி வாய்ந்த வழக்கறிஞர்களுக்கு ஒருத்தங்க கிட்ட கொடுத்து அதை முழுசா நம்ம ஆராய சொல்லணும். அதே மாதிரி அந்த நிலம் இல்லைனா வீடு சம்பந்தமா ஏதாவது ஒரு உயில் இருந்துச்சுன்னா அது சரியான முறையில பதிவு செஞ்சிருக்கா, அதுக்கான தகுந்த சாட்சிகள்லாம் இருக்காங்களா, நீதிமன்றத்தோட ஒப்புதல் இருக்குதா அப்படிங்கறதையும் நம்ம சரி பார்க்கணும். இப்போ சென்னை மும்பை கல்கத்தா மாதிரியான நகரங்களை பாத்தீங்கன்னா ஒரு வீடு இல்ல நிலம் மாதிரியான அசையா சொத்துக்களுக்கு சம்பந்தமா ஒருத்தங்க வந்து உயிர் எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னா அது வந்து சட்டப்படி செல்லுபடியாகும். இதே இது இந்தியாவில இருக்கிற மற்ற பகுதிகளில் பாத்தீங்கன்னா பொருந்தாது. ஏன் அப்படின்னா இந்த பகுதிகள் தான் இந்தியாவோட முக்கியமான வணிக மையங்களா இருந்ததால தான் இந்த ஏற்பாடு. ஒருவேளை சொத்து தொடர்பான பிரச்சனைகள் வந்துச்சுன்னா தேவை உள்ளவங்க நீதிமன்றத்துக்கு போய் நம்ம ஒப்புதல் சான்றிதழையும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி பதிவு செய்யாத வழக்கு நிலுவையில் இருக்கிற வாய்மொழி பகிர்வா செஞ்ச பாக பிரிவினை அப்புறம் பிரச்சனை இருக்கிற நிலங்களை நம்ம வாங்குறதையும் தவிர்க்கணுங்க. வீடு இல்லைன்னா நிலம் வாங்கும் போது விற்கிறவங்களுக்கு அது பரம்பரையா வந்த சொத்து தானா, உண்மையான உரிமையாளர் யாருன்னு உறுதிப்படுத்த ரெண்டு வகையான வாரிசு சான்றிதழை நம்ம கேட்டு வாங்கிக்கணும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த தாசில்தார் கொடுக்கிற தாலுகா அலுவலர் வாரிசு சான்றிதழ், இன்னொன்னு நீதிமன்றம் கொடுக்கிற நீதிமன்ற வாரிசு சான்றிதழ். விற்பனையாளரை பத்தின முழு தகவல்களையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ முக்கியமா நம்ம நிலம் வாங்கும் போது என்னெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நிலம் இல்லைன்னா வீடு ஏதாவது வாங்குறோம்னா அது வந்து ஏதாவது தனியார் நிறுவனத்துல அடமானத்துல இருக்கா, இல்ல அது பேர்ல ஏதாவது கடன் வாங்கி இருக்காங்களா அப்படிங்கறதையும் நம்ம சரிபார்த்து வச்சுக்கணும். ஏன்னா எதிர்காலத்துல எந்த ஒரு சட்ட சிக்கலும் வராம நம்ம பாத்துக்கணும்ல. ஒருவேளை அந்த இடம் இல்லைன்னா வீடு வந்து அடமானத்துலதான் இருக்கு அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா எந்த வங்கியில அவங்க அடமானம் வச்சிருக்காங்களோ அந்த வங்கியில போய் இல்லைன்னா தனியார் நிறுவனத்துல போய் எழுத்துப்பூர்வமா தடையில்லா சான்றிதழும் ரசீதும் வாங்கிட்டு வர சொல்லணும். எதிர்காலத்துல அந்த நிலத்து பேர்ல எந்த விதமான சட்ட சிக்கலும் வராம இருக்க வில்லங்க சான்றிதழை நம்ம சரிபார்க்கணும். பொதுவாகவே ஒரு சொத்தோட உரிமை பதிவுகளை நம்ம குறைஞ்சபட்சம் 30 வருஷத்துக்குள்ள நம்ம சரிபார்க்கறது சட்டப்படி பாதுகாப்பானது. அதாவது 3-10 வருஷத்துக்கு மேல அந்த சொத்தோட உரிமை வரலாறு தெளிவாகவும் சட்ட சிக்கலும் இல்லாம இருக்குதான்னு நம்ம உறுதிப்படுத்திக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் சொத்தோட உரிமையாளருக்கு பதிலா வேற ஒருத்தங்கிட்ட இருந்து நம்ம சொத்தை வாங்கவோ இல்லைன்னா விற்கவோ அதை நிர்வகிக்கவோ செய்யணும்னா வெறுமனே ஒரு வெள்ளத்தால எழுதியிருந்தா மட்டும் போதாது. அப்படி வெள்ளத்தால எழுதி வாங்கியிருந்தீங்கன்னா அது செல்லாது. இன்னொரு முக்கியமான விஷயம், சொத்து வாங்கினதுமே பட்டா சிட்டா பதிவீடு புல அளவீட்டு புத்தகம் மூலப்பத்திரம்னு எல்லாத்தையுமே நம்ம பேருக்கு நம்ம மாத்துறது மட்டும் இல்லாம சொத்து வரி மின்கட்டண வரி கழிவு நீர் வரி கட்டணம் இது எல்லாத்தையுமே நம்ம பேருக்கு நம்ம மாத்துறதான் புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு கொஞ்ச நாள் அவங்க பேர்ல இருக்கட்டும் அப்படின்னு வச்சோம்னா அது நமக்கு தான் ஆபத்து. இதே நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் பேரில் நம்ம 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இடமோ நிலமோ ஒன்று இல்லைன்னா அதுக்கு மேலே வாங்கினோம்னா அதுக்கான பதிவு கட்டணத்தில் நம்மளுக்கு 1% தள்ளுபடி கிடைக்குங்க. ஸோ இது வந்து 2025 ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து அமலுக்கு வந்திருக்கு. அதாவது பொதுவாக பதிவு கட்டணம் அப்படிங்கிறது 4% இருக்கும். ஆனால் பெண்கள் பேரில் நம்ம இந்த இடத்தையோ நிலத்தையோ பதிவு செய்யும் போது நம்மளுக்கு 3% பதிவு கட்டணம் தான் வசூலிக்கப்படும். நிறைய பேங்க்ல வந்து பெண்கள் வந்து வீடு இல்லைன்னா நிலம் வாங்க கடன் வாங்க போறாங்கன்னா அவங்களுக்கான சிறப்பு வட்டி சலுகைகள்லாம் கொடுப்பாங்க. ஸோ இந்த சலுகை கீழே மற்றவங்களுக்கு கொடுக்குற வட்டி வீதத்தை விட பெண்களுக்கு 0.05%-0.10% வரைக்கும் வட்டி வீதம் குறைக்கப்படுது. அதனால நிலம் வாங்குறீங்க அப்படின்னா பெண்கள் பேர்ல வாங்குறது இன்னுமே சிறந்தது. அதுவும் வாங்குறதுக்கு முன்னாடி நான் சொன்ன இந்த எல்லா தகவல்களையும் சரி பண்ணி பார்த்துட்டு வாங்குறது ரொம்பவே நல்லது. மீண்டும் மற்ற நிகழ்ச்சி பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து

0: ஆசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி. இன்று ரயில் பயணங்களில் மற்றும் கல்லுக்குள் ஈரம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

சாகத்த கண்ணு குட்டி காத்தாடா வந்து இருக்கா தங்கம் வச்ச வள்ளி பெட்டி தாலி கொடி போட்டு வப்பாமே மாமே என் தங்கத்துக்கு

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று ரயில் பயணங்களில் மற்றும் கல்லுக்குள் ஈரம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: வெயில் காலம் வந்துட்டா போதும், நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஃபேனுக்கும் ஏசிக்கும் ரெஸ்டே கிடையாது. இதனால கரண்ட் பில்லுமே கூடிட்டே போகும். ஏசி யூஸ் பண்ணா கரண்ட் பில் தாறுமாற வருமேங்கிற பயம் நிறைய பேருக்கு உண்டு. ஏசி யூஸ் பண்ணும் போது ஒரு சில விஷயங்களை கவனிச்சா கரண்ட் பில்லும் பாதியா குறைக்கலாமா? எப்படி தெரிஞ்சுக்கலாம்? விடியல் காலையில நைட் நேரங்கள்ல இயல்பாவே கொஞ்சம் குளிர்ச்சியான காத்து தான் வரும். அந்த டைம்ல வீட்டோட ஜன்னல் கதவுகளை திறந்து வச்சிருந்தா வீட்டுக்குள்ள வெப்பத்தை ஓரளவு குறைக்கும். இதனால ஏசி ஃபேனோட பயன்பாட்டை குறைச்சுக்க முடியும். ரெண்டாவதா, ஏசில டைமர் செட் பண்ணி வச்சு தூங்கினா தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு அதை அடிக்கடி அமத்த வேண்டிய தேவையுமே இருக்காது. மூணாவதா, ஏசி ஆன் பண்ணிட்டு அடிக்கடி ரூம் ஜன்னல் கதவுகளை திறக்க வேணாம். வெளியிருந்து வெப்பம் வர்றதுனால கூலிங் ஆக அதிக நேரம் எடுத்துக்கிறோம். இது மூலமாவும் கரண்ட் பில் அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. நாலாவது, ஏசிய எப்ப வாங்கியிருந்தாலும் சரி அதை ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில சர்வீஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அஞ்சாவதா, ஏசி யூஸ் பண்ணாத சூழல்ல அதை முழுசா ஆஃப் பண்றதுமே முக்கியம். அதான் ரிமோட் மூலமா ஏசி ஆஃப் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கலாம். அப்படி நினைச்சீங்கன்னா பில்லு தான் அதிகமாகும். இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்றது மூலமாவே கரண்ட் பில்ல பாதியா இந்த கோடை காலத்துல குறைக்க முடியும்.
0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இன்று ரயில் பயணங்களில் மற்றும் கல்லுக்குள் ஈரம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா, இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரம்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற? காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: வேளா, இங்க கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதுல காத்து எவ்வளவு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையில இருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்ல இருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா? நாளைக்கு
0: காத்து வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆபீஸ்ல டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான் காத்து கொஞ்சம் புயலாத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதா, ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தல?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா இடதுகையில அடிக்குதா, இல்ல கன்னத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கன்னத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம்தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி. அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது, அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐசு வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: இன்று ரயில் பயணங்களில் மற்றும் கல்லுக்குள் ஈரம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: ரயில் பயணங்களில் மற்றும் கல்லுக்குள் ஈரம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: டிங்க டக டக டக டிங்க டக டக டக டிங்க டக டக டக டிங்க டக டக டக

0: தோசை எஃப்எம் 90.4
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4 இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு கு ஞானசம்பந்தன் அவர்களின் பேச்சு. இது ஞானசம்பந்தன் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: நான் பிறந்தது சோழவன் தான். இதுலாம் பார்த்துட்டீங்க, பயோடேட்டெல்லாம் பார்த்துட்டீங்க. என்னுடைய தந்தையார் குருநாதன் தமிழாசிரியர், அம்மா விசாலாட்சி அம்மா, நாலு பேர் என் கூட பிறந்தவங்க. மூணு சகோதரிகள் மூத்தவங்க, ஒருத்தவங்க இளையவங்க. இப்போ நான் படித்த அந்த சின்ன கிராமத்து பள்ளிக்கூடம், முதல்ல நான் வந்து சோழவந்தாளில் பள்ளிக்கூடத்தை போகிறப்ப, அப்போயெல்லாம் இப்போ மாதிரி இந்த ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி சரியாக சொல்கிறேனா? இல்லைன்னா எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஆ, இதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது, இன்டர் கார்டனா அப்படி வச்சுக்கிடுவோம். பூன்னு சொல்லலாம், புய்ப்பம்னு சொல்லலாம், ஐயா சொன்னவரையும் சொல்லலாம் பாயுங்கள. அது மாதிரி இது எல்லாத்துக்கும் பணம் கட்டணும், ஞாபகம். அப்போலாம் அப்படி இல்லை. அப்போ வந்து என்னென்னா, 6 வயசு ஆனால் தான் பள்ளிக்கூடத்தில் சேர்க்க முடியும். இப்போவும் கூட 1ஆம் கிளாஸுக்கு வர்றப்ப 6 வயசு ஆகிக்கணும், என்னென்னா அதுக்கு முன்னாடி படிக்கணும். அப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இப்படி கொண்டு காதாய வச்சா பிள்ளைக்கு 6 வயசு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா ஹெட்மாஸ்டர் என்ன செய்வார்னா, டேட் ஆஃப் பர்த் கேட்பார். பல சமயம் அந்த பெற்றோர்கள் சொல்ல தெரியாது, ஏன்னா அப்போ யாரும் முதல் தலைமுறை படிப்பாளியாக இருப்பாங்க. அப்போ பிள்ளைகள் சேர்க்க வர்றப்ப என்ன டேட் ஆஃப் பர்த்னு சொல்ல தெரியாது. நானே பார்த்துருக்கேன், எப்பையா பிறந்தவன் பிள்ளை ஹெட்மாஸ்டர் கேட்பாரு, விடாம மழை வந்துச்சுல அப்ப பிறந்த பையா, இப்ப நீங்க பிரபவ ஆண்டு அந்த ஆண்டு கணக்கு போட்டு பார்த்து அதுல எப்ப மழை பெஞ்சுன்னு கண்டுபிடிக்கணும். இப்ப நீங்க திரும்பிட்டோம்னா நினைக்காதீங்க, இப்ப கொஞ்சம் மாறி இருக்கு. நான் ஒரு ஸ்கூலுக்கு பேச போயிருந்தேன், அட்மிஷன் நடந்துகிட்டு இருக்கு. அது ஹெட்மிஸ்டர்ஸ் கேட்கறாங்க, பிள்ளை எப்பமா பிறந்தான்னு. மெட்டிவள்ளி சீரியல் ஆரம்பிச்சப்ப பிறந்த பிள்ளை. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, இது எந்த பஞ்சாங்கத்தில் போய் பாக்குறது மெட்டிவள்ளி சீரியல்ல? இது இது மாறி இருக்கே தவிர அது மாறல. அப்ப என்ன அப்படின்னா, 6 வயசை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கைதான் லாயக்கா இருந்தது. என்ன பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டாங்க. அப்படி ஒன்று நான் ஆர்வமாக பள்ளிக்கூடத்துக்கு போல, ஒரு சின்ன கிறிஸ்தவ பள்ளிக்கூடம், சிஎஸ்ஐ பள்ளிக்கூடம். நான் போற நேரம் ஒருத்தரும் கோலபரியோடு அடி கொண்டுகிட்டு இருக்காங்க, ரெண்டு பக்கமும் சத்தம் இது ஆகுது. அதுல அந்த ஜீசஸோட படம் வேற அந்த வாசல்ல வச்சிருக்காங்க. நான் பார்த்தோன்னே பள்ளிக்கூடத்துக்கு வராத பையன் போல் இருக்கு. அந்த அவரை பார்த்து நம்ம என்ன நினச்சோம்னா, அந்த பையனை தான் தொங்க விட்டுருக்காங்க போல் இருக்கு. ஆணியில் அடித்து உள்ளே போடுங்க, எங்கள் அப்பா விட்டுட்டு போயிட்டாரு. ஒருத்தன் பக்கத்தில் என்ன தெரியுங்களா, காலில் செயின் மாட்டி பெரிய குண்டு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நம்பவே முடியாது, நடந்து அந்த பதில் முக்கியம். யார் இது ஞாபகம் இருக்கா? ஒரு கட்டை அல்ல, ஒரு குண்டு அந்த செயினோட என்ன ஓடி போயிருக்கான், வாத்தியார் தள்ளிவிட்டு டீச்சர் தள்ளிவிட்டு ஓடிட்டான். அவங்க அப்பா அம்மா பதில் சொல்ல முடியாது, அப்படிலாம் வச்சுருப்பாங்க. எங்கள் அம்மா அதுக்குள்ளே பள்ளிக்கூடம் விட்டுச்சான்னு கேட்டாங்க, போக சொல்லிட்டாங்க வந்துட்டேன். எங்கள் அப்பா ஸ்கூலுக்கு போயிட்டார், அதனால ஒன்றும் இல்லை. இப்படி 1 வருஷம் தெரிஞ்சேங்க நான் பாட்டுக்கு, போவேன் வந்துடுவேன் பள்ளிக்கூடம் விட்டு. எங்கள் அம்மாவும் செல்லப்பிள்ளை, ஒத்தப்பிள்ளைன்னு 4 பேர் பொம்பளை பிள்ளை வேற ஒன்றும் இல்லை. அதனால என்னடா இவர் முழுக்க பின் முரணாக பேசினார் அப்படின்னு ஒன்று எழுதிப்பாங்க. அப்படிலாம் இப்போ இப்படி 1 வருஷம் போய் கடைசியில் எங்கள் அப்பாவும் அந்த ஹெட்மாஸ்டர் சந்திச்சிருப்பாங்க போல் இருக்கு. உங்கள் பையனை சேர்த்து விடலன்னு அவருக்கு இடிவில் இந்த மாதிரி ஆயிடுச்சு, சேர்த்து விடலையாவா, இவன் என்ன பள்ளிக்கு போகிறாளோ இல்லையா. மறுநாள் எங்கள் அப்பாவே என்னை கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டு அப்படி அந்த கடைவீதி வழியாக வர்றோம். வர்றப்ப ஒரு இடத்துல நான் நின்றுட்டு பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு திருப்பி சொல்லு அப்படின்னாரு. நான் ஒருவேளை மழலை ரசித்து கேட்குறாரு போல் இருக்குன்னு வரமாட்டேன் அப்படின்னு. அங்கனுக்குள்ள ஒரு பூக்கடை சின்னக்கு இருக்குது, ஒரு வாழை நான் மாட்டை எடுத்தாருங்க, அடி எங்க வரைக்கும் பள்ளிக்கூடம் வரைக்கும் அடி அடிச்சு அடியில. இன்னைக்கு வரைக்கும் பள்ளிக்கூடம் போகாம இருந்ததே கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை கூட போயிருக்கேன். என்னத்துக்கு நமக்கு?
0: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மனுஷனுக்கு சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம எல்லாரும் தூங்கணும்னா என்ன பண்ணுவோம்? ரெண்டு கண்ணையும் மூடி தானே தூங்குவோம். ஆனா ஒரு விலங்கால ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முடியாதான். அப்படியே முயற்சி பண்ணாலும் அது இறந்தும் போயிடுமா? அதுக்கான காரணம் என்ன? அது என்ன விலங்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த ஒரு விலங்கு டால்பின் தாங்க. டால்பின் தூங்கும் போது ஒரு கண்ணை திறந்து இன்னொரு கண்ணை மூடி வச்சுதான் வித்தியாசமா தூங்குமா. காரணம், நம்மள மாதிரி ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முயற்சி பண்ணா அது மூச்சு திணறி இறந்தும் போயிடுமா. ஏன்னா டால்பினோட மூளை தானா செயல்படாது, உடல்ல ஏதாவது அசைவு இருந்துகிட்டே தான் இருக்கணும். டால்பின் தூங்கும் போது மூளையோட இடது பகுதியை தூங்க வைக்க வலது கண்ணை திறந்திருக்கும், வலது மூளை தூங்கினா இடது கண் திறந்திருக்கும். இது மாதிரி கண்களை மாத்தி மாத்தி தூங்கும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னடா நீ, உங்க வீட்டுல எல்லாரும் ஸ்வெட்டர் போட்டு சுத்துறீங்க? அனு ஸ்டைல்ஸோட கூல் ரூஃப் டைல் தான் காரணம். இது 85% சன்லைட் ரெஃப்ளெக்ட் பண்றதுனால வீட கூலா வச்சுக்கிது. ஜீரோ வாட்டர் லீக்கேஜ், ஆன்டி ஸ்லிப் சர்ஃபேஸ்னு ஆட் ஆன் அட்வான்டேஜ் கூடவே ஒண்ணுக்கு ஒன்னு ரெண்டுக்கு ரெண்டு சைஸ்லயும் கிடைக்குது.
1: அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடல் ஓசை FM 90.4.
4: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு கு ஞானசம்பந்தன் அவர்களின் பேச்சு. இது ஞானசம்பந்தன் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
5: எங்க அப்பா தமிழ் வாத்தியார் அரசு ஊழியர்னால அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இருமா, வீடு மாத்துவோம், ஊர் மாத்துவோம், தெரு மாத்துவோம், ஃப்ரெண்ட்ஸ் மாத்துவோம், பள்ளிவீட்டில் சேர்த்து விட்டு அங்கே எப்படின்னா அங்கே எப்படி தான் அந்த இதில் போர்டில் எழுதி போடுவாங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் இதெல்லாம். எங்கள் அப்பா ஒவ்வொரு வட்டமும் அந்த போர்டுக்கு வெளியில் வந்து தான் பையன் பேர் இருக்கான்னு பார்ப்பார். நான் மூணாவது ரேங்கோ ரெண்டாவது ரேங்கோ வந்தால் அவர் கூப்பிட்டு எனக்கு ஏதாவது ஸ்வீட் வாங்கி கொடுத்து நீ முதல்ல எங்கே வரணும்ப்பா அப்படி அடித்தவர் தான், நான் வாங்கி கொடுப்பார். ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும்ப்பா நீ அப்படின்னு சொல்லுவார். வரவே முடியலைங்க, ஏன்னா அப்போ கல்வி அதிகாரி வீட்டு பிள்ளை அங்கே படிச்சு அவ்வளோதான் சொல்லுவேன். இப்போ நான் வரவே முடியலை, நல்லா படிக்கலன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அப்புறம் அங்கேருந்து சோழம் தான் திருப்பி வந்தோம். அந்த ஸ்கூலு அங்கே கொஞ்சம் நாள் படிச்சுட்டு பஞ்சாயத்து போர்டு ஸ்கூலு. அப்புறம் எங்கள் அப்பா சேர்ந்த வேலை பார்த்த பள்ளியோட முள்ளிப்பள்ளம் சோழம் தான் பக்கத்தில். சோழம் தான் மதுரையிலேருந்து 25 கிலோமீட்டர். வைகைக்கரை டிஆர் மகாலிங்கம், அதாவது தென்கரை ராமகிருஷ்ண ஐயருடைய பையன்தான் அவர். ராமகிருஷ்ண கணபாடிகள் அவர் வேற, ராமகிருஷ்ண கணபாடிகள் மகாலிங்கம், டிஆர் மகாலிங்கம். இந்த பக்கம் நான், எங்கள் ஊர் வடகரை, தென்கரை அவங்க ஊர், வடகரை எங்கள் ஊர் வைகையில். சோழ வந்தாலில் ஆற்றை கடந்து போய் படிக்கணும், ஆற்றுல தண்ணி வந்தால் லீவு. அப்போயெல்லாம் அடிப்பாங்க பிள்ளைகளை டீச்சர்ஸ், இப்போ முடியாது. அடின்னா எப்படிங்க, நீங்கள் ஈவு இறக்கம் பார்க்க மாட்டார். ஒரு சின்ன உதாரணம், கடந்து வந்த பாதையில் முக்கியமானதெல்லாம் ஒரு சொல்லினாங்கன்னா மயில் கல்லில் உட்காந்து சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி. எட்டாம் கிளாஸ் படிக்கிறப்ப ஒன்று வகுப்பில் இருந்துருச்சு, திருக்குறள் வாசி அப்படின்னாரு என்ன எங்கள் அப்பா. நான் உடனே திருக்குறள் எடுத்து, தமிழ் வாத்தியார் மகன், ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவிந்து தாளாது உயற்றுபவர். தமிழ் தான், பயப்படாதீங்க. ஊழ்னா விதி, ஊழையும் உப்பக்கம் காண்பர், விதியும் ஜெயிப்பாங்க யாரு, இடைவிடாது முயற்சி செய்பவர்கள். இதை நான் வாசிக்கணும், ஊழையுங்கிற நெடில குறிலா வாசிக்கிட்டேன். ஊழையும் வாசல்ல திரும்பி பார்த்துட்டு வந்து ஒரு அறை விட்டாருங்க நடு வகுப்புல. எனக்கு என்ன கோபம்னா கோ எஜுகேஷன், அதுல அந்த வச்சலான ஒரு பிள்ளை சிரிச்சிருச்சுங்க. இன்னைக்கு வரைக்கும் என்னால மறக்க முடியல. நீ பேசுற எங்கப்பா. தீர்மானம்லாம் கிடையாது.
6: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா, நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4
1: அறிவோம் ஆயிரம். இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு கு ஞானசம்பந்தன் அவர்களின் பேச்சு. இது ஞானசம்பந்தன் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: எங்க வீடு ஆச்சரியமா இருக்கும். எல்லா டிவாளிக்கு ட்ரெஸ் எடுக்க போவோம். எங்க அப்பாவோட விருப்பப்பட்டதை எடுத்துக்கோ, அந்த மஞ்சள் சட்டையை எடுத்துக்கோ, அதை எடுக்கணும், வேற ஒன்னும் கூடாது. விருப்பப்பட்டதை எடுத்துக்கோன்னா நீங்க மூணு மாடி ஏறி, அதெல்லாம் கிடையாது, மாடியே கிடையாது. பாருங்க, மஞ்சள் சட்டையே எடுத்துக்கணும், இல்லைன்னா போடுறப்ப எல்லாம் அடி விழுகும். அது 10 வருஷம் கழிச்சு கிழிஞ்சால் நான் என்ன சட்டையை எடுத்துருந்தேன் தெரிஞ்சிருக்குமா, என்ன சொல்றது? அப்புறம் நாளைக்கு பேசுறேன், அப்போதாங்க முதல்ல பேசுகிறேன். பேசுறதுன்னா என்ன கஷ்டம்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சும்மா இல்லைங்க, அப்போ எந்திரிங்க நெஞ்சு வழி வந்துடும் தெரியுமா. பெரியவர்களை தாய்மார்களை பெரியவர்களை நன்றி நன்றின்னு யோசிச்சுட்டே அவர் பாடி பேசிக்கிட்டே இருப்பார். அப்படியே நான் மேடைக்கு போனேன், போனா எழுதி வச்சிருந்தெல்லாம் படப்பாடம் பண்ணி வாசிச்சு எல்லாம் பார்த்துக்கிட்டு மேடையும் கிடையாது ஒன்றும் கிடையாது, நாலு பெஞ்சை தூக்கி போட்டுருந்தாங்க, அதில் ஏறி நின்றுக்கிட்டு ஆடி பெஞ்சை ஆட்டி உங்களிடையே பேச வந்திருக்கிறேன் நான்னு சொல்லி என் பேர் மறந்து போச்சுங்க. மறந்து மறவே போச்சு. லாலா லட்சபதி ராய் பேர்லாம் ஞாபகம் வருது, லார்டு மவுண்ட் பேட்டன் பிரபு ஞாபகம் வருது, என் பேர் ஞாபகம் இல்லை. நான் நான் நான் சொல்லி கீழே இருந்த ஒருத்தர் இறங்கடே இறங்க அப்படின்னா அன்னையோட அன்னைக்கு வீட்டில் போய் அழுது ஒரு வாரம் கூட அவன் கூடயும் பேசாம போய் இனிமே பேச்சு பக்கமாக தலை வச்சு படக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்புறம் என்னாச்சு ஒன்று யோசிச்சு பார்த்து எது நமக்கு வரலையோ அதை விடக்கூடாது. சைக்கிள் பழகிறப்போ கீழே விழுகாம இருப்பா, வீட்டில் சொல்ல மாட்டோம் அவ்வளோதான், ஏன்னா அதுக்கு மேலே அடிப்பாங்க, அந்த அடியாவது பரவாயில்ல. ஒரு தடவை எங்கள் வீட்டு முன்னாடி இந்த வேப்ப மரத்தில் தொங்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தாங்க, அப்படி சிவத்துலேருந்து ஜம்ப் பண்ணி வேப்ப மரத்தை பிடிச்சி அப்படி தொங்கி ஆடிக்கிட்டு இருந்தேன், பட்டாருன்னு கொப்பு ஒடிஞ்சு கீழே விழுந்தேங்க. எங்கள் அப்பா வேகமாக ஒடியாந்தார், என்னை தூக்க போகிறாராக்குன்னு நினச்ச ஒரு மிதி, ஏண்டா கொப்பு ஒடிச்சா பிள்ளை விழுந்து கிடக்கிறா, ஏண்டா கொப்பு ஒடிச்சா யோசிச்சு பாருங்க. பாசம் இல்லாத அப்பா எல்லாம் கிடையாது, அதெல்லாம் வேற. ஆனால் எது செய்யக்கூடாது செஞ்சு அடி வாங்கணும், அது தெரிஞ்சு வச்சுருக்கணும். இன்னைக்கு என்ன, நான் பொண்ணும் வாங்கி கொடுத்து ஒன்று ஒன்று பிக்காமல் இருக்காங்க, பிள்ளைங்க வருத்தப்பட்டு இருக்காங்க, இதெல்லாம் இன்னைக்கு காலம் முடிஞ்சு பார்த்தா சரி. இப்போ பேச்சு அப்படியா இதுக்கு மேலன்னா நீங்கள் கேள்வி கேட்பீங்கன்னு தான் சொல்லிடுறேன். இப்போ எனக்கு பேர் இப்போ ஞானசம்பந்தம் இருக்குல்ல, அதெல்லாம் இல்லை, என் பேர் வேறு பேர், அதுதான் முதல்ல சொல்லியிருக்கணும். கொஞ்சம் பின்னாடி போயிட்டு வர ஒரு வழி இல்லை. அது எங்கள் அப்பா அங்கே திருமுறை கழகம் நடத்துவார், பன்னீர் திருமுறைகளுக்கான விழா, அதில் இதுலேருந்து கன்னியாகுமரிலேருந்து ஒரு பெருமா வந்திருந்தார், ஒருத்தர் ஆறுமுக நாவலர், பழைய ஆறுமுக நாவலரில் இவர் புதுசு இந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அவர் யாழ்ப்பாணம் நல்லூர் ஆறுமுக நாவலர், அதுவும் பைபிளில் மொழிபெயர்த்தவர், அவர் தமிழில் மொழிபெயர்த்தவர், அவர் தான். இவர் வேற, இவர் வந்திருந்தார், வந்து அப்படியெல்லாம் சுற்றி வந்த பிறகு கடவுள் வாழ்த்து பாடணும், அந்த பாட வேண்டிய ஓதுவாரை காணோம், பாட்டு வாத்தியாரை காணோம், கூட்டம் ரெடியா இருக்கு, ஆரம்பிக்கலாங்கிறாங்க. எங்க அப்பா பார்த்தாரு, நீ பாடுறியா என்று கேட்கிறாரு. எனக்கு வயசு 3.5 அப்பா பள்ளியிடம் போல, பாடுறியா? எனக்கு இந்த மைக்கு பார்த்த உடனே என்னன்னு தெரியல, அப்படி ஒரு ஈர்ப்பு, ஏன்னா இதான் புலப்புன்னு கண்டுபிடிச்சிட்டேன் போட்டுருக்கு. அப்பவே அதை போய் வேகமா எடுத்து என்ன டக்குன்னு என்ன பண்ணிட்டேன், அது வேற ஒன்றும் இல்லை, எங்க வீட்டுக்கு எங்க சகோதரிகளுக்கு தேவாரம் சொல்லி கொடுக்க வாதியாரி வருவாங்க, அப்ப போறப்ப கேட்டு வருவேன், எனக்கு எதுவும் தெரியாது, படிக்க தெரியாது. தோடுடைய செவியன் விட ஏறி ஓர் தூவன் மடி சூடி, காடுடைய சுடலை பொடிபூசி என் உள்ளங்கவர் கல்வன், ஏழுடைய மலரால் மணி நாட்பணிந்து ஏத்தாறு செய்த பீழுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றேன்னு திருஞான சம்பந்தருடைய தேவாரத்தை அப்படியே அச்சு பேசாம பாடிட்டேங்க. உடனே எல்லாரும் பாராட்டினாங்க. அந்த அவர் கேட்டாரு, வந்திருந்த இவர் மடாதிபதி கேட்டாரு, பையன் பேர் என்ன? எங்கப்பா சொன்னாரு, எங்களுக்கு குலவி அங்காலேஸ்வரி அங்குச்சாமின்னு வச்சிருக்கேன், இதாங்க என் சொந்த பேரு அங்குச்சாமி. இது ரகசியம்னால நான் மைக்கேல் சொல்றேன்.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: கரைசமாளி நம்ம கடல் ஓசையம் 90.4
1: இந்த கோடை வெயிலோட தாக்கம் ஏப்ரல் மாச கடைசியில தான் எப்பவுமே வாட்டி வதைக்கும். ஆனா இப்பெல்லாம் மார்ச் மாசத்திலே தலை தூக்கிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த வெயில்னால நமக்கு நீர்ச்சத்து குறைபாட்டுனால நோய் பாதிப்பு ஏற்படுற அபாயம் அதிகம். அதனாலதான் தண்ணி குடிங்க தண்ணி குடிங்கன்னு மருத்துவர்களுமே பரிந்துரை செய்யறாங்க. அப்படி இருக்கும் போது கோடை வெயிலை சமாளிக்க பறவைகளும் விலங்குகளுமே பரிதவிச்சு வருது. அவைகளும் இந்த கோடை காலத்துல பாதிக்கப்படாம இருக்கிறதுக்காக ஒரு அகண்ட பாத்திரத்துல தண்ணி பறவைகளுக்காக நம்மளுடைய செவத்திலேயோ இல்ல வெளிப்புறமா வைக்கிறது மூலமா அவைகளும் குடிக்க குளிக்கன்னு இலை பாரிக்கிற முடியும். அதே மாதிரி விலங்குகள் கால்நடைகளுக்கு தண்ணி வைக்கிறது மூலமா அவைகளும் வெப்பத்தை தணிக்க ஏதுவா இருக்கும். அதனால இன்னையில இருந்தே நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பறவைகள் விலங்குகளுக்கு தண்ணி வைக்க ஆரம்பிக்கலாமா?
0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏய் பிரியா, இங்க போடவேணா, இங்க வா.
0: ஏய் சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோனே வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனது யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிளை யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏய் இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிளை யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: அறிவோம் ஆயிரம். இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு கு ஞானசம்பந்தன் அவர்களின் பேச்சு. இது ஞானசம்பந்தன் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
1: என்னாச்சு அங்குசாமின்னு சொன்னாரு எங்க அப்பா, அது வீட்டுல கூப்பிடுங்க, இன்னும் வந்து ஞானசம்பந்தன் பேரு வைங்க அப்படின்னு சொல்லி அந்த மடாவுபதி எனக்கு பேர் வச்சாரு. அதான் என் பேரு. முடிச்சுட்டு பள்ளிக்கூடத்தில் முதல் மார்க்லாம் ஒன்று வாங்கலை. சயின்ஸில் கொஞ்சம் கூட மாக்கினதுனால என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு போய் தியாகராய காலேஜில் இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்து விட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, 26 எழுத்து இங்கிலீஷில் இருக்குங்கிறத தவிர வேறு ஒன்றும் தெரியாதுங்க. இதில் இப்படி ஆள் நாங்களாம் கையில் வச்சு தான் எழுதுவோம். காலேஜில் கொண்டு வந்து எங்கள் அப்பாவுக்கு என்ன ஆசை, என்ன MBBS டாக்டர் ஆகணும்னு ஆசை. எவ்வளோ ஆசையை பாருங்க, பேராசையை டாக்டர் ஆகணும்னு ஆசை. அப்போ பியூசி படிச்சுட்டு MBBS போய் சேரலாம், பியூசி பாஸ் உடனே MBBS போய் சேரலாம். எங்கள் அப்பா ஐடியா என்னென்னா, பியூசி முடிச்சாங்கன்னா எப்படியாவது MBBS வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு. ஏன்னா அவருக்கு படித்த நிறைய பேர் வந்து மந்திரிகள் இருந்தாங்க அந்த காலத்துலலாம், சொல்லியிருந்தாங்க தம்பி படிக்க வைங்க நம்ம சேர்த்து விட்றலாம் அப்படின்னு. இப்போ நான் பியூசி சேர்ந்தாச்சா, அங்கே போனால் வகுப்பறையில் ஸ்கூலில் 8 பீரியடுன்னு வைங்க, 7 பீரியடு தமிழ், 1 பீரியடு இங்கிலீஷ். வாத்தியார் வரலன்னா ரொம்ப சந்தோஷம். இங்கே 5 பீரியடில் 1 பீரியடு தமிழ், 4 பீரியடு இங்கிலீஷ். இதில் என்ன ஆச்சுன்னா, படிக்கிற காலத்தில் தான் 81 82 71 72களில் நான் பியூசி போகிறப்ப MGR கட்சி ஆரம்பிச்சிட்டார் அந்த நேரத்தில். பாருங்க என் வாழ்க்கையில் என்னென்ன விதிகள் வருதுன்னு. ஆரம்பித்தா தினம் தகராறு நடந்துக்கிட்டே இருக்கும், தினம் லீவு, கொண்டு போட சாப்பாட்டை மரத்தட்டில் சாப்பிட்டு நான் பாட்டுக்கு வந்துடுவேன். இப்படியே ஓடி கடைசியில் ரிசல்ட் வந்தால், அப்போல்லாம் அந்த இது வாரியாக போடுவாங்க, இது ஃபர்ஸ்ட் பார்ட்டு பாஸு, செகண்ட் பார்ட்டு பாஸு, மூணாவது பார்ட்டு, 4 பேப்பர், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி, 4 பேப்பர். இதில் 3 பாஸுங்க ஏதோ ஒன்றில் ஃபெயிலாகிருந்திருக்கேன். திருப்பி எழுதணும், திருப்பி எழுதணும்னா எல்லா பேப்பரும் எழுதணுங்க, 8 பேப்பர் எழுதணும், 4 தியரி, 4 ப்ராக்டிக்கல். இப்போ ஃபிசிக்ஸில் ஒரு மார்க் போச்சுன்னா கெமிஸ்ட்ரி எழுதணும், பாட்டனி எழுதணும், சுவாலஜி எழுதணும். இப்படி 4 வருஷம் போச்சுங்க. இப்போ எல்லாம் அப்படி இருக்கா, இப்போ எந்த பேப்பர் போதோ அது எழுதுனா போதும், இனிமேல் எந்த கொஸ்டின் போச்சோ அது மட்டும் எழுதுனா போதும், வந்தாலும் வந்துடலாம். ஏன் மித்தெல்லாம் ரைட் தானே. இப்போ நான் என்னாச்சு, 8 பேப்பரில் எனக்கு இங்கே போனால் அங்கே போகும், அங்கே போனால் என்னன்னா இங்கிலீஷ் மொழி அறிவு இல்லாததுனால. இப்போ உதாரணமாக தான் இது வச்சுருப்பாங்க, எது இப்போ செம்பருத்தி பூ, பாட்டனி சொல்கிறேன், செம்பருத்தி பூனு ஸ்பெசிமன் தெரியுங்க, எழுதணும்ல ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சஸ் எழுதுங்க பார்ப்போம். ஒரு டீச்சர் கேட்டாங்க, எந்த உனக்கு உலகத்திலேயே பிடிச்ச நாடு எது, சுவிட்சர்லாந்து, ஸ்பெல்லிங் சொல்லு அப்படின்ட்டுக்கான். அந்த அம்மா இல்லை இல்லை கோவா கோவா அப்படின்ட்டான். எதுக்கு நமக்கு வந்து சுவிட்சர்லாந்துனா எத்தனை இசைட்டு போடுறது, யார் வேண்டாம்.
2: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு கு ஞானசம்பந்தன் அவர்களின் பேச்சு. இது ஞானசம்பந்தன் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: கரப்பான் பூச்சியை பார்ப்பேங்க, அதுக்கு இங்கிலீஷ் பேர் தெரியாது, காக்ரோச். எத்தனை சி எச்சோன கட்சியை போடுறது, பெயிலு. ஒரு நாள் பெயிலு, ரெண்டாள் உங்க வீட்டு பெயில், எங்க வீட்டு பெயில் கிடையாது. எல்லாத்துக்கும் எங்க அப்பா பொறுமையா என்னை படிக்க வச்சாருங்க, அதான் பெரிய சிறப்பு. யாரு என்னை பள்ளிக்கூடத்துல வாழநாடுல அடிச்சார்ல, ஒவ்வொரு வட்டமும் அடுத்த எழுதுறியா, அடுத்த எழுதுறியா, மேல எழுதுறியா. அப்புறம் ஒரு நண்பர் சிவகுமார், அவர் பொறியாளராக எங்க வீட்டில் குடியிருந்தாரு. அவர் தான் சொன்னாரு, அந்த தேர்ட் பார்ட்டை மாத்திரம் மாத்தலாம். என் நண்பர் இருக்காரு யூனிவர்சிட்டியில, போய் பாருங்க. தேர்ட் பார்ட்டை மாத்திட்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் பாஸ் நீங்க. அப்புறம் எக்கனாமிக்ஸ் ஹிஸ்டரி சிறப்பு தமிழ் பாருங்க, தமிழ் அப்படித்தான் வருது என் வாழ்க்கையில். அதை இது பண்ணி அதுல பரிச்சு எழுதலாம்னு சொல்லிட்டு, அப்ப இடையில நான் கொஞ்ச நாள் நானும் சம்பாதிச்சேன் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி கோத்தாரி பைட்டோக்கி இன்னைக்கு இருக்கு. அதுல வேலைக்கு போய் நான் 5 மைல் போனோம், போய் 8 மணி நேரம் ஷிஃப்ட், 5 ரூபாதான் சம்பளம். சனிக்கிழமை 30 ரூபா கொடுப்பாங்க எங்க அம்மா, நான் கொண்டு வந்து கொடுத்த மொதல் சம்பளம் எங்க அம்மா கிட்ட 30 ரூபா. அதுவும் சாயங்காலம் ஆனா அந்த சைக்கிள் பஞ்சர் ஆகியே தீரும். அது ஒரு நேற்று கடை, அது உருட்டிக்கிட்டே வந்து பஞ்சர் பார்க்க காசு இருக்காதுங்க, காத்து இறங்க உங்களை வீட்டுக்கு வந்துடுவேன். எப்படி பாருங்க இதெல்லாம். இப்போ 1 பேப்பர் 2 பேப்பர் இப்படி இல்லை, 4 பேப்பரா, இப்போ 3 பேப்பர் மாற்றியாச்சு. வேற படித்து வேலைக்கு போயிட்டு படிச்சுட்டு இருந்தேன், அப்புறம் வேலையில் ஏதோ மாற்றாச்சு, பரிசு தாள் வந்துருச்சு. கரெக்டாக பங்குனி 31 சித்திரை 1 கிளி விடுவாங்களே, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா இந்த டீஹைட்ரேஷன் ஆகி கடுமையான வயிற்றுப்போக்கு காரணமாக டீஹைட்ரேஷன் ஆகி, அப்போல்லாம் பெரிய வைத்தியம் கிடையாது, ராத்திரி பகல இப்போ வண்டியை மாட்டி வச்சு ஓட்டி போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2 பேப்பர் எழுதிட்டாங்க, 1 பேப்பர் லீவ் விட்டாங்க இந்த சித்திரை திருவிழாக்கு. மறுநாள் அம்மா இறந்து போயிட்டாங்க. இறந்து போயிட்டாங்கன்னா என்ன செய்யறதுன்னு ஒன்றும் தெரில. இப்போ நான் போய் மறுநாள் அந்த நெருப்பெல்லாம் வச்சுட்டு வந்துட்டோம், மத்தியானம் பறித்தேன், மதுரையில் வந்து எழுதணும். குடும்பமும் தெருவும் சொந்தக்காரங்களும் எதுக்குறாங்க, தீ வச்ச காலோட வெளியே போகக்கூடாதுன்னு. எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டு சொல்கிறாரு, உங்கள் அம்மா இருந்தால் உன்னை பாஸ் பண்ண தானே நினைப்பா, நீ பெரிய ஆளாக வரணும் நினைப்பாள, நீயா இப்போ எழுதிடுவியாடா, எழுதுறேன்ப்பா. மொட்டை போட்ட தலையோட சும்மா ஒரு வேட்டியும் சட்டையும் போட்டுக்கிட்டு யாரும் கூட வர மாட்டேங்க, கோபத்தில் சொன்னபடி கேட்க மாட்டாங்க, அப்படி மகனும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்டு நான் போய் அந்த அங்கே போனால் அந்த சனி ஞாயிறில் நம்பரை மாற்றி போட்டுருவாங்க, எப்போ ஹால் மாறும், ஹாலில் மாற்றி நான் அதை கண்டுபிடிச்சி எழுத போகிறேன், கை நடுங்குது. நேற்று நேரம் அம்மாவுக்கு கொல்லி வச்சோம் இல்லையா, கை நடுங்குது. அப்புறம் எழுதிட்டேன், எழுதிட்டு வந்துட்டேன், 1 மாதம் வீட்டில் உட்காந்துருந்தேன். ரிசல்ட் பார்க்க என் நண்பர் போயிட்டு வந்து பார்த்து ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டாரு. எப்பயும் போல் ஃபெயில், என்ன பண்ணுறது. எங்கள் அப்பா என்ன பண்ணாரு, சரி நீ ஒன்று செய், எம்ப்ளாய்மெண்ட்ல போய் பதிஞ்சிட்டு வா. அப்போல்லாம் அது முக்கியமான ஒன்று, +2 முடித்தா SLC முடித்தா இப்போ பதியணும். எம்ப்ளாய்மெண்ட்ல பதியறதுலாம் சாதாரணம் கிடையாதுங்க. நான் போய் நடிங்கிட்டே அந்த சிக்னேச்சர் இருக்குல்ல, அது மேலே போடுறதா கையெழுத்து கீழே போடுறதான்னு தெரில. அங்கே இருக்க கிளார்க்கிட்ட கேட்டேன், இது கையெழுத்து மேலே போடணுமா கீழே போ, என் தலையில் போடுவே, தலையில் போடுவே. அந்த 2000 பேர் என்னை திரும்பி பார்த்தாங்க. நான் நினச்சேன் இவர் வேலை ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல, இனிமேல் இந்த பக்கம் வரவே கூடாதுரா. திருப்பி போகவே இல்லைங்க, நான் வேலைக்கு வந்துட்டேன். அதான் முக்கியம். அது என்னன்னா சில வைராக்கியங்கள் வேணும், இனி வரக்கூடாது.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: என்ன
1: பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு கு ஞானசம்பந்தன் அவர்களின் பேச்சு. இது ஞானசம்பந்தன் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: அப்புறம் 18 வெளியே வந்தா அங்க அந்த யூனிவர்சிட்டி இருக்கு, பழைய யூனிவர்சிட்டி, அதுல அந்த ரிசல்ட் பேப்பர் ஒட்டிருக்குனாங்க. எனக்கு ஒரு அப்பா சொல்லி பாப்பேன் அப்படின்னு போய் பார்த்தா என் நம்பர் இருக்குங்க, நான் பாஸு. அந்த நான் ஃபெயில்னு சொன்ன நண்பர் இன்னும் என் கொடுத்து வந்துருக்காரு. அதை பற்றி ஒன்றும் இல்லை. இது எங்கள் அப்பாட்ட எப்படி சொல்லுவேன், கையில் ஃபோன்லாம் கிடையாது. அப்புறம் எங்கள் அப்பாட்ட சாயங்காலமாக போய் நைட்டு 8 மணிக்கு எங்கள் அப்பாட்ட நான் பாஸ் பண்ணேன், அடுத்த வாரத்தை நீ மேலே படிக்கிறியான்னு கேட்குறாரு. அப்போ அம்மா இல்லை, எங்கள் அத்தை மட்டும்தான், நாங்களே சமையல் பண்ணுவோம். நான் குக்கு வித்து கோமாளியிலிருந்தால் கை தட்டுறீங்களே, எனக்கு நல்லா சமைக்க தெரியும் தெரியுமா உங்களுக்கு. நானும் எங்கள் அப்பாவும் அவ்வளோ நல்லா சமைப்போம், தெருவே பார்த்து ஆச்சரியப்படும். இப்போ என்னை திருப்பி கொண்டு காலேஜில் சேர்க்க போகிறாரு. போகிறப்போ ஒரு கோயில் மாட்டை இப்படி கொடுக்க வருது. ஒரு அம்மா, போப்பா ஒன்றும் இல்லை போ. எங்கள் அப்பா என் கையை பிடிச்சி சொல்கிறார், சகுனம் நல்லா இருக்குடா. அந்த அம்மா அதை சொல்லுது, நம்மளை போப்பாங்குது, நம்ம மூட நம்பிக்கை அப்படி இப்படின்னு சொல்கிறோம்ங்க. எனக்கு தான் தெரியும் நான் என்ன பாடுபட்டேன்னு, எங்கள் அப்பாவுக்கு தான் தெரியும் எங்கள் அப்பா என்ன பாடுபட்டார்னு. எங்களுக்கே அது ஒரு நம்பிக்கைங்க, அதை போய் மூட நம்பிக்கைன்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகும், மாடி குறுக்கு வச்சா ஒரு பேசாய். அப்படி இல்லை, நாங்கள் அப்படியே வெந்து நொந்து வந்திருக்கோம். எங்களுக்கு ஒரு சிறு வார்த்தை யாராவது சொல்லித்தாண்டா போதும், அவன் சொல்றதும் கடவுள் அவ்வளோதான், வர்றது சாமி மாடு அவ்வளோதான், அது நன்மையில் சுவர்மானம் அந்த மாதிரி எங்களுக்கு போயிட்டோம். போய் காலேஜில் சேர்த்து விட்டாச்சு. பிஏ போய் 3 வருஷம் படித்து அப்புறம் எம்ஏ யூனிவர்சிட்டியில், இது தேராஜாலையை படித்தேன். நான் பாருங்க, நான் படித்த அதே பியூசி படித்த தேராஜாலையை படிக்க போகிறேன். என் கிளாஸ்மேட்டு எம்ஏ செகண்ட் இயர் படிக்கிறாங்க, நான் ஃபஸ்ட் இயர் பிஏ போய் படிக்க போகிறேன். எப்படி இருக்கு பாருங்க, 4 வருஷம் வித்தியாசத்தில் நான் ஓடணும். அப்புறம் திருப்பி ஓடி எம்ஏ வந்து யூனிவர்சிட்டி ரேங்க் வந்து கோல்டு மெடல் வந்து, அதுக்கு பிறகு யூனிவர்சிட்டியில் போய் எம்ஃபில் பட்டம். அப்போ எங்கள் அப்பா இருக்கார், நீ இந்த ஊருக்கு என்ன மாதிரி செய்யணும்டா, அதனால் இந்த ஊர் கோயிலை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறான். அந்த கோயில் வந்து ஜனகமாரியம்மன் கோயில், அதை ஆராய்ச்சி பண்ணி தான் நான் பட்டம் வாங்கி எம்ஃபில் பட்டம் வாங்கினேன். அப்புறம் நீ இந்த ஊருக்கு ஏதாவது செய்யணுண்டா, பிஹெச்டி பட்டம் வாங்கணும், ஜேஆர்எஃப் எழுதணும், ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ எழுதுனா ஸ்காலர்ஷிப் வந்து வாத்தியார் காட்டிலும் சம்பளம் கூட வரும். நான் பாஸ் பண்ணேன் அதில் பாஸ் பண்ணேன். அப்போ என்ன ஆராய்ச்சி பண்ணலாம்ன்றப்ப, சோழ வந்தாலும் அரசன் சண்முகனார்னு ஒரு புலவர் இருந்தார், அவர் யாருன்னு சிம்பிளாக சொல்கிறேன், வாவுசிக்கு தொல்காப்பியம் சொல்லிக் கொடுத்தவர், 12 மணிக்கு கதிரேசன் செட்டியாருக்கு தமிழ் சொல்லி கொடுத்தவர். அவர் ரிசைன் பண்ண இடத்துல பாரதியார் வேலைக்கு வர்றாரு, ஞாபகத்துக்கு அவ்வளோதான். அவர் வேலையை ரிசைன் பண்ண இடத்துல பாரதியார் வேலைக்கு வர்றாரு. அவரை பற்றி ஆராய்ச்சி பண்ண ஆள் இல்லாமல் இருந்துச்சு. நான் 5 வருஷம் அவருடைய புத்தி, ஏன்னா அவருக்கு வாரிசு இல்லை, புத்தகம்லாம் தேடி எடுத்து எங்கள் அப்பா இருக்கப்போ இது பண்ணார். பிறகு நான் வேலைக்கு தான் போய் சேர போகிறேன், இது பிஹெச்டி தான் போய் சேர போகிறேன், வேலைக்கு இல்லை, பிஹெச்டி தான் போய் சேர போகிறேன். நாடகம் போடுவேன், அப்போ நிறைய நாடகம் போடுவேன், கையெழுத்து பத்திரிக்கை நடத்துவேன், எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் நாடகம் போடுறதுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு வர்ற வீடு நிறைய ஆளாக இருந்தாங்க. எங்கள் அப்பாவுக்கு உடம்பு முடியும்னு நினச்சா பூவை சொந்தக்காரங்க திரிச்சுக்கிட்டே வெளியே வர்றாங்க. எங்கள் அப்பா சொன்னார், உனக்கு பொண்ணு பார்த்தாச்சு கல்யாணம் நிச்சயம் பண்ண போகிறோம் அப்படின்னாரு. எப்படி எங்கள் கல்யாணத்தை பாருங்க.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: சம்மரை சமாளி. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: வீடு மாடி வீடுதான், ஆனா அப்படி ஒரு வெக்கையா இருக்குதுன்னு நிறைய பேர் மாடியில தண்ணிய அள்ளி அள்ளி ஊத்துவோம். ஆனா அடிக்கிற வெயிலால அதுவும் சர்ன்னு உறிஞ்சிரும். அதுக்கு பதிலா நல்ல ஒரு கோணி போய் சாக்க தண்ணியில முக்கி மாடியில விரிச்சு விட்டா சாக்குல ஈரம் இருக்கிற வர வீடு நல்லா குளுக்குளுன்னு இருக்குமாம்.
0: சம்மரை சமாளி, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம், யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
2: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
3: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இத அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி,
5: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடு.
4: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்களை மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
5: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அத பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அத பத்தி சொல்லு கேப்போம்.
4: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும். அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
5: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட? நான் 2 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
4: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு கேப்போம்.
5: முதல்ல செபிய பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
4: செபியா?
5: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பாக செயல்படுத்துது. இப்போ நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா?
4: அதான் டெலிகிராம்ல நிறைய லிங்க்ஸ் வருது, அதுல உன்னை கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
5: நல்லா இருப்ப, இந்த தப்பை மட்டும் பண்ணிடாத.
4: ஏன்?
5: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க. அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
4: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணனும் அதையும் சொல்லு.
5: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலையும் ஆயிரக்கணக்கில் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருக்கிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
4: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
5: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
4: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
5: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
6: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: அறிவோம் ஆயிரம் இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு கு ஞானசம்பந்தன் அவர்களின் பேச்சு. இது ஞானசம்பந்தன் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
1: இப்ப கூட ஹிந்து பத்திரிகையில காதல் தினத்துக்கு எங்களை பேட்டி எடுத்தாங்க. உங்கள் காதலியை நீங்கள் முதல் காதலியை நான் முதல்ல செஞ்சனா, ஏமா எங்க அப்பா பொண்ணு போட்டு வந்தாருமா, நம்ம கல்யாணம் பண்ணமா, அவ்வளவுதான். நீங்க பார்க்கவே இல்லையா? பார்க்கவே இல்லையா? பார்த்தேன், அது எங்க அப்பா சொல்லித்தான் நான் பார்த்தேன். அவர் போய் பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டார். கல்யாணத்தில் அந்த நிச்சயம் பண்ணியாச்சு. 6 மாதம் கழித்து கல்யாணம், ஏன்னா சில வேலையில் முடிக்க வேண்டியிருந்துச்சு. என்ன கஷ்டம்? அதுக்கிட்ட எங்கள் அப்பா தவறி போயிட்டார். ஆனால் அவர் பார்த்த பொண்ணு தான், ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதே பொண்ணு தான், அதே பொண்ணு. இப்போ கல்யாணம் ஆகி ஏறத்தால 42 வருஷம் ஆக போகுது. 84 கல்யாணம், 42 வருஷம் ஆச்சு. இப்போ போன ஆண்டு போய் 70 திருக்கடையூரில் போய் இப்போ அக்டோபர் மாதத்தில் போய் பண்ணிட்டு வந்தாச்சு. அப்புறம் எங்களுக்கான முதல் குழந்தை பெண் குழந்தை அர்ச்சனா இங்கே மேலவாக்கிறதுக்காங்க. அவங்க பையன் தான் இப்போ +2 எழுத போகிறாரு. பொண்ணு 5ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க. பையன் குரு, எங்கள் அப்பா பேர். அவர் வந்து லண்டனில் அனிமேஷன் படித்தார். அப்புறம் இப்போ அவர் கல்யாணம் ஆகி பெங்களூரில் இருக்கார். அவருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, ரெண்டு பேரும் ஸ்கூல் போகிறதுக்காக இருக்காங்க. எங்கள் குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் இது. இதில் என் மனைவி எல்லாரும் படிக்கிறாங்க, நான் படிக்கக்கூடாதுன்னு கேட்டாங்க. படிக்கணும் அப்படின்னு சொல்லி கல்யாணத்துக்கு பிறகு பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போன பிறகு அவங்கள படிக்க வச்சு எம்ஏ பிஎட் எம்ஃபில் பட்டம் வாங்கியிருக்காங்க. அதில் வைரமுத்தருடைய கவிதைகளில் ஆராய்ச்சி பண்ணி பட்டம் வாங்கியிருக்காங்க. இப்போவும் நான் யாராக இருந்தாலும் படிக்க வச்சுக்கிட்டே இருப்பேன். அப்புறம் பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருக்கப்பவே இந்த பிஹெச்டி முடிக்கிற மாதிரி இருந்துச்சு பாருங்க. அது மாதிரி கஷ்டம் எதுவும் கிடையாது. முடிக்க போகிற நேரம் 5 வருஷம் படாத பாடுபட்டு முடிக்க போகிற நேரம் என் கைடு ஜெயராமன், அவர் தான் என்னுடைய வாழ்க்கையில் என்னை பேட்டு மேடை கூட்டு போய் பேச வச்சவர், நகைச்சுவை சொல்லிக் கொடுத்தவர். கரெக்டாக 1 மாதம் இருக்க அவர் இறந்து போயிட்டாருக்கே. சைன் பண்ணலைன்னா ஃபார்வேர்ட் பண்ண முடியாது. தீசிஸை 2 வருஷம் கிடந்துச்சு. 89 கொடுத்தாச்சு, 91 வரைக்கும் தீசிஸ் சீண்டு வரல, அவர் கையெழுத்து போடல. அப்புறம் நான் அழுதுகிட்டே இருந்தேன். 2 வருஷம் கழிச்சு ஃபார்வேர்ட் பண்ணிட்டாங்க. நான் வைவா வைவா என்னன்னா எக்ஸ்டர்னல் வெளியிலேருந்து வரணும். எக்ஸ்டர்னல் வெளியில் கேரளா யூனிவர்சிட்டிலேருந்து ஒருத்தர் வந்துட்டார். எங்கள் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் வெங்கட்ராமன் அவர் கூட இருந்தார். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நாளைக்கு காலையில் வைவா, அன்னைக்கு நைட்டு இந்தியாவுடைய பெருந்தலைவர் ஒருத்தர் கொண்டுவிட்டாங்க. யார பெரிய இதாகி போச்சு, தள்ளி போயிடுச்சு வைவா, தள்ளி போயிடுச்சு. திருப்பி வைவாவுக்கு நான் முயற்சி பண்ணி வைவா எடுத்து அதுக்கு நடுவில் 85 வேலை கிடச்சி வேலைக்கு போய் முதல் பொண்ணு அப்போ தான் 85 பிறக்கிறாங்க. நான் வேலைக்கு போன நேரத்தில் நான் வந்து வேலை பார்க்குற மாப்பிள்ளையாக இல்லை, ஆனாலும் பொண்ணு நம்பி கொடுத்துட்டாங்க அந்த காலத்தில். அப்புறம் வேலைக்கு வந்துட்டேன், பையன் பொண்ணு அவங்கள படிக்க வச்சேன், வேலை பார்த்தேன். ஒரு 30 ஆண்டு காலம் தியாகராஜ காலேஜில் என்கிட்ட படித்த பல பேர் தான் திரையுலகத்தில் இருக்காங்க, எழுத்தாளர்களாக இருக்காங்க, பேச்சாளர்கள் இருக்காங்க. அப்புறம் அப்படியே மேடை பேச்சுக்கு வந்தேன். நான் பழைய எல்லாத்தையும் பேசியிருக்கேன், தமிழ்நாட்டுக்கு அத்தனை பேச்சாளர்கள்ட்டையும் பேசியிருக்கேன். அப்புறம் எனக்கு நடுவராக வரணும்னா நான் ஒரு முடிவு வச்சுருந்தேன். பேராசிரியர் ஆகாமல் நடுவர் ஆகக்கூடாது அப்படின்னு வச்சுருந்தேன். பேராசிரியர் ஆனேன். டாக்டர், பேராசிரியர், ஞானசம்பந்தன், நடுவர் அப்படிங்கிற மாதிரி போடணும்னு நான் முடிவு வச்சு. தமிழ் தெரியாதவன் நடுவில் உட்காரக்கூடாதுங்கிற மாதிரி நான் நம்புனேன். அந்த வேறு மற்றவங்களெல்லாம் நான் குறை சொல்லலை, ஏன்னா அவங்களுக்கு தனித்தனமே இருக்கலாம். அப்புறம் பட்டிமன்றம் ஒரு 50 வருஷம் பேச்சாளர். இதுக்கு இடையில் எங்கள் அப்பா உடம்ப முடியாது, அவர் கோயிலில் போய் திருப்பாவை திருமாவை சொல்லுவார். மார்கழி மாதத்தில் ஒரு நாள் கூப்பிட்டு நீ போய் சொல்கிறியான்னாரு. சரின்னு அப்புறம் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு வையை ஆற்றுல போய் 3:30 எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பாட்டை கேட்டு 14 வருஷம் திருப்பாவை திருவம்பாவை ஒரு கோயிலில் பேசினேன். அதுதான் என்னுடைய பேச்சுக்கு அடிக்கலாம். சும்மா எல்லாம் பேச்சாளர் ஆக முடியாது.
2: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டணும், வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு கு ஞானசம்பந்தன் அவர்களின் பேச்சு. இது ஞானசம்பந்தன் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
4: சும்மா எல்லாம் பேச்சாளர் ஆக முடியாது. இப்ப நீங்க திருப்பாவையில் ஆறாவது பாட்டு என்ன சொல்லு அப்படின்னா, புல்லும் சிலம்பலைகான் புல்லவையின் கோவிலில் வெள்ளை விழு செங்கின் பேரரவும் சொல்லிடுவேன். 25வது பாட்டு என்ன, ஒருத்தி மகனாய் பிறந்து ஒரு இரவில் ஒருத்தி மகனாய் தறிக்கு வளர்ந்து சொல்லிடுவேன். திருவெம்பாவை கேட்டால் சொல்லிடுவேன். இப்போ இந்த அடிப்படையெல்லாம் எனக்கு கிடைச்சது. எல்லாத்துக்கும் மேலே என்னுடைய தந்தையாருடைய மரணம் என்னை எப்படி பாதிச்சது அப்படின்னு கேட்டால், அவர் எல்லாம் செஞ்சு வச்சுட்டாரு, ஆனால் அவருடைய உடல்நலம் பாதிக்கப்பட்ட போது திருமணத்துக்கு முன்பாகவே அவர் தவறிட்டார், 83 தவறிட்டார். அவர் உடம்புக்கு நான் சிறைக்கு தீ வைக்கிறப்ப கொஞ்சம் உடம்பு கைகாலெலாம் கொஞ்சம் அடுங்கி போச்சுட்டாங்க அம்மாவை மாதிரியே. என்ன காரணம்னா, மிகச்சிறந்த கல்வியாளர் எங்கள் அப்பா. அவருக்கு தீ வைக்கிறப்ப என்ன நினைச்சேன் தெரியுமா, எங்கள் அப்பாவுக்கு வைக்கிறேன்னு நினைக்கல, ஒரு நூலகத்துக்கு தீ வைக்கிறோம்னு எனக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டது. மகாபாரதம் பூரா இப்போ நான் 10 மகாபாரதம் பேசுவேன் சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க, அது வேற விஷயம். என்னை பார்த்து நகைச்சுவை ஜோக்கு சொல்லுங்க, ஜோக்கு சொல்லுங்க. சுஜாதா எழுதினார் இங்கே கெட்டதும் பெற்றதும்ல, பேராசிரியத்தை வில்லிப்பு வரதும் கேளுங்க, ராமாயணம் கேளுங்க, பெரிய உடாலும் கேளுங்க, யாரும் கேட்க ஆள் கிடையாது. நானாக பேசினா தான் உண்டு, இப்போவும் சொல்லுவேன் நான். நான் இப்போ அங்கே போனால் கூட பெரிய உரணத்தில் நகைச்சுவை, பெரிய உரணத்தில் ஆங்கிலத்தில் நகைச்சுவை பேசுவேன், இப்படி தான் கேட்குறாங்க. ஹியூமர் வேணுங்க, ஆனால் திறமையுள்ளவர்கள்ட்ட என்ன திறமை இருக்குது அதை கொண்டு வர பார்க்கணும்ல. இருக்கட்டும், இப்போ கல்லூரியில் பேராசிரியராகி பிறகு பேசிக்கிட்டு இருந்தேன் தொலைக்காட்சியில். அப்புறம் முத முதல்ல என்னுடைய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் ஒரு கூட்டத்தில் என் பேச்சை கேட்டு, அவர் எடுத்த படம் சண்டியர் அந்த படம் பேர், அப்புறம் தான் விரும்பாண்டின்னு மாற்றினாங்க. அதுக்கு திரைக்கதை அவர் எழுதினார். என்னை மதுரை தமிழுக்காக கூப்பிட்டாரு, போய் ஒர்க் பண்ண போனேன் 6 மதுரை தமிழ். அவரோட பேசி பேசி பேசி ஒரு நாள் திடீர்னு நீங்கள் நடிக்கிறீங்களான்னாரு. எனக்கு உடம்பெல்லாம் ஆடி போச்சு, ஏன்னா அது மாடு பிடிக்கிற படம், நான் பாட்டுக்கு சரின்னு சொல்லி நீ ரெண்டு மாட்டை பிடிக்கணும் நம்ம கதியே என்னாகிறது. நான் பயப்படுறதை பார்த்து அவர் சொன்னாருக்கு, அவ்வளோப்படாங்க நான் மாட்டை பிடிக்கிறேன், நீங்கள் எப்போ போல பைக்கை பிடிக்கனாரு. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒத்துக்கிட்டேன். இன்றைக்கு வரைக்கும் 73 படம் நடிச்சிருக்கேன்னா அது காரணம் என்னுடைய நண்பர் கமலஹாசன் தான் என்னை கையை பிடிச்சி சினிமாக்குள்ளே கூப்பிட்டு வந்தார். எல்லாரோடையும் நடிச்சிருக்கிறேன், அதை ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். என்ன எல்லா விருதுகளும் வாங்கியிருக்கேன், களிமாமணி விருது மகளில் வாங்கியிருக்கேன், MGR அவர்கள்ட்ட எங்கள் அப்பாவுக்கான விருது வாங்கியிருக்கேன், கலைஞர் அவர்கள்ட்ட தமிழ் இயக்கத்தின் சிற்றரசுங்கிற பட்டம் வாங்கியிருக்கிறேன். நான் பார்க்காத நாடுகளில் போகாத ஊரில் நான் பணக்காரன் இல்லை, நான் படித்த தமிழ் என்னை கொண்டு போகணும்னு நம்பினேன், என்னை கொண்டு போயிருக்கு, அதான் உண்மை. இப்போ இன்ஸ்டாகிராம், எக்ஸலம், ட்விட்டர், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் நான் இருக்கிறேன். ஒரே ஒரு நம்பிக்கை எனக்கு என்ன, அப்டேட் ஆகாட்டி அவுடேட் ஆகிடுவோங்கிறது என் நம்பிக்கை. அதனால் இது வரைக்கும் இதே ஓட்டமாக ஓடிக்கிட்டுருக்கேன், இன்னமும் ஓடுவேன்னு நான் நம்புகிறேன். இதுதான் நான் கடந்து வந்த பாதை. நன்றி, வணக்கம்.
3: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேப்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709-4-3-9-9-9. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: காலையில எந்திரிச்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது நம்ம எல்லாருக்கும் ஈஸியா சமைச்சு கொடுத்து விடுற பொருளா இருக்கிறது முட்டை. முட்டையில அதிகமான புரதச்சத்து லூடின் சியாங்கின் இருக்கிறதுனால கண் நோய் வராம கண் புரை ஏற்படாம தடுக்கும். இப்படிப்பட்ட முட்டைய எப்படி கெட்டு போன முட்டையா இல்ல நல்ல முட்டையான்னு கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? முட்டைய தண்ணி நிறைஞ்ச பாத்திரத்துல போடும் போது அந்த முட்டை மிதந்தா அது பழைய முட்டை. அதே முட்டை தண்ணிக்குள்ள போய் அடிப்பகுதியை தொட்டா அது புது முட்டை.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஸ்டைல்ஸ் வாங்க எங்க போனாலும் ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்ல. பிரைஸும் நார்மலை விட ரொம்ப அதிகமா இருக்கு.
1: அட, நம்ம அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்ல ட்ரை பண்ணு. அனுஜ்ல எப்பவும் ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். இந்த கரண்ட் சிச்சுவேஷன்லயும் 30% ஆஃபர் தராங்க. சோ அஃபோர்டபிள் பிரைஸ்ல டைல்ஸ் பர்சேஸ் பண்ணலாம்.
2: அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
3: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
4: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
3: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
5: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: இந்த மார்ச் டு ஜூன் எந்த பொருளுக்கான சீசனோ இல்லையோ, இந்த நுங்கு பதனிக்கான ஒரு அற்புதமான சீசன்னே சொல்லலாம். ஒரு பனைமரம் இருந்தா அதை சுத்தி நிறைய உயிரினங்களோட வாழ்க்கை தொடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சைடு இருக்க, இந்த கோடை கால வெயில தாங்க உடம்பு குளிர்ச்சி பெற நுங்கு தான் சரியான தீர்வு. காரணம், நுங்குல உடம்புக்கு ஊட்டம் தர்ற வகையில விட்டமின் பி, நோய் எதிர்ப்பு சக்தி தர்ற விட்டமின் சி, இரும்பு சத்து, கால்சியம், பொட்டாசியம், புரதம்னு சத்துக்கள் அதிகமா இருக்குது. இந்த வெப்பத்தினால உடல்ல ஏற்படுற சோர்வை நீக்குது, உடலோட வெப்பநிலைய சமநிலையில வச்சுக்குது, அம்மை நோய் தாக்கம் ஏற்படுறத குறைக்குது. அது மட்டும் இல்லாம குடல்ல ஏற்படுற வறட்சியை தணிச்சு செரிமானத்தை மேம்படுத்துது. வெயில்னால தோல்ல ஏற்படக்கூடிய நோய், அதனால கொப்புளங்களை தடுக்க

0: நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சியில அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட விளையாட நாங்க ரெடி. ஏன் கூட விளையாட நீங்களும் ரெடியா?
1: வாங்க தாத்தா, நம்மளும் போய் விளையாடலாம். அட வாங்க தாத்தா.
2: அட போங்கடா, 6 வயசான உங்களோட 60 வயசான நானாடா சேர்ந்து விளையாடணும்.
1: தாத்தா, உங்களை என்ன நாங்க பிளே கிரவுண்ட்ல விளையாட கூப்பிடுறோம், ரேடியோல தானே விளையாட கூப்பிடுறோம்.
3: விளையாடுறதுக்கு வயசு ஒரு தடையா என்ன? இனி 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாரும் விளையாடலாம். கடலோடு விளையாடு திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை மாலை 5 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: பாட்டி சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட்டு, இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடலோடு விளையாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நான் நித்யஸ்ரீ. இன்னைக்கு நம்ம ஜான்ஹோரேப் தம்பி வந்து வரல, லீவு ஒரு காரணமா வந்து வெளியே போயிருக்காங்க. ஆனா ஜாபீர் தம்பி கொஞ்ச நேரத்திலே நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நடக்க போற ஒரு முக்கியமான விளையாட்டை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். என்ன அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி 4 டீம் வந்து பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆயாச்சு. அதுல முக்கியமா 2 அணிகள் வந்து முதல் 2 இடங்களை பிடிச்சிருக்காங்க இல்லையா, அதாவது RCB அப்புறம் GT. அவங்க 2 பேருக்கான முதல் குவாலிஃபயர் போட்டி அப்படிங்கிறது இன்னைக்கு நடக்க போகுது. அதுல வந்து யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து ஃபைனலுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை வந்து முடிவு பண்ணக்கூடிய ஒரு விளையாட்டை தான் இன்னைக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்த 2 டீம் அதாவது SRH இருக்கு இல்லையா, அதுக்கும் ராஜஸ்தான் அணிக்கும் இடையில வந்து அந்த ஒரு போட்டியுமே வந்து நடக்கும். அதுல யார் வின் பண்றாங்களோ அவங்களும் இந்த டீம் அந்த இப்போ இன்னைக்கு நடக்க போற ஒரு விளையாட்டுல தோக்குற அணிக்கும் இடையில திரும்பவும் ஒரு போட்டி நடக்கும். அது மூலமா 2வது டீம் யார் போறாங்க அப்படிங்கறதும் தெரிய வந்துடும். ஆனா அந்த 2வது போட்டி இருக்கு இல்லையா, அதாவது குவாலிஃபயர் 2 அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல தோக்குற அணிக்கு இதுக்கு மேல வந்து சான்ஸே கிடைக்காது. அதோட அவங்களுக்குமே வந்து அந்த ஒரு ஃபைனலுக்கான கனவு அப்படிங்கிறது முடிஞ்சிடும். மீதி பார்த்தோம் அப்படின்னா 3 டீம்களுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அந்த 2 டீம் தான் வந்து செலக்ட் ஆகும். அதுல எந்த டீம் அப்படிங்கிறது இன்னைக்கு தெரிய வரும் அப்படின்னே சொல்லலாம். அதனால எல்லாருமே வந்து அந்த IPL மேட்சுக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா நானும் தான் யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியில் என்ன விளையாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீல் ஆரியலா கேம் தான் விளையாட போகிறோம். இந்த கேம் எப்படி அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து 2 ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம், அதில் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். முதல் வாக்கியம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனிக்கு வந்து 4 கால்கள் இருக்குது, இதுதான் வந்து முதல் ஸ்டேட்மெண்ட். 2வது ஸ்டேட்மெண்ட் 100 மில்லியன் ஆண்டுக்கும் மேலே தேனீக்கள் வந்து இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதான் 2வது ஸ்டேட்மெண்ட். இது ரெண்டில் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத நீங்களும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். இன்னொரு ஒரு முக்கியமான தகவல் என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிரிக்கெட் தொடர்பாக நம்ம வந்து ஆண்களுக்கான அந்த ஒரு போட்டியை பற்றியே தெரிஞ்சிட்டு இருக்கிறதுனால இப்போ வந்து பெண்கள் தொடர்பாக வந்து ஒரு புது ஒரு சாதனை அப்படின்னே சொல்லலாம்.

இந்த இந்தியா டீம் கேப்டன் யார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதான் ஹர்மன் பிரீத் கவுர். அவங்க தான் வந்து புதுசாக வந்து ஒரு பத்மஸ்ரீ விருதுமே வந்து வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து உலகக்கோப்பை போட்டியில் வந்து முக்கியமாக வந்து கேப்டனாக இருந்து செயல்பட்டது மட்டும் இல்லாமல் ஒரு கோப்பை வாங்கி கொடுக்குற அளவுக்கு அந்த ஒரு டீமை வழிநடத்தி போனதுனாலையும் அவங்களோட அந்த கேம் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அதாவது அவங்க இது வரைக்கும் விளாண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 டெஸ்ட் மேட்ச்சு, 164 ஒன்டே போட்டிகள், அப்புறம் 195 T20 போட்டிகள் அப்படின்னு எக்கச்சக்க போட்டிகளில் எக்கச்சக்க ரன்கள் அப்படிங்கிறது எடுத்திருந்தாங்க. அந்த ஒரு சாதனையை பாராட்டுற விதமாக தான் அவங்களுக்கு பத்மஸ்ரீ விருதுமே வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அடுத்ததாக இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாவோட புதுசாக வந்து ஒரு லான்ச் ஆகிருக்கக்கூடிய ஒரு சாதனை அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்வெளியில் வந்து Senso 23 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விண்கலம் அப்படிங்கிறது போயிருக்கு. அதில் வந்து முக்கியமாக வந்து பெண் விஞ்ஞானி உட்பட 3 வீரர்கள் வந்து போயிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அப்புறம் வந்து சீனாக்கு இடையில வந்து இந்த ஸ்பேஸ் தொடர்பாக யார் வந்து முக்கியமான இடத்த பிடிக்கிறா, யார் வந்து டாப் லெவலில் இருக்கிறா அப்படிங்கிற ஒரு போட்டி வந்து கண்டிப்பாக போயிட்டே இருக்கும். இந்தியாவும் அதில் அப்பப்போ கான்சன்ட்ரேட் பண்ணி சூப்பராகவும் வந்து போயிட்டுருப்பாங்க. அந்த வகையில் சுனிதா வில்லியம்ஸ் அவங்க வந்து ஆல்ரெடி இருந்தது எல்லாருக்குமே தெரியும். அவங்களோட கிட்டத்தட்ட 3 பயணங்களில் 608 நாட்கள் வந்து அந்த விண்வெளியில் வந்து தங்கியிருந்தாங்களா, ஆனால் அதே அளவுக்கு ஈக்குவல் பண்ண முடியாது. ஆனால் இந்த தடவை வந்து ஒரு முக்கியமான ஆராய்ச்சி ஆய்வு ஒன்று இருக்குது அப்படிங்கிற ஒரு சார்பாக வந்து 3 வீரர்கள் வந்து போயிருக்காங்களா. அதில் முக்கியமாக வந்து 1 வருஷம் அந்த ஒரு ஆய்வு நடக்க போகுது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதை பற்றின அப்டேட்டும் திரும்ப திரும்ப கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு கேமும் சொல்லியாச்சு, இன்னைக்கு வந்து என்ன விளையாட்டு அப்படிங்கிறது கேள்வியாகவும் கேட்டாச்சு. அந்த கேள்விக்கான பதிலை நீங்களும் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா மெசேஜ் மூலமாக கூட பதில் சொல்லலாம். அதுக்குமே 709 4 9 3 9 9 9 அப்படிங்கிற நம்பரை பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததான் மெட்ராஸ் படத்திலிருந்து ஒரு பாடலுமே வரப்போகுது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மே மாசத்தை மார்வலஸா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஹாட்டான ஆஃபர்ஸ். உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், பல எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு டொயோட்டாவின் ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
1: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
5: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
6: இப்போ நேரம் சரியாக 5:15 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ. அப்புறம் நாம கூட பேசுறதுக்காக ஒரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
7: வணக்கம்.
6: உங்க பேரு, அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்க?
7: என்னோட பெயர் காதிஷா, நான் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வட்டத்தில இருந்து பேசுறேன்.
6: ஓகே, சொல்லுங்க அதிஷா, நீங்க வந்து எத்தனாவது ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
7: நான் வந்து இப்ப 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்க போறேன்.
6: சரி, ஓகே. 10th, அதுக்கு அப்புறம் வந்து பப்ளிக் எக்ஸாம்க்கு ரெடி ஆக போறீங்களா?
7: ஆமா, நான் பப்ளிக் எக்ஸாம்க்கு प्रिபெயர் பண்ணிட்டு இருக்கேன்.
6: ஓகே, அதுக்குள்ள प्रिपरेशन எல்லாமே போயிட்டு இருக்கு. சரி, சூப்பர். இன்னைக்கு நாங்க என்ன கேம் விளையாடிட்டு இருக்கோம் அப்படிங்கறத கேட்டிங்களா?
7: கேட்டோம். நீங்க வந்து ரெண்டு வரிகள் சொல்லுவீங்க, அதுல வந்து எது தவறு எது சரின்னு சரியா சொல்லணும்.
6: சரி, ஓகே. உங்களுக்கான கேள்வி சொல்லிரட்டுமா?
7: சொல்லிருங்க.
6: ஓகே, தேனீக்களுக்கு மொத்தம் 4 கால்கள் இருக்கு, இது வந்து முதல் வாக்கியம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 100 மில்லியன் ஆண்டுகளுக்கும் மேல தேனீக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கு. இது ரெண்டுல எது சரி எது பொய்?
7: முதல் வாக்கியம் வந்து தவறு, இரண்டாவது வாக்கியம் சரி. ஏன்னா தேனீகளுக்கு வந்து மொத்தம் 6 கால்கள் இருக்கு, ஆனா 4 கால்கள்ன்றது தவறான ஒரு வாக்கியம்.
6: ஓகே, சூப்பர். ரெண்டாவது
7: வந்து தேனிகள் வந்து நம்ம உலகம் தோன்றதுல இருந்தே வாழ்ந்துகிட்டு இருக்கு, 1000 ஆண்டுகளுக்கும் மேல வாழுது, அதனால அது சரியான ஒரு வாக்கியம்.
6: ஓகே, சூப்பரா வந்து நீங்களும் வந்து நல்ல தமிழ் உச்சரிச்சு சூப்பரா பேசுறீங்க. வாக்கியங்களுக்கான பதிலும் வந்து சரியா சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க.
7: நான் வந்து இப்ப சமீபமா தான் உங்களோட கடலோசை எஃப்எம் வந்து நாங்க கார்ல டிராவல் பண்ணும் போது கேட்டோம். நீங்க வைக்கிற ஒவ்வொரு விளையாட்டுகளும் எங்களுக்கு வந்து மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தரக்கூடியதா இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கு. அதுக்கு நான் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன்.
6: நன்றி, நன்றி. எங்களை பாராட்டினதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
7: எனக்கு வந்து பம்பாய் படத்துல இருந்து கண்ணாலனே சாங் வேணும்.
6: சரி, புது பாடல்கள் எதுவும் கேட்க மாட்டீங்களா அவ்வளவா?
7: புது பாடல்
6: பாட்டே போடுங்க. அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்ல

0: ஏன்னா ராணி தேனிக்கு வந்து 2 இயர்ஸ்லேருந்து 5 இயர்ஸ் வரையும் இருக்கும். அதே மாதிரி வேலை ஆட்கள் தேனிக்கு வந்து 5 to 7 weeks தான் இருக்குமே, அது வெறும் 5 to 7 வாரம் தான் இருக்கும். செகண்ட் கேள்விக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது தேனிக்கு மொத்தம் 6 கால்கள் இருக்கும். நீங்கள் 4 கால்கள்னு சொன்னீங்களா, அது மொத்தம் 6 கால்கள் இருக்கும்.
1: ஓகே, நம்ம தீனா அண்ணாவுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு பதில் வந்து சரியாக கண்டுபிடிச்சிட்டாங்க, 6 கால்கள் இருக்கும் அப்படின்னு. ஆனால் 2வது பதில் வந்து கண்டுபிடிக்க முடியலை, அவங்க வந்து தவறான பதில் சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் பரவாயில்ல, அவங்களோட முயற்சியை பாராட்டி அவங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அடுத்ததாக வந்து இன்றைக்கான கேம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு ரீலா ரியலா கேமில் வேறு யாராவது கலந்துக்க ஆசைப்படுறவங்க இருக்கீங்க அப்படின்னா 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கான விருப்ப பாடலும் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம், விளையாடுறதுக்கு நீங்க தயாரா இருந்தா. அடுத்ததா நம்மளோட தமிழர் உணவு முறைகள்ல சேர்க்கப்படக்கூடிய ஒரு காய்கறிகள்ல ஒண்ணுதான் அவரைக்காய். மனிதன் முதன் முதல்ல பயிரிடப்பட்ட தாவரங்கள்ல இந்த அவரைக்காயும் ஒண்ணு அப்படிங்கிறது சொல்லப்படுது. கிரீஸ் ரோம் நகர மக்கள்லாம் அந்த காலத்திலேயே அவங்களோட உணவுகள்ல சேர்த்திருந்தாங்களாம். இது ஒரு கோடைக்கால பயிரா இருக்கக்கூடிய ஒரு உணவாகவுமே வந்து இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிப்ரவரி இதோட சீசன் வந்து பிப்ரவரியில தொடங்கி ஜூலை வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா குளிர்காலத்திலயுமே வந்து ஒரு சில நேரங்கள்ல பயன்படுத்தப்படுது. இது ஒரு சுவையான ஒரு காய்கறியாகவும் இருக்குது. ஆனால் பலர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதோட சுவையை தெரியாமலே வந்து இது வந்து நம்ம சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒமிட் பண்ணி வச்சுறாங்க. அதோட மருத்துவ குணங்களுமே வந்து நிறைய பேருக்கு தெரியாமலே போயிடுச்சு. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா எல்டோஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய அமினோ அமிலங்கள் தான் அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்டையுமே வந்து கொடுக்குமா. அதே சமயம் அதுதான் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. பொட்டாசியம் அப்புறம் வந்து அதோட சில எலக்ட்ரோலைட்டுகளோடு சேர்ந்து உடம்புல இருக்கக்கூடிய நீர்ச்சத்து அமிலங்களோட அளவுகளை சீராக பராமரிக்குமா. அடுத்ததாக அவரைக்காய் அப்படின்னு சொன்னாலுமே வந்து உண்மையிலே வந்து இது ஒரு பீன்ஸ் வகையை சேர்ந்த ஒரு தாவரம் அப்படிங்கிறது தான் வந்து உண்மையான ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிக புரதச்சத்து குறைவான கலோரிகளோட இருக்கிறதுனால உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகளோட தசை வளர்ச்சிக்கும் ரொம்பவே நல்லது. அதே சமயம் உடல் எடையும் அதிகமாகாது, கண்ட்ரோல்குள்ளேயே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சைவ உணவுகள் சாப்பிடணும், அதே சமயம் புரதச்சத்தும் அதிக அளவில் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து இந்த ஒரு அவரைக்காய் அப்படிங்கிறது தான் அதிக அளவில் பயன்படும். கண்டிப்பாக இதை வந்து கூட்டு நிறைய பேர் வீட்டில் வந்து செய்வோம். அப்புறம் வந்து சாம்பாரில் போடுறது இருக்கும். ஆனால் அதை தவிர இன்னுமே வந்து டேஸ்டான ரெசிபிஸ்லாம் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. அதை நம்ம இன்னொரு நிகழ்ச்சியில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நேயர்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வவ்வால்கள் மட்டும்தான் உண்மையிலேயே பறக்கும் திறன் கொண்ட ஒரு பாலூட்டி அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இது வந்து முதல் ஸ்டேட்மெண்ட். 2வது ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடம்புல கிட்டத்தட்ட 90,000 முடிகள் வரைக்கும் இருக்குமா. இது வந்து 2வது ஸ்டேட்மெண்ட். இது ரெண்டில் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத நீங்களும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்ததா ஜிப்ரான் அவங்களோட இசையில சித் ஸ்ரீராம் அவங்களோட குரல்ல ஒரு பாடலுமே வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: சரி, வளர்ந்த குழந்தைங்க நீர் சத்துக்காக தண்ணி குடிச்சுக்கலாம். அப்ப பிறந்த குழந்தைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறந்த குழந்தைக்கு 6 மாசம் வர தண்ணி தனியா தர வேண்டிய தேவையே கிடையாது. குழந்தைக்கு தாய்ப்பால் குடுக்கறது மூலமாவே தேவையான நீர் சத்துமே கிடைச்சிருதான். அதனால குழந்தைக்கு சரியான இடைவெளி மூலமா தாய்ப்பால் குடுக்கறதே உடல்ல நீர் சத்து நிறைஞ்சதாதான் வச்சுக்கிறோமா.
0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: இப்போ நேரம் சரியாக 5:32 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ. அடுத்ததா நம்ம வந்து ஒரு கேள்வியும் ஒன்று கேட்டிருந்தோம். என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, வௌவால்கள் தான் இருக்கிறதுலே உண்மையிலே வந்து ஒரு பறக்கும் திறன் கொண்ட பாலூட்டி அப்படிங்கிறது வந்து முதல் வாக்கியம். ரெண்டாவது வாக்கியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய முடிகள் கிட்டத்தட்ட வந்து 90,000 வரைக்கே இருக்கு அப்படிங்கிறது ரெண்டாவது வாக்கியம். இது ரெண்டுல எது உண்மை எது பொய் அப்படிங்கறத நீங்களும் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, 709-443-9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியும் சொல்லலாம். அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் மூலமா மெசேஜ் அனுப்பி உங்களுக்கான விருப்ப பாடல் கேட்கலாம். அடுத்ததா பொதுவா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தூரமான வெளியூர்களுக்கு போகணும் அப்படின்னாலே நம்ம ஊர்களில் இருக்கிறவங்க பெரும்பாலும் இந்த ரயில் வழி போக்குவரத்தை தான் தேர்ந்தெடுப்போம். ஆனா ஒரு சிலர் விளையாடக்கூடிய இடமாவும் அந்த ஒரு ஆபத்தை உணராம செயல்படக்கூடிய ஒரு இடமாவும் அந்த ரயில்வே டிராக்குகள் அப்படிங்கிறது இருக்கு. சொல்ல போனா நம்மள பலர் ட்ரெயின் வருது அப்படின்னு கேட்டு போட்டாலே கடுப்பாயிரும். ஆனா அதுக்கு பின்னாடியும் மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா அது வந்து சாதாரணமா கொஞ்ச நேரம் வந்து நம்ம காத்திருக்காம அந்த தடுப்புகளை மீறி போறவங்களும் இருக்காங்க. ட்ரெயினோட வேகம் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிறத விட அதிகம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட முடியாது. அதை வந்து வளர்ற குழந்தைகள்ல இருந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சுக்கணும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரெயின் வந்து நம்மளுக்கு வந்து தூரமா வர மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த ரயில்வே டிராக்லாம் நடந்து போனோம் அப்படின்னா சீக்கிரமே வந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அதோட வேகம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். ஆனா அது தெரியாம நிறைய பேர் அந்த தண்டவாளத்துல வந்து விளையாடுவாங்க. அது மாதிரி தண்டவாளத்துல நடக்கும் பொழுது கவனச்சிதறல் ஏற்படுற மாதிரி ஹெட்போனோ இல்ல வந்து மொபைல் போனோ எதுவுமே வந்து பயன்படுத்தக்கூடாது. தண்டவாளத்தை கடக்கணும் அப்படின்னா அதுக்கு பக்கத்துல உயரமான பிளாட்ஃபார்ம் அப்படிங்கறதும் இருக்கும். அப்படி கடக்கிறப்போ அது வந்து ட்ரெயின் வராத நேரமா இருக்கிறது ரொம்பவே அவசியம். ஏன்னா ஒரு சிலர் அந்த மாதிரி நேரங்கள்ல அதிகமா வந்து சிரமப்படுவாங்க. ட்ரெயின் தூரத்துல தானே வருது, நம்ம அதுக்குள்ள ஏறி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஆனா ட்ரெயின் வந்து கிட்டத்திலே வந்துடும், அதுக்குள்ளே அந்த ஒரு ஹைட்டை வந்து கடக்க முடியாது. அதுவுமே வந்து ஒரு சிலருக்கு சிரமங்களாக இருக்குது. அப்புறமா குழந்தைகளுக்கு வந்து ரயிலோ ரயில் பாதைகளோ விளையாட்டுக்கான இடம் இல்லை அப்படிங்கிறத புரிய வச்சாகணும். ஏன்னா ஒரு சிலர் வந்து ட்ரெயின் போக்குற பாதைகளில் கல் வைப்பாங்க, அப்புறம் வந்து 1 ரூபா காயின் வச்சு பார்க்கலாம், அந்த காயின் வந்து 2 போயிடும், அந்த மாதிரி வந்து ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்லாம் வந்து பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே வந்து பண்ணக்கூடாது. கிட்டத்தட்ட அந்த ட்ரெயினுக்கு பக்கத்தில் நின்று வீடியோ எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஆபத்து உணராமல் செல்ஃபி எடுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களையும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து அதிக ஆபத்தை உண்டாக்குற வகையில் இருக்கு. சாலையை கடக்கும் போது மட்டும் கவனம் தேவை கிடையாது, அதை தவிர இந்த மாதிரி ரயில் பாதைகளை கடக்கும் போதும் அதிக கவனம் தேவை அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததா வந்து நம்ம இன்னைக்கான நிகழ்ச்சியில் ரீலா ரியலா கேம் விளையாண்டுட்டு இருக்கோம். அந்த கேம்ல கலந்துக்க ஆசைப்படுறவங்க 709-443-9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா, நாங்கள் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு உங்களுக்கான விருப்ப பாடல்கள், அதுவும் புது புது பாடல்களாக கேட்டுக்கலாம் அப்படிங்கிற சொல்லிட்டு, அடுத்ததா ஒரு பாடலுமே வருது. மாவீரன் படத்துல இருந்து சிவகார்த்திகேயன், அதித்தி சங்கர் அவங்க எல்லாம் சேர்ந்து பாடின ஒரு பாடல் அப்படின்னே சொல்லலாம். அந்த பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எப்படி இருக்க?
1: ஏதோ இருக்கேனே.
0: என்னயா சோகமா சொல்ற? நல்லா பாசிட்டிவா இருக்க வேணாமா?
1: அது எப்படின்னு, காலையில இருந்து சாயங்காலம் வர எப்பவும் நீங்க மட்டும் உற்சாகமா ஒரு பாசிட்டிவ் வைப்லயே இருக்கீங்க.
0: காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு ரேடியோ பெட்டி ஆன் பண்ணி கடலூர் எஃப்எம்ல அதிகாலை சுப வேலை கேளு. அப்படியே முத்து முத்தா நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு அந்த நாள் ஆரம்பிச்சோம்னா நாள் ஃபுல்லா நல்லா இருக்கும்.
2: அதிகாலை சுப வேளை திங்கள் முதல் சனி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

இப்போ நேரம் சரியாக 5:46 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடி நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ. அப்புறம் நம்ம ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தோம் இல்லையா, அதாவது வவ்வால்கள் மட்டும்தான் உண்மையிலே வந்து பறக்கும் திறன் கொண்ட ஒரு பாலூட்டி வகை. அப்புறம் வந்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல கிட்டத்தட்ட 90,000 மேலே வந்து முடிகள் இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். அந்த கேள்விக்கான ஒரு பதிலை வந்து மண்டபத்திலிருந்து கனி அப்படிங்கிற ஒரு நேயர் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வவ்வால்கள் தான் பறக்கும் திறன் கொண்ட ஒரு முக்கியமான பாலூட்டி வகை. அதுக்கப்புறம் ரெண்டாவது இருக்கிறது வந்து 90,000 முடிகள் கிடையாது, நம்மளோட உடம்புல கிட்டத்தட்ட 50,000 மேலே வந்து முடிகள் இருக்கு அப்படிங்கிறதான் உண்மையான பதில்னு சொல்லிட்டு அவங்களுக்கான பாடலுமே கேட்டிருக்காங்க. ஜெயில் அப்படிங்கிற ஒரு படத்திலிருந்து அந்த பாடல் அடுத்ததாக வரும். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு ஒரு கோர்ஸ் பற்றி தெரிஞ்சு போலையா. அந்த வகையில் பொதுவாக வந்து இலவசமாகவோ கட்டணம் குறைவாகவோ கிடைக்காத விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் கல்வியும் ஒரு பகுதியாக வந்து சேர்ந்துருச்சு. அதில் வந்து முக்கியமாக ஸ்கூல் படிக்கிறதா இருந்தாலும் காலேஜ் படிக்கிறதா இருந்தாலும் அரசு பள்ளி கல்லூரிகள் வந்து அரசு கல்லூரிகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைக்கலாம். ஆனால் தூரமாக இருந்தோ அதுக்குன்னு வந்து தனி செலவுகள் வந்து கண்டிப்பாக இருக்கும். இப்போ வந்து இங்கேருந்து நம்ம படிக்கணும், ஒரு கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம்நாடுக்கு போகணும், அங்கே போகிறதுக்கு ஒரு செலவாகும், ஒரு 100 ரூபாயாவது ஆகும் போயிட்டு வர்றதுக்கு. அந்த மாதிரி தூரமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்குன்னு தனி செலவுகள் கூட இருக்கலாம். அதனால ஒரு சிலர் வந்து உயர் படிப்புகளை தொடர முடியாத ஒரு சூழ்நிலையுமே வந்து அமையலாம். அதுக்காக தான் தமிழ்நாடு அரசாங்கத்தால் நிறுவப்பட்ட ஒரு மாநில பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது இருக்குது. அதுதான் ஓப்பன் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய திறந்தநிலை பல்கலைக்கழகம். இது 2002 வந்து ஆரம்பித்தாங்க. முறையாக அங்கீகாரம் பெற்ற ஒரு கல்விக்கான ஒரு தளமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக வந்து யூஜி, பிஜி, டிப்ளமோ, சான்றிதழ் படிப்புகள் அப்படின்னு 50 மேலே அதில் வந்து படிப்புகள் கிடைக்குது. குறிப்பாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நேரடியாக போய் தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. இதுக்கான அதிகாரப்பூர்வ இணையதளம் அப்படிங்கிறது இருக்குது. நேரடியாக அப்படின்னா இதுக்கான தலைமையகம் அப்படிங்கிறது சென்னையில் வந்து சைதாப்பேட்டை பகுதியில் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் அதை தவிர இதுக்கான வட்டார மையங்கள் அப்படிங்கிறதும் நிறைய இருக்குது. கட்டணம் குறைவாகவோ இல்லை வந்து இலவசமாகவோ படிக்கக்கூடிய ஒரு தளங்களில் இதுவுமே ஒன்று. அதிகபட்சமாக முதுகலை படிப்புகளுக்கே வந்து ஒரு 6,000-8,500 வரைக்கும் தான் வந்து ஃபீஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த ஓபன் யூனிவர்சிட்டியில படிச்சாலுமே வேலை வாய்ப்புகளுக்கு வந்து அந்த ஒரு சர்டிபிகேட்டை பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிற சந்தேகமும் பலருக்கு இருக்கும். ஆனா இந்த மாதிரி எந்த ஒரு வேலை வாய்ப்புகளுக்கு போனாலுமே அரசாங்கம் மூலமா படிக்கக்கூடிய இந்த திறந்தநிலை பல்கலைக்கழகங்களை படிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து முன்னுரிமை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன்லைன்ல படிக்கிறதுனால நம்ம எந்த டைம்லயுமே எந்த இடத்துல இருந்தும் வேணா படிச்சுக்கலாம். இது வந்து நிறைய பேருக்கு வந்து பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா வந்து வேலைக்கு போயிட்டே வந்து படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அப்புறம் வந்து திருமணம் ஆனவங்களா இருந்தாலும் சரி, அவங்களோட பள்ளி படிப்பை வந்து பாதியிலே விட்டவங்க, கல்லூரி படிப்பை தொடரணும் ஆசைப்படுறவங்க, அவங்க எல்லாருக்குமே இந்த திறந்தநிலை பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது ரொம்பவே பயனுள்ள வகையில் இருக்கலாம். குறிப்பாக அதுக்கான இணையதளத்திலையுமே வந்து செக் பண்ணிட்டு அவங்களுக்கான அந்த அப்ளிகேஷன் எல்லாமே வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததான் நேயர் கேட்ட பாடல் வரப்போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி நேயர்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாம்பழம் வந்து நம்ம இந்தியாவில் மட்டும் கிடையாது, பாகிஸ்தான், பிலிப்பைன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகள்லையுமே வந்து ஒரு தேசிய பழமாக இருக்குது அப்படிங்கிறது முதல் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, நேபாளத்தோட தேசிய மரம் அப்படிங்கிறது மாமரம் தான். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத நீங்களும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லலாம். அப்படி இல்லைன்னா மெசேஜ் மூலமாக பதில்களை சொல்லிட்டு விருப்பமான பாடல்களும் கேட்கலாம். அடுத்ததாக ஜெயில் படத்திலிருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. ஜி வி பிரகாஷ்குமார் அவங்களோட இசையில், தனுஷ் அப்புறம் வந்து அதிதி ராவ் அந்த ரெண்டு ஆக்டர்ஸும் பாடின ஒரு பாடல். கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அத எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 16 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 26 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ மற்றும்
1: ஜாபீர்.
0: ஓகே, 6-7 நம்ம ஜாபீர் தம்பியும் வந்தாச்சு. சரி, நீங்க இன்னைக்கு எதை பத்தி சொல்லலான் இருக்கீங்க?
1: இன்னைக்கு நம்ம வந்து நம்ம நிலத்துல வாழ்ற கடல குதிரையை பத்தி நம்ம பார்த்துருப்போம். ஆனா கடல்ல வாழ்ற கடல் குதிரையை பத்தி நம்ம பார்த்துருப்போமா?
0: பார்த்துருப்போம், ஒரு சிலர் பார்த்துருப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்க?
1: அதாவது பார்த்துருக்கிறது எல்லாம் சரிதான், அதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம யாராவது பார்த்துருப்போமா?
0: இல்லை, அதை தான் இன்னைக்கு நீங்கள் சொல்ல போகிறீங்களே.
1: ஆமாக்கா.
0: சரி, கண்டிப்பாக நம்ம ஜாபி தம்பியோ கடல் குதிரையை பற்றி சொல்ல போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு தகவலை தெரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை இன்னைக்கான ரீலா ரியலா கேமில் கலந்துக்கிறதா இருந்தாலும் சரி, 709-4-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியும் நீங்கள் உங்களுக்கான விருப்ப பாடல் கேட்டுக்கலாம். அடுத்ததாக நேயர்களுக்கான கேள்வியை வந்து நம்ம ஒன்று சொல்லியிருந்தோம். என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மட்டும் கிடையாது, பாகிஸ்தான் அப்புறம் வந்து பிலிப்பைன்ஸ் இந்த மாதிரியான நாடுகளில் கூட தேசிய பழமாக மாம்பழம் தான் இருக்குது அப்படிங்கிறது முதல் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து நேபாளத்தோட ஒரு தேசிய மரம் அப்படின்னா அது மாமரம் தான் அப்படிங்கிறது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். இது ரெண்டில் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா 709-4-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லிட்டு விருப்பமான புது பாடல்களை கேட்டுக்கலாம். அடுத்ததான் வந்து நம்ம வந்து இப்போ இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களில் குழந்தைகளுக்கு வந்து ட்ரோன் அப்படின்னு சொன்னாலே அதுக்கான அறிமுகமே தேவையில்லை. சரி, ட்ரோன் அப்படின்னா என்ன, அது என்னெல்லாம் பண்ணும்?
1: அதாவது நம்ம கல்யாண காட்சிகளில் போனோம் அப்படின்னா நமக்கு மேலே காற்று வர்ற மாதிரி ஒரு ஃபேன் சுற்றிட்டே இருக்கும், அது வந்து நம்ம ஃபேனுன்னு நினைப்போம். ஆனால் அதுதான் ஒரிஜினல் ட்ரோனு. இது வந்து எதுக்கு ஃபஸ்ட்டு பயன்படுத்தினாங்க அப்படின்னா, அதாவது எப்போ பார்த்தாலும் கையிலேயே கேமராவை தூக்கி வச்சுட்டு எப்போ பார்த்தாலும் மணமக்கள் மணமகனை வந்து ஃபோட்டோ எடுக்கிறது கொஞ்சம் வந்து ஓல்டு மாடலாக இருந்தாலும் இப்போ இருக்க காலங்களில் வந்து பறந்துக்கிட்டே நாங்களாம் வீடியோ எடுப்போம்டா அப்படின்ற மாதிரி ட்ரோன் வந்து தயாரித்தாங்க. ஆனால் இந்த ட்ரோனை பார்த்தீங்க அப்படின்னா கேமரா இல்லாததும் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் மாதிரி சின்ன பசங்களுக்கும் வாங்கி கொடுக்குறாங்க.
0: ஓகே, கண்டிப்பாக அதுக்கு மட்டும் இல்லை, நம்ம வந்து ஒரு பறந்து விரிந்த ஒரு இதை வந்து பார்க்கணும். இப்போ வந்து கடல் இருக்குது அப்படின்னாலே அதையே நம்ம வந்து உயரத்துலேருந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலுமே இந்த ஒரு ட்ரோனை வந்து நிறைய பேர் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு விஷயத்துக்கு அறிமுகமே தேவையில்லை. இப்போ நம்ம ட்ரோன் அப்படின்னு தான் சொன்னால் நம்ம ஜாபி தம்பியே நிறைய தகவல்கள் வந்து சொன்னாங்க. அதை பயன்படுத்தி ஒரு விளையாடக்கூடிய ஒரு ரேஸ்

0: விளையாட்டு கூட சமீப காலங்களில் பிரபலமாயிட்டு இருக்கு. அதாவது ட்ரோன் ரேசிங் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு, சின்ன ஒரு விதமாக வந்து வேகமாக செயல்படக்கூடிய ஒரு ட்ரோன் வந்து பயன்படுத்துவாங்களாம். அதில் ரிமோட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது மூலமாகவும் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்குமே தனி ட்ராக்கு, அப்புறம் வந்து யார் ஃபர்ஸ்ட் லைனுகளில் வந்து முன்னாடி போகிறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படிங்கிற ரூல்ஸ்லாம் வந்து இருக்குதான். இதில் FPV அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு டெக்னாலஜியுமே பயன்படுத்துவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ அப்படின்னு சொல்லக்கூடிய கூகுள்ஸ், அதாவது அந்த கண்ணாடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போட்டிருக்குவாங்களாம். அதுக்கப்புறமா அது மூலமா அந்த ட்ரோன் வந்து கண்ணுக்கு தெளிவா தெரிய வரும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ட்ரோன்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கேமரா இருக்கும், FPV அப்படின்னு சொல்லுவாங்க.
1: விஆர் ட்ரோனும் அப்படின்னு தனியாக இருக்குது, ரிமோட் கண்ட்ரோல் ட்ரோன் இருக்குது. விஆர் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி கண்ணில் ஒரு கிளாஸ் மாதிரி மாட்டியிருப்பாங்க, அப்புறமா கையில் ரெண்டு பட்டன் மாதிரி இருக்கும், அப்புறமா அதை பார்த்துக்கிட்டே நம்ம ஓட்டுற மாதிரி இருக்கும்.
0: கண்டிப்பாக அந்த ஒரு டெக்னாலஜி தான் வந்து இதுவும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுவுமே வந்து கேமரா மூலமாக நல்லா கண்ணுக்கு தெளிவாக தெரிகிறதுக்காக அந்த ஒரு டெக்னாலஜி வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்களாம். முக்கியமாக அந்த கேமரா மூலமாக தெரியக்கூடிய காட்சிகள் வந்து ஒரு நேரடி அனுபவத்தையுமே வந்து தரும், நம்மளே போய் நேரடியாக பார்க்குற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸையுமே வந்து தரும். ட்ரோன் அப்படிங்கிறது மணிக்கு 100 to 160 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பறக்கக்கூடியதாக இருக்குமா. இதுக்குமே வந்து டர்ன்ஸ், அதாவது வளைவுகள், சரிவுகள் அப்படின்னு தடைகள்லாம் இருக்கும். இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை, ஹைதராபாத்தில் இதுக்கான பந்தயங்கள்லாம் நடத்தப்படுதான். இதை தவிர பல கேட்டு வந்து இடையில வர்றதா இருக்கட்டும், டனல் வர்றதா இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கடந்து போகிற மாதிரி தான் இருக்குமா. வேகம் வந்து எந்த அளவுக்கு இருக்கணுமோ அதே அளவுக்கு கண்ட்ரோலும் இருக்கணும். ஏன்னா வந்து ஒரு விதத்தில் வந்து அந்த ட்ரோன் தொலைஞ்சு போனாலோ இல்லை வேற எங்கிட்டாவது திசை மாறி போனாலோ அதை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிரமம். மற்றபடி சேஃப்டிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பெருசாக பொருட்கள் அளவில் வந்து தேவைப்படாது. ரேசிங் ட்ரோனு, அப்புறம் வந்து கண்ட்ரோலர், அப்புறம் வந்து FPV அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூகுள் கண்ணாடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பயன்படுத்தணும். அப்புறம் வந்து பேட்டரி, அப்புறம் சார்ஜர், இது மட்டும்தான் வந்து தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு வந்து யார் வந்து எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக டெக்னாலஜி பற்றினா ஒரு அடிப்படை அறிவு இருந்தாலே போதும். மற்றபடி இந்த கான்சன்ட்ரேஷன் இருக்கிறது, அப்புறம் வந்து மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் வந்து ட்ரோன் விடாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சில விதிமுறைகளையுமே வந்து ஃபாலோ பண்ணணும். உள்ளூர் விதிமுறைகள் அப்படிங்கிறதும் இருக்கும், இந்தந்த இடங்களில் தான் வந்து ட்ரோன் பயன்படுத்தணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து திறந்த வெளி, அமைதியாக உள்ள இடங்களில் மட்டும்தான் வந்து பயன்படுத்தணும், அதிக அளவு மக்கள் இருக்கிற இடங்களில் வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸுமே வந்து இந்த ட்ரோன் ரேசிங்கில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததான் நம்ம கேள்வியுமே கேட்டாச்சு. பாகிஸ்தான் அப்புறம் பிலிப்பைன்ஸ் நாடுகளில் கூட தேசிய பழம் அப்படிங்கிறது மாம்பழம் தான். அப்புறம் இன்னொரு கேள்வி வந்து நேபாளத்தில் தான் வந்து தேசிய மரம் அப்படிங்கிறது மாமரமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு, இது ரெண்டில் எது உண்மை எது பொய்யன்னு கண்டுபிடிச்சவங்க கண்டிப்பாக கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லலாம். 709-443-9999 அப்படிங்கிற நம்பருக்கு அடுத்தடுத்த பாடல்கள் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சல்லடையில சலிச்சா ஒருத்த மிஞ்ச மாட்டான். இந்த தைரியம் இல்லாத ஜனங்களை வச்சுக்கிட்டு இவனால என்ன பண்ண முடியும்?
2: ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு தைரியம் இருந்ததில்ல, நம்பிக்கை இருந்ததில்ல, சக்தியே இருந்ததில்ல. சாவு எங்க மேல குதியாட்டம் போட்டுச்சு. அப்ப குறுக்க நின்றுட்டு இருந்த ஒருத்தன் அந்த மாரியாத்த முன்னாடி அவன் செத்த அன்னைக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சாவு மேல நாங்க குறியாட்ட போட்டோம். அவன் கத்தி வீசின வேகத்துல ஒரு புயலே உருவாகிச்சு சார். அந்த புயல் தராசில இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உசுர கொடுத்துச்சு. உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன், நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.

0: மே மாசத்தை மார்வலஸா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஹாட்டான ஆஃபர்ஸ். உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், பல எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு டொயோட்டாவின் ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
1: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 6:16 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியேஸ்ரீ மற்றும்
1: ஜாபீர்.
0: ஓகே, நம்ம ஜாபீர் தம்பியும் இன்னைக்கு வந்து கடல் குதிரையை பத்தி வந்து சொல்றதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேள்வி கேட்டு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அது என்ன கேள்வி அப்படிங்கிறது பலருக்கு வந்து குழப்பமா இருக்கலாம். இந்தியாவோட ஒரு தேசிய பழமா வந்து இருக்கிறது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் அப்புறம் வந்து பிலிப்பைன்ஸ் நாடுகளோட ஒரு தேசிய பழமாவும் மாம்பழம் இருக்கு அப்படிங்கிறது முதல் ஸ்டேட்மெண்ட். இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேபாளத்தோட ஒரு தேசிய மரமா மாமரம் தான் இருக்கு. அதாவது மா ரிலேட்டடா ரெண்டு கேள்வி வந்து சொல்லியாச்சு. இது ரெண்டுல எது உண்மை எது பொய் அப்படிங்கறத நீங்களும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லிட்டு விருப்பமான பாடல்கள் கேட்கலாம். அடுத்ததா நம்ம ஜாபீர் தம்பியும் கடல் குதிரையை பத்தி சொல்றதுக்காக ரெடி ஆயிட்டாங்க.
1: ஓகேக்கா, நான் இந்த கடல் குதிரையை பத்தி இப்ப நான் சொல்ல போறேன். இந்த கடல் குதிரைக்கு ஏன் கடல் குதிரை அப்படின்ற பேர் வந்துச்சு அப்படின்றத நான் முதல்ல
0: சொல்லிடுறேன்.
1: இதோட கழுத்து பகுதி பார்த்தோம் அப்படின்னா நம்ம குதிரைக்கு எப்படி இருக்குமோ அதே போல இந்த கடல் குதிரைக்கும் இருந்ததுனால இதுக்கு வந்து கடல் குதிரை அப்படின்ற ஒரு பேரு வந்துச்சு. அப்புறமா இந்த கடல் குதிரை எங்கெங்கெல்லாம் வாழும் அப்படின்னா, அதிகப்படியான வெப்பமண்டல அப்புறமா மித வெப்பமான கடல்கள்ல அதிகமா வாழும். அப்புறமா இது பாக்குறதுக்கு கடல் குதிரை மாதிரி இருக்கிறதுனால பாறைகளுக்கு பின்னாடியும் பவளப்பாறைகளுக்கு பின்னாடியும் சின்ன சின்ன பெரிய பெரிய தாவரங்களுக்கு பின்னாடியும் ஒளிஞ்சு நின்று வாழும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறமா இதுக்கு வந்து அறிவியல் பேர் என்ன அப்படின்னா, ஹிப்போப் கேம்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இதோட அறிவியல் பெயர். இது வந்து விசித்திரமான இனப்பெருக்கம் செய்யுமா. இது வந்து உலகில் உள்ள ஆண் கடல் குதிரைகள் இருக்குல்ல அது மட்டும்தான் குட்டிகளை வந்து ஈன்றெடுக்குமா. அப்புறமா இந்த பெண் கடல் குதிரைகள்லாம் இருக்குல்ல அது எல்லாமே ஆண் கடல் குதிரைக்கு வயிற்று பகுதியில் வந்து ஒரு பை போன்ற ஒரு அமைப்பு இருக்குமா. அந்த பை போன்ற அமைப்பில் தான் அது வந்து முட்டைகள், பெண் கடல் குதிரை வந்து முட்டைகளை இடுமா. அந்த முட்டைகள் வந்து ஆண் கடல் குதிரை இருக்குல்ல அது பையிலே என்னணும் அப்படின்னா போரிச்சு அப்புறமா ஒரு சின்ன சின்ன கடல் குதிரைகளாக வெளியே வர வரைக்கும் அதுதான் பாதுகாக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறமா இதை பற்றின தகவலை இன்னும் தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
0: சரி, ஓகே. விசித்திரமான ஒரு இனப்பெருக்க முறை அப்படிங்கிறத பற்றி வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. முக்கியமாக கடல் குதிரைகள் அப்படிங்கிறத பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்க ஒரு ஆர்வமாக தான் இருக்கும். அது வந்து நம்ம பலர் வந்து பார்த்துருப்போம். ஒரு சிலர் வந்து அதை வந்து கடலில் வந்து எடுத்துட்டு திரும்பவும் வந்து உள்ளேயே விடுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறப்போ அதை பற்றின தகவல்களை இன்னுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாக நம்மள பெரும்பாலானவங்க பயணங்கள் அப்படின்னு வந்தாலே பெரும்பாலும் வந்து இந்த தனியாக போகிறத விரும்ப மாட்டோம். ஏன்னா வந்து தனியாக போனாலே பொறுப்புகளை சுமந்துக்கணும், பயம் இருக்கும், பாதுகாப்பு இருக்காது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. அதே மாதிரி தான் குழந்தைகளுக்கும் இப்படி ஒரு விஷயம் வரும்பொழுது கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள்லாம் அவங்களுக்குமே இருக்குமா. அதனால தான் அவங்களுக்குன்னே பாதுகாப்பான பயண உரிமை அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலை பாதுகாப்பு, பள்ளி வாகன பாதுகாப்பு, ரயில் பாதுகாப்பு அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறதோட சேர்த்து கூட வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு நபர் அப்படிங்கிறவங்க பயணம் செய்யணும். ஏன்னா வந்து தனியாக போகிறதுக்கும் கூட நம்ம வந்து ஒரு நபர் வந்து தைரியத்துக்காக இருக்கும்பொழுது கண்டிப்பாக பிரச்சனைகள் வந்தாலும் வந்து சமாளிக்க முடியும். அதுக்கே வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு வந்து திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகுது, இல்லை பயணங்கள் அப்போ யாரோ வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சமயங்களில் பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு நபரா அவங்க தான் இருப்பாங்க. சொல்ல போனா அந்த நேரங்கள்ல தான் சாலை பாதுகாப்பு பத்தின நேரடி விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். இப்ப நேரடியா வந்து அவங்க பயணங்கள்ல போயிட்டு இருக்கும் பொழுது ஜீப்ரா கிராசிங் மட்டும்தான் வந்து நடக்கணும், அதுல மட்டும்தான் நடக்கணும், அப்புறம் வந்து பயணங்கள் அப்போ நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நிறைய ரூல்ஸுமே வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதை வந்து நேரடியா கத்துக் கொடுக்கறதுக்கான ஒரு இடமாவுமே அந்த பயணங்கள் அமையும் அப்படிங்கறத சொல்லிட்டு நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
2: இருவருக்கும் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கும். நான், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கேன் ஜிய மாலை பொழுதுகள்லாம் உங்களுக்கு?
0: இன்னைக்கு ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கேண்ணா.
2: அடடா, கேக்குறதுக்கே சந்தோஷமா இருக்கு. வேலூர்லாம் சூப்பரான ஒரு மழை, ஒரு சில்லான பொழுது. நம்ம ஊர்ல மழை பெய்யுதா?
0: இல்ல, நான் இங்க வந்து மழை அந்த அளவுக்கு எதுவுமே பெய்யல, வெயில் தான் வழக்கம் போல இருக்கு.
2: அடடா, இங்க ஆச்சரியம் தாங்கல. நேற்று ஆக்சுவலி மழை நிறைய பெய்யும் அப்படின்னாங்க, ஆனா அந்த மழை இன்னைக்கு பெய்ய ஆரம்பிச்சிருக்குன்னா பாத்துக்கோங்களேன்.
0: ஓகேண்ணா, ஓகே, சூப்பர்ண்ணா. மழையில வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு நாங்க என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படிங்கறத கேட்டீங்களா?
2: சொல்லுங்களேன்ப்பா.
0: இன்னைக்கு வந்து ரீலா ரியலா கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். நாங்க வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம், அதுல வந்து எது உண்மை எது பொய் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும்.
2: கண்டிப்பா சொல்லுங்களேன்.
0: உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாம்பழம் வந்து இந்தியால மட்டும் கிடையாது, பாகிஸ்தான் பிலிப்பைன்ஸுக்குமே ஒரு தேசிய பழமா இருக்கு. இது வந்து முதல் வாக்கியம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேபாளத்தோட தேசிய மரம் அப்படிங்கறது மாமரம் தான்.
2: ஃபர்ஸ்ட் ஒன்னு ரியல், செகண்ட் ஒன்னு ரியல்.
0: எப்படி நான் கண்டுபிடிச்சீங்க?
2: எனக்கு எங்கேயோ கேள்விப்பட்ட ஞாபகம், மாம்பழம் அப்படிங்கறது மத்த நாடுகள்ல கூட விளையுது அப்படின்ட்டு, அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் ஒன் ரியல் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சேன்.
0: சரி ஓகேண்ணா, ஆனா வந்து நேபாளத்தோட தேசிய மரம் மாமரம் இல்ல அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிச்சீங்க?
2: இல்ல, ஒரு ஃப்ளூக்லதான் சொன்னேன்.
0: ஓகேண்ணா, ஓகே, ஃப்ளூக்ல சொன்னாலும் சரியான பதில் தான் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பிப்பா, சில விடை நம்ம அனுமானிக்கும் பொழுது அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்க மாதிரி இருக்கும், ஒத்து போகும், அப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கும் இல்லையா?
0: ஓகேண்ணா, ஓகே, கண்டிப்பா,
2: ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து தீபாவளி, இது திரைப்படத்தின் பெயர். இதுல இருந்து காதல் வைத்து காதல் வைத்து காத்திருந்தேன் அந்த பாட்டு.
0: ஓகேண்ணா, ஓகே, கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றிண்ணா.
2: தேங்க்யூ சோ மச் பா, உங்களுக்கும் சூப்பரா மீட்டும், பை.
0: ஓகே ஓகே, நம்ம சந்திரசேகர் அண்ணாவும் வந்து ஃப்ளூக்ல சொன்னாலும் சரியான பதில் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால அவங்க கேட்ட பாடல் அடுத்தடுத்து வரும். அதுக்கு முன்னாடி இந்த கேம்ல கலந்துக்கக்கூடிய நேயர்கள் யாராவது ஆசைப்பட்டீங்க அப்படின்னா 709-4439-9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்ததா நேயர்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து 2 லிட்டர் அளவுக்கு உமிழ்நீர் வந்து சுரக்கப்படுது. இது வந்து முதல் வாக்கியம். ரெண்டாவது வாக்கியம், 21 வயசோட உடல் வளர்ச்சி அப்படிங்கிறது நின்றும். இது ரெண்டு வாக்கியங்கள் எது உண்மை எது பொய் அப்படிங்கறத கண்டுபிடிச்சவங்க 709-4439-9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணல. அடுத்ததா பாடல் வந்துட்டு இருக்கு, கொடி படத்திலிருந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 6:31 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜாபீர்.
0: ஓகே, அடுத்ததான் வந்து நம்ம ஜாபீர் தம்பியும் கடல் குதிரை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கூட ஒரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் ஜாபீர்.
0: ரொம்ப நல்லா இருக்கோம். நான் நீங்க எப்படி இருக்கீங்க? முதல் வாக்கியம் என்ன? ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஒரு 2 லிட்டர் உமிழ்நீர் வந்து சுரக்கிறோம் அப்படிங்கறதுதான் வந்து முதல் வாக்கியம். ரெண்டாவது வந்து 21 வயசோட உடல் வளர்ச்சி அப்படிங்கறது நின்றும். இது ரெண்டாவது வாக்கியம். ரெண்டுமே சரியாதான் இருக்கா? ஆனா வந்து ரெண்டுத்திலயுமே வந்து ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும்தான் ஆன்சர்.
2: உமிழ்நீர் அதிகமா தான் சுரக்கும். அது எவ்வளவு அளவுன்னு தெரியல, ஆனா வயசும் வந்துட்டு 21 வயசு சரியாதான்
0: என்ன பாடல் வேணும்? ஓகே, நம்ம பாண்டியராஜன் அண்ணாவும் வந்து சூப்பராக பதில் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் முதல் பதில் வந்து கொஞ்சம் தவறாக சொன்னாலும் அண்ணனோட முயற்சிக்கு வந்து ஒரு பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு அடுத்ததான் நம்ம ஜாபித் தம்பியோட தகவல் என்ன அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்க போகிறோம்.
1: ஓகேக்கா, இது வந்து என்னென்ன உணவுகளை நம்ம சாப்பிடும் அப்படின்றது ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இன்னொரு சில பேர் தெரிஞ்சிருக்காது. அதை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, சின்ன சின்ன ரால்கள், அப்புறமா பிளாங்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன சின்ன தாவரங்கள். இந்த தாவரங்களை மட்டும்தான் இது வந்து
0: பிளாங்டன்னா இல்ல வந்து பிளான்ஸ், அதாவது தாவரங்களை தான் பிளான்ஸ் அப்படின்னு
1: பிளாங்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனிப்பட்ட முறையிலான ஒரு தாவரம் தான். அந்த தாவரம் தான் இதுக்கு வந்து ரொம்ப அதிக பிடிச்சமான ஒரு உணவாகவும் சொல்லப்படுது.
0: சரி,
1: அதையுமே இது அதிகமாக சாப்பிடுமா? அது மட்டும் இல்லாம மற்ற மீன்களுக்கு மாதிரி இதுக்கு வந்து வாய், அந்த கை, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனா இது எது வழியா சாப்பிடும் அப்படின்னா, அதுக்கு வந்து நீண்டமான மூக்கு இருக்கும்ல, அந்த மூக்கு வழியா இது வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இது வந்து ரொம்பவும் மெதுமெதுவா நீண்டக்கூடியது. இது வந்து தலை, அப்புறமா கழுத்து, இது எல்லாத்தையுமே நேராக வச்சுதான் இது வந்து மிதக்கும். அப்புறமா இதுக்கு வந்து செதில்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மீன்களுக்குலாம் இருக்கு செதில், அந்த மாதிரிலாம் இதுக்கு கிடையாது. அதுக்கு பதிலாக இதோட முள், அதாவது முதுகு இருக்குல்ல, அந்த முதுகுல வந்து திருப்பு போன்ற ஒரு அமைப்பு இருக்குமா, அது மூலமாக தான் இது நீந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா இது தலையிலிருந்து இதோட கடைசி வரை இந்த வால் சுருண்டு இருக்குமா, அந்த வால், அந்த வாலுக்கு கொஞ்சம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா முள் முள்ளாக அது வந்து உடம்புகள் எல்லாத்தையும் மறைக்கப்பட்டிருக்கும். அவ்வளோதான் இதோட தகவல் வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது, அது என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
0: சரி, ஓகே. கண்டிப்பாக கடல் குதிரை அப்படிங்கிறது எல்லாருமே வந்து பார்த்து வியந்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம். இப்படியும் ஒரு உயிரினம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கடலில் நிறைய பேர் வந்து பார்த்துருப்போம். அதை பற்றின தகவல்களை நம்ம ஜாபீர் தம்பி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில தகவல்களை இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி குழந்தைங்க வந்து பல நேரம் தனிமை, அப்புறம் வந்து குடும்பங்கள் மேலே வந்து சலிப்படைகிறதுக்கான ஒரு காரணம் அப்படின்னா, அதுக்கு குடும்பங்களோட கேலி கிண்டல்களும் ஒரு முக்கியமான ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வெளிநபர்கள், நண்பர்கள் அப்படின்னு எல்லாரும் கேலி செஞ்சால் கூட பெரிய அளவில் மன ரீதியான பாதிப்புகளை எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் ஃபேமிலிக்குள்ளேயே அது நடக்கும் பொழுது நம்ம மேலே ஏதோ தவறு இருக்குது, நம்மளை மட்டும் யாருக்கும் பிடிக்கல அப்படிங்கிற எண்ணம் பலருக்கு வர வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு எண்ணம் படிப்படியாக அதிகமாகி மன அழுத்தமும் உருவாகுது. அது மட்டும் இல்லாமல் குடும்பங்களில் இருந்து இடைவெளி உருவாகி தனிமைக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாயிட்டு இருக்கு. இந்த ஒரு பிரச்சனை பல குடும்பங்களில் இருக்கக்கூடிய ஒரு டீஃபால்ட்டான ஒரு விஷயம். சாதாரணமாக வந்து பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை சிப்ளிங்ஸ், அதாவது கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, கிண்டல் பண்ணி அதை ஒரு என்ஜாய்மெண்ட்டாக அப்படியே வந்து பண்ணுவாங்க. அந்த டைமுக்கு வேணால் அது வந்து ஒரு டெம்பரரி ஹாப்பினஸ் அப்படின்னே சொல்லலாம். அது வந்து தற்காலிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஹாப்பினஸ். அதை கடந்துட்டு மற்றவங்க வந்து அவங்களோட வேலைகளை பார்த்தாலுமே குழந்தைகளோட மனசுக்குள்ள அந்த எண்ணம் தொடர்ந்து வளர வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக வந்து உடல் அமைப்பை பற்றி கேலி செய்கிறது, அவங்க எடுத்த மார்க்கை பற்றி கிண்டல் பண்ணி பேசுறது, அப்புறம் கலரு, ஹைட்டு அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்களை பற்றி கேலி செய்கிறத கண்டிப்பாக குறைச்சாகணும். அது வந்து குடும்பங்களில் வந்து முடிஞ்சளவு தவிர்த்துறது வந்து நல்லது அப்படிங்கிறது அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கலாம். முக்கியமாக வந்து குழந்தைங்க வந்து காரணம் இல்லாமல் பேரண்ட்ஸ் மேலே கோபமோ இல்லை வந்து சோகமாகவோ இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஏதாவது கேலி கிண்டல்கள் வந்து தெரியாமல் செஞ்சிருக்க ஒரு காரணத்தினால அந்த ஒரு தனிமை அப்படிங்கிற பிரச்சனையை வந்து அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதையுமே வந்து குடும்பங்களில் கம்ப்ளீட்டாக குறைச்சிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக வந்து இன்னொரு ஒரு நம்ம கேள்வி ஒன்று கேட்க போகிறோம். என்ன கேள்வி அப்படின்னா, ட்வின்ஸ் அதாவது இரட்டை பிறவிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களில் பலருக்கு இடது கை பழக்கம் தான் வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து முதல் வாக்கியம். ரெண்டாவது வாக்கியம், ட்வின்ஸோட வெயிட்டு ஒற்றை குழந்தைகளோட வெயிட்டை விட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதா ரெண்டாவது வாக்கியம். இது ரெண்டில் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சவங்க 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததான் நேர் கேட்ட பாடலுமே வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கதையோடு விளையாடு. இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 6:46 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடும் நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ மற்றும்
1: ஜாபீர்.
0: ஓகே, அடுத்ததாக நம்ம ஜாபீர் தம்பிக்கு ஒரு குட் நியூஸ் தான் வந்து சொல்ல போகிறேன். என்ன குட் நியூஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்கூல் ரீஓப்பன் தான். அது வந்து 1ஆம் தேதி வந்து திறக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதுக்கப்புறம் ஒரு டிஸ்கஷன்லாம் போச்சு, இந்த ஹீட் வேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்ப அலை காரணமாக வந்து ஜூன் 4ஆம் தேதி வந்து அந்த ஒரு ஸ்கூல் ரீஓப்பனை வந்து தொடங்கியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. சரி, திரும்பவும் ஸ்கூலுக்கு போக வந்து ஆர்வமாக இருக்கா இல்லை போகவே வேணாம்னு தோணுதா?
1: நீங்க ரெண்டாவது சொன்ன ஆப்ஷனே எனக்கு கரெக்டுக்கு.
0: சரி ஓகே, போக வேணாம் அப்படிங்கிறதா எல்லாருக்குமே வந்து தோணும், கண்டிப்பாக போய் தான் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து படிப்புகள்லாம் இருக்கிறதுனால எல்லாருமே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஸ்கூலுக்கு போங்க. அவங்களோட அந்த குறிப்பிட்ட டைமிங், அதாவது அந்த ஸ்கூல் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் திரும்ப கிடைக்கவே கிடைக்காத ஒரு டைமிங். அந்த டைமிங்கில் நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததாக நம்ம ஜாபீர் தம்பியும் வந்து கடல் குதிரை பற்றின ஒரு சில தகவல்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அதை பற்றி
1: தெரியும். இது வந்து ஆயிரக்கணக்கான குட்டிகள் இருக்கக்கூடிய ஒரு சாத்தியங்களும் இருக்கான். அப்புறமா இது 1 to 5 ஆண்டுகள் வரையும் இது வாழக்கூடிய இதோட ஆயுள் காலமும் இருக்கான். அப்புறமா இதோட சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து பச்சை வந்து எப்போ நம்ம ஆபத்தில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நிறம் மாறும்ல, அதே மாதிரி இதுவுமே ஒரு சில நேரங்களில் மாறும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா ரொம்ப ரொம்ப பயந்தா அப்படின்னா இந்த மாதிரி பாறைகளுக்கு பின்னாடி போய் ஒளிகிறது, தாவரங்களுக்கு பின்னாடி போய் ஒளிகிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்போம். அப்புறமா அதுக்கும் ரொம்ப பயந்துச்சு அப்படின்னா, அந்த தாவரங்களுக்கு பின்னாடி போய் தன் அட்டாக் பண்ண வந்த அந்த ஒரு மீனை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, சும்மா அதாவது நம்ம ஆக்டோபஸுக்கு எப்படி மை வருமோ அதே மாதிரி கொஞ்சம் கம்மியாக அதுக்கு வந்து மை வருமா, அதாவது கருப்பும் பழுப்பு நிறமும் சேர்ந்த மாதிரி சின்னதாக ஒரு மை வருமா, அது மூலிமா அதை போட்டு தாக்கி அந்த பின்னாடி பெரியா போயும் அப்படின்ற தப்பிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதான்.
0: சரி ஓகே, கடல் குதிரை பற்றி இன்றைக்கி நம்ம ஜாபீர் தம்பி மூலமாக நிறைய தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததான் வந்து கடைசியாக ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தோம்ல, அதுக்கு பதில் சொல்லாமல் நம்ம போக முடியுமா? அதனால் என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்வின்ஸில் பலருக்கு வந்து இடது கை பழக்கம் இருக்கும் அப்படிங்கிறது முதல் வாக்கியம். ரெண்டாவது வாக்கியம் என்ன அப்படின்னா, ட்வின்ஸோட வெயிட்டு ஒற்றை குழந்தைகளோட வெயிட்டை விட அதிகமாக இருக்கும். சரி, இது ரெண்டில் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க, சொல்லுங்கள்.
1: எனக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து தவறா இருக்கும், செகண்ட் வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றேன்.
0: ஓகே, அப்படியே ஆப்போசிட்டா வந்து மாத்தி சொல்லிட்டீங்க. ட்வின்ஸ்ல வந்து பலருக்கு இடது கை பழக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, அது வந்து சயின்டிபிக்கலா ப்ரூவ் பண்ணிருக்காங்க, அது வந்து உண்மை. ரெண்டாவது இருக்கிறது, அதாவது ட்வின்ஸோட வெயிட்டு ஒற்றை குழந்தைகளோட வெயிட்டை விட கம்மியா இருக்கிறதுக்கான சான்ஸ் தான் வந்து அதிகமா இருக்குதான். கண்டிப்பா ரெண்டு குழந்தைங்க அப்படிங்கறதுனால வெயிட் அதிகமா இருக்கும் அப்படிங்கறது மாதிரி தான் நிறைய பேர் நினைப்போம், ஆனா அதுதான் கிடையாது, கம்மியா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு சின்ன ஒரு தகவலோட அடுத்ததான் இன்னைக்கான வானிலை தகவலையும் தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு காற்றோட வேகம் 16 கிலோமீட்டர்ல இருந்து 26 கிலோமீட்டர் வரை தென்மேற்கு அப்புறம் தெற்கு திசையிலிருந்து காற்று வீசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மழைக்கான வாய்ப்புமே இல்லை. இந்த ஒரு தகவல் ராமேஸ்வரத்துல இருந்து மண்டபம் வரை யார் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கறத சொல்லிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியில உங்கள்ட்ட இருந்து விடை பெறுறது நான் நித்யஸ்ரீ மற்றும்
1: ஜாபீர். இணைஞ்சிருக்கீங்க, இது கடலோசை FM 90.4.

0: இன்னைக்கு எங்க டீச்சர் கடலை பத்தி நிறைய கேள்வி கேட்டாங்க. நீங்க கடலுக்கு தானே போறீங்க, உங்களுக்கு கடலை பத்தி எவ்வளவு தெரியும்னு செக் பண்ணவா?
1: போட்டிக்கு அப்பா ரெடி.
0: மன்னார் வளைகுடால எத்தனை தீவு இருக்கு?
1: 10-12.
2: நான் சொல்லவா? 21.
0: வாவ், அம்மா கரெக்டான ஆன்சர். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவுல இருக்கிற கடல் பகுதிக்கு என்ன பேரு?
1: இங்க தொண்டையில இருக்கு ஆனா வர மாட்டேங்குது.
2: இது நான் சொல்றேன், அது பேரு பாக் ஜலசந்தி.
0: சூப்பர்மா, அடுத்த கேள்வி கேக்கட்டா? கச்சா காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையை நோக்கி அடிக்கும்?
1: ஐயோ, இத சொல்லலைனா நம்மள கம்மா இருக்காருனே நம்ப மாட்டாங்களே.
2: அது தெற்கு திசையில இருந்து வடக்கு திசை நோக்கி தான் அடிக்கும்.
1: என்னம்மா, கடற்கரை பக்கம் சும்மா கூட வந்ததில்ல. ஆனா கடலை பத்தி எனக்கு தெரிஞ்சதை விட உனக்கு நிறைய தெரியும் போல. கடலுக்கு எதுக்கும் போக ஆரம்பிச்சிட்டியா?
2: இல்லங்க, நம்ம கடலோசை எஃப்எம்ல சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி கேக்குறேன்ல, அதான் காரணம்.
3: கடல் அளவு தகவல்கள் உங்கள் கையருகில். சமுத்திரம் பழகு திங்கள் முதல் சனி வரை மாலை 7 முதல் 9 வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 16 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 26 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். நம்மளுடைய அலுவலகத்துக்கு ஒரு ஃபோன் வந்துச்சுங்க. இந்த மாதிரி ஒரு பறவை எங்ககிட்ட கிடச்சிருக்கு, இந்த பறவை என்ன பறவைன்னு எங்களுக்கு தெரியலை, அடிபட்டிருக்கு, பறக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு கால் வந்தது. இந்த கால் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசித்தண்ணா. ரசித்தண்ணா வந்து நம்மளுடைய நேயர். அவங்க வந்து நிறைய நிகழ்ச்சிகளில் நம்ம கூட பங்கேற்பாங்க. அவங்க வந்து கால் பண்ணி நம்மளுடைய எஃப்எம்ல இருக்கக்கூடிய தொகுப்பாளர் லெனின் அவங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி ஒரு பறவை கிடச்சிருக்கு, அதை வந்து நம்மளுடைய லெனின் அவர்கள் போய் வீடியோ எடுத்து இந்த பறவையை நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சமூக வலைதள பக்கமான கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR அப்படின்றதில் அப்லோட் பண்ணியிருக்காங்க, உங்களால் பார்க்க முடியும், கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த பறவையை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா லெனினா ஒரு வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை வனத்துறைக்கிட்ட சொல்லி ரெஸ்கியூ பண்ணி அவங்க வந்து கொண்டு போயிட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அது என்ன பறவை அப்படின்றத கண்டிப்பாக நிகழ்ச்சியோட ஏதாவது ஒரு பகுதியில் சொல்லுவேன், கண்டிப்பாக நிகழ்ச்சியை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. இன்றைக்கான நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி கேட்க போகிறோம் அப்படின்னா, கடலுக்கு போகிறது நம்மளுடைய நெய்தல் நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தொழில், பிரதானமான தொழில் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி கடலுக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமானது. கடலுக்கு போகும் பொழுது ஒரு நபருடைய உடல்நிலை எப்படி இருக்கணும், அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் உடல் ரீதியாக இருந்தால் நம்ம வந்து கடலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம், இதை தான் இன்னைக்கான கேள்வியாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் பாடல்களுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: பாருங்க. மே மாசத்தை மார்வலஸா மாத்த வந்தாச்சு அனிமலைஸ் டொயோட்டாவின் ஹாட்டான ஆஃபர்ஸ். உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், பல எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு டொயோட்டாவின் ரூமியான். மேலும் விவரங்களுக்கு அனிமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். அனிமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: வணக்கம் அண்ணா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
3: ஐயா, என் பேர் விஜய முடியப்பன், பாமன் பகுதி காமராஜர் பகுதியில் இருக்கேன்யா.
2: நம்மளுக்கு வந்து கடல் தொழில் தான் நம்மளோட பகுதிகளில் ஒரு முக்கியமான வாழ்வாதாரம். நம்ம வந்து உழைப்பை நம்பியாக இருந்தாலும் சரி, இல்லை எக்ஸ்ட்ரா நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை சேர்த்து வைக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, நம்ம நம்பி இருக்கிறது கடல் தொழில் தான். ஆனாலும் கூட உடல் அப்படின்றது ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம கண்டிப்பாக எந்த வேலைனாலும் செய்ய முடியும். அது ஆஃபீஸ் ஒர்க்காக இருந்தாலும் சரி, மற்ற வேலைகளாக இருந்தாலும் சரி, கடல் தொழிலாக இருந்தாலும் சரி. இதில் வந்து கடல் தொழில் அப்படின்னு எடுத்துக்கும் போது கொஞ்சம் ஹெவியான வேலைகள் இருக்கக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து என்னென்ன உடல் ஒரு நபர் கடலுக்கு வராங்கன்னா அவங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் உடலில் இருந்துச்சுன்னா நீங்கள் கடலுக்கு வர்றதை கொஞ்சம் நிப்பாட்டிக்கோங்க, வேறு ஏதாவது கடலில் கரையிருந்து தொழில் பார்க்குற மாதிரி பாருங்கள் அப்படின்னு ஒரு சஜஷன் சொல்லணும்னா என்னென்ன பிரச்சனைகள் இருந்தால் கடலுக்கு வர வேணாம்னு சொல்லிடுவோம்.
3: ஐயா, பெரும்பாலும் வந்து நம்ம பார்த்தோம்னா கடற்தொழிலில் வந்து இப்போ ஒரு இடத்துல வந்து சம்பளத்துக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து ஓனர் வந்து அவனை கடலுக்கு அனுப்பத்தான் நினைப்பான், அவனுக்கு என்ன யாதி இருக்குது என்னன்னு பார்க்க மாட்டான். பெரும்பாலும் இங்கே நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அடிவெட்டு இருந்தால் ரொம்ப அடிவெட்டு புண்ணாக இருந்தால் மட்டும் விட்டுட்டு போவாங்க, அந்த சூழ்நிலை இருக்குது. ரெண்டாவது வந்து சில பேருக்கு ஹை ப்ரெஷரோ லோ ப்ரெஷரு லோ சுகர் இப்படி வந்து சில பேருக்கு வந்து இந்த வாதம் மாதிரி வந்துடும். வாதம் இப்போ ஸ்ட்ரோக்குங்கிறப்பல அது அதெல்லாம் வந்தவுடனே கடலுக்கு போக முடியாது. அப்படி உள்ள சூழ்நிலை காசு கொடுத்துருந்தாலும் கூட்டு போக முடியாத சூழ்நிலையாக ஆயிரும். மற்றபடி வந்து நம்ம யாதியில் நம்ம யாருமே செக் பண்ணி பார்க்குறது கிடையாது, போகிறது கிடையாது. கடலுக்கு போகிறோமா தங்களுக்கு போகிறோமோ வர்றோமா இப்படி தான் இருக்கும். யாருமே பார்த்தா முக்காசி பேர் 30 வயசு மேலே பார்த்தா இப்போ அதிகமாக ப்ரெஷரு சுகர் இருக்குது. ஏன்னா அப்படி பார்த்தோம்னா நம்ம கடலுக்கு யாரும் போக முடியாது. குடும்ப சூழ்நிலை காரணத்தினால எல்லாருமே யாதியாக இருந்தாலும் போகிற சூழ்நிலை தான் இருக்குது.
2: அதை தவிர்த்து நம்மளுக்கு வந்து தெரியும்ல நம்மளுடைய உடலில் வந்து இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னு நினச்சா நம்ம எப்படி பிரச்சனைகள் இருந்தால் நம்ம கடல் தொழிலை தவிர்த்துடலாம்னு நினைக்கிறேன்.
3: சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷர் உள்ளவர்கள் சில பேருக்கு இந்த வெயிலில் விளக்கும் போது மயக்கம் வந்துடும். அதே மாதிரி ஹை ப்ரெஷர் உள்ளவர்களுக்கு சில பேருக்கு மயங்கி விழுந்துவாங்க. அப்படி ஆட்களை பெரும்பாலும் கூட்டு போக மாட்டான், ஏன்னா மயக்கம் வந்துடும். அவங்கள போட்டு நம்ம பார்க்கணும், கடலுக்கு போயிட்டு இடம்புற போயிடுவாங்கிறது மாதிரி ரிட்டனில் ஓடி வரணும்னு சொல்கிறதுனால கூட்டு போகிறது கிடையாது. இது பெரும்பாலும் நம்ம பகுதியில் இருக்குது. அதனால் வந்து மாத்திரை மருந்து எடுத்தாலுமே சில நேரங்களில் அந்த வெயிலில் நிற்க தாங்க முடியாதளவுக்கு மயக்கம் வந்துடும். இதுதான் இப்போ கடற்கரையில் உள்ள சூழ்நிலை நடக்குது. அடிவட்டால் ரொம்ப அடியாக இருந்து புண்ணாக இருந்தால் கூட்டு போக மாட்டாங்க. இதுதான் ஆட்பேசடாக இருந்தாலுமே சில பேர் இது நம்ம அதுக்கு வைத்தியம் பண்ணிக்கிட்டு இப்போ ரொம்ப பேர் வந்து ஆட்பேலியராக உள்ளவங்களுமே சில பேர் வைத்தியம் பண்ணிக்கிட்டே கடலுக்கு போகிற சூழ்நிலை இருக்குது. இப்போ குடும்ப சூழ்நிலை பிள்ளைய வளர்த்து கொடுக்குறக்கு ஆளுநால போகிற சூழ்நிலை இருக்குது. இப்போ ஏன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடற்கரை ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த குடிப்பழக்கம் சீரட்டு பீடி கணேசு இதெல்லாம் வைக்கிறது இருக்குது. ரெண்டாவது தண்ணி அடிக்கிறது 100க்கு வந்து 80% தண்ணி அடிக்கிறாங்க. ஏன்னா இதனாலேயும் இந்த புற்றுநோய் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது என்னுடைய கருத்து.
2: இந்த மாதிரி இப்போ கடலில் நம்ம ரொம்ப நேரம் முழிச்சிருக்கணும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். கண்டிப்பாக நம்ம எல்லோரும் நம்மளோட வேலையும் அப்படி தங்கு கடலுக்கு போகிறாங்கன்னா முழுக்க நைட்டு ஃபுல்லாக முழிச்சே தான் இருக்கணும். காலையில் தான் தூக்கம் வராது, சில பேருக்கு காலையில் தூக்கம் வராது, அவங்க அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக தூங்காமே இருக்கும். அப்போ கருவிலையும் விழுறது இந்த மாதிரி நிறைய இருக்கும். இந்த நைட்டு ஃபுல்லாக முழிச்சே இருக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து போதை பழக்கத்தை தாண்டி புகைப்பிடிக்கிறதை தாண்டி வேறு ஏதாவது வழிலாம் இருக்கா கடல் மேலே? நீங்கள் வேறு ஏதாவது ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக வேறு ஏதாவதுலாம் பண்ணுவீங்களா? ஒரு நீங்கள் வந்து இப்போ குடிக்காமல் தான் இருக்கீங்க, இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க குடிக்காமல்? ஒரு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணுவீங்க?
3: தூங்காமல் இருக்கிற சில பேர் வந்து இனிப்பு மிட்டாய் வாங்கிட்டு போவாங்க, ஒரு சில பேர் பாக்கு வாங்கிட்டு போவாங்க, இது ஒரு சில பேர் கால்ஸு மிட்டாய் வாங்கிட்டு போவாங்க. எதனாலும் மாற்று இது வச்சுருப்பாங்க. தூக்கம் வர்ற நேரம் அந்த மிட்டாயை எடுத்து போட்டுன்ற மாதிரியாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி பாக்கு இப்படி நல்ல வகையான பாக்குகள் போடுவாங்க. அப்படியும் ஒரு சில பேர் இருக்காங்க முழிப்பு காண்டி. ஆமாம், முழிப்பு காண்டி தான் கணேசு போடுறாங்க. சில பேர் சரக்கு அடிச்சுட்டு இருக்கிறாங்க முழிப்பு காண்டி.
2: அப்போ நம்ம முழிச்சிருக்கவங்க வந்து வேறு நிறைய நல்ல நல்ல ஐடியாக்கள்லாம் இருக்குது, ஆனால் நம்ம வந்து அதை பொருட்படுத்துறதில்ல. நிறைய பேருக்கு பிளாக் காஃபி குடிப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
3: டீ போட்டு குடிப்பாங்க, பிளாக்கு டீ போட்டு குடிப்பாங்க, காஃபி போட்டு குடிப்பாங்க. தூக்கிற நேரத்துலேயே காஃபி போட்டு சொல்லுவாங்க, காஃபி போட்டு கொடுப்பாங்க. டிரைவருக்கு மண்டாடியோ டிரைவராக உள்ளவங்களுக்கு பூரா காப்பி போட்டு அடிக்கடி கொடுத்துருக்காங்க. அது இப்போ அஞ்சு கடல்னால் இப்போ நான் மூணு நேரம் வரோம்னா மூணு பாக்கெட்டு மணிக்கு கணக்கு, அஞ்சு நாளைக்கு கணக்கு பண்ணி ஒரு பத்து பாக்கெட்டு பதினஞ்சு பாக்கெட்டு வாங்கிட்டு போவோம்.
2: அதை வந்து அப்படியே ஐஸ்
3: பாக்ஸுக்குள்ளே இருக்கு. அப்பப்போ தேவைக்கு எடுத்துட்டு நம்ம டீ போட்டு போட்டு குடிக்கிறது தான் வழக்கம். அந்த தூக்கு வர நேரம் கூட போட்டு குடியாங்கன்னு சொல்லுவாப்புல அவன் அந்த சமையல் பண்ணுற ஆள் வந்து காப்பியை போட்டு கொடுப்பான். அதில் கொடுத்தோடனே ஒரு ரெண்டு மணி நேரம் முழிப்பு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் தான் தூக்கிற மறுபடியும் ஒரு காப்பி போட்டு கொடுக்குறது. இப்படி இருக்குது இந்த முழிப்புக்காண்டி பயன்படுத்துகிறது.
2: அப்போ நம்ம அதையும் தவிர்த்து நிறைய நல்ல விஷயங்களையும் பண்ணலாம் அப்படின்றது உங்கள் நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு புரிஞ்சுது. ரொம்ப அருமையாகவே நிறைய கருத்துக்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி அவங்க.
3: ரொம்ப நன்றி. நன்றி.
2: பாடல்களுக்கு அப்புறமா பேசலாம். இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: என்னாச்சு உனக்கு? இங்க பாரு.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாறப்போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா எதுவும் சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இதை பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துலதான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினவங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்கத் தூண்டும் கடலோசை FM 90.4
1: சமுத்திரம் பழக சமுத்திரம் பழக அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள் கடல் ஓசை FM 90.4.
2: வணக்கம் ஐயா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
3: வணக்கம், என் பேர் பெஞ்சிலாசு காமராஜர்.
2: நம்மளுக்கு உடல்நிலை அப்படின்றது இப்போ எந்த வேலை செஞ்சாலுமே, கரையிலேருந்து வேலை செஞ்சாலும் சரி, இல்லை கடலுக்கு போய் வேலை செஞ்சாலும் சரி, குறிப்பாக கடலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதிக பழுக்களை நம்ம தூக்க வேண்டியிருக்கோம். அப்படி இருந்தால் எந்தெந்த பிரச்சனைகள்லாம் இருந்தால் நீங்கள் கடலுக்கு வர வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம்.
3: உடல் ஆரோக்கியமாக இருந்தால் போக முடியும் கடலுக்கு. இன்னொரு காரணம் என்னென்னா, திடீர்னு ஒரு நல்ல கிடகாத்திரமாக உள்ள ஆள்கள்னால் ஒரு காய்ச்சலே வந்தாலும் மாத்திரை எல்லாமே இருக்குங்க, கொஞ்சம் மாத்திரை மருந்து வாங்கி வச்சுருப்பாங்க. வல்லங்களில் வல்லமாக போட்டோ வாங்கி வச்சுருப்பாங்க, ஒரு ஆத்திர வருஷத்துக்கு போடுற மாதிரியே. ஒரு இழப்பு அதிகமாக உள்ள ஆளுக்க வந்து திடீர்னு மாத்திரையை போட்டுட்டு சமாளிக்கிற ஆளுகளும் இருக்குது, கடலுக்கு போக முடியாத சூழ்நிலையில் உள்ள ஆளுகளும் இருக்குது. அதே மாதிரி உடம்பு வந்து ஆரோக்கியமாக இல்லைன்னாவே கடலுக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான், எந்த வேலையும் செயல்படுத்த முடியாது. அதனால் வந்து உடம்பு நல்லா இருக்கணும், இல்லைன்னா அது கண்டிப்பாக கடலுக்கு போக முடியாத மாதிரி அதிகபட்சமாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரொம்ப ஓவராக இப்போ ஒரு காய்ச்சலோ முன்னாடியோ இழப்போ ஒரு சுகர் கம்ப்ளைண்ட்டோ இப்போ இருக்கிற ஆளுக்கு வந்து சரியில்லைனா கடல்லேருந்து கரையை தான் வரணும், கடலில் கடக்க முடியாது. தண்டைக்கெல்லாம் ஒரு ஆள் திடீர்னு முதுகுவலிக்குன்னு சொன்னாப்பிலையா, வெள்ளத்தை கரையை விட்டாங்க, கடலுக்கு புறப்பட்டு போனவெல்லாம் ஒரு காலையில் ஒரு 8-9 மணிக்கு போனவெல்லாம் சாயங்காலம் ஒரு 3 மணிக்கெலாம் கரையை வந்துருச்சு. உடல்நிலை சரியில்லைனா கரையை தான் கொண்டு போடணும், அப்படிலாம் கடல்லாம் கடந்து பார்க்க முடியாது. இப்போ கால் ஊனமுற்றவர்கள் வந்து வர முடியாது, நல்லா இருக்கிறவங்க எல்லாருமே கடலுக்கு போகத்தான் செய்வாங்க. ஒரு குறிப்பிட்ட காலங்கள் ஆகிட்டுனா கொஞ்சம் வயசு உள்ள ஆளுக்கு கடலுக்கு போகாது.
2: எத்தனை வயசுல இருந்து நம்ம கடலுக்கு வர வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம்?
3: 50-55 வயசு மிஞ்சினா 60-60 வயசுக்கெல்லாம் ரொம்ப போக முடியாது, இப்போ உள்ள ஆளுக்கெல்லாம் போக முடியாது. 50-55 வயசு கணக்கு அங்கிட்டு வந்து என்னத்தரா போட்டு கடலுக்கு போகாம அப்படின்னு அந்த இன்ட்ரெஸ்ட்டு இழந்துடுற மாதிரி நான்லாம் நல்லா போவேன், எப்பவுமே நல்லா தான் போவேன். நல்ல உடம்பு எல்லாம் எப்பவுமே நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். திடீர்னு உடல்நிலை சரியில்லைன்னா அந்த ஒரு காய்ச்சல் கிச்சல் வந்துச்சுன்னா கூட மாத்திரை வாங்கி போட்டு சமாளித்து கடலில் தொழில் பண்ணிட்டு வந்துடுவேன். அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாதுல்ல, நம்ம உடல் இப்போ பதார்த்த அளவுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலங்களில் ரிட்டையர் ஆகிடணும். கடல் தொழில் அப்படி தான் கஷ்டமான தொழில் இல்லை, காட்டு கடலில் போகிறது ரொம்ப ஒரு கஷ்டமான தொழில், வேலை பார்க்கணும். 55 வயசு மிஞ்சினா 60 வயசு வரை போகும், அதுக்குற அது போக முடியாது.
2: நம்மளோட பகுதியில் இப்போ சமீப காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கேன்சரு, அதுக்கப்புறமா வந்து இந்த ஹார்ட் ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வருது. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க?
3: அது வந்து போதைப்பொருள் குடிக்கிறது, பீடி சேர்த்து குடிக்கிறது, அந்த கார்ட் ப்ராப்ளம் வர்றது, அது வந்து ஊற்றில் ஒருத்தவங்க தான் அது அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வரும், எல்லாத்துக்கும் அப்படி வராது, கார்ட் ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் வராது. அது வந்து உணவு வகை சரியில்லாத அளவுக்கு தான் அது. முதலாம் வந்து நாங்கள்லாம் சின்ன ஆளுக்காக இருக்குது, அப்போ உள்ள ஆளுக்கெல்லாம் ரொம்ப திரகாத்திரமாக இருப்பாங்க, அப்போ இந்த ஏதியெல்லாம் தெரியாது. அப்போ வந்து மருத்துவர்களை வந்து மருத்துவம் பண்ணுறது கொஞ்சம் குறைவு தான், எப்படின்னா வீட்டிலே வச்சு எல்லாமே பண்ணிக்கிறாங்க, சிம்பிளாக துணி நம்ம உடம்பு தான் நல்லா இருக்குன்னு சொல்லி இருப்பாங்க. இப்போ உள்ள காலங்களில் வந்து உணவு முறையும் சரியில்லை, இந்த மற்ற இப்போதைய பழக்கங்களும் இருக்கிறனால வந்து தான் அந்த கேன்சரு வர்றது, குடிக்காதவங்களுக்கு கூட வருது. அப்போ அதை நம்ம என்ன சொல்கிறோம், போதை பழக்கம் சொல்ல முடியாதுல்ல.
2: இப்போ வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் கடல் தொழிலில் பார்த்தோம் அப்படின்னா தங்கு கடலாக போகிறாங்க அப்படின்னாலும் சரி, விசைப்பழகாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து இரவு நேர முழிப்பு அப்படின்றது நமக்கு ரொம்ப தேவையான ஒன்று. இப்போ இரவு நேரத்தில் நம்ம வந்து ரெஃப்ரெஷிங்காக இருக்கணும், கடலில் வந்து முழிச்சே இருக்கணும் அப்படின்னா இந்த புகைப்பழக்கம் போதைப் பொருட்களை தவிர்த்து நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம்?
3: எல்லா பேரும் வந்து பீடி சிகரெட்டு அனுபவிக்கிறவங்களாக இருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு கடலுக்கு ஒரு 5 ஏர் போகிறாங்கன்னா ஒரு 2 ஏர் குடிப்பான், இல்லை 3 ஏர் குடிப்பான். ஏன்னா நைட்டு முழிப்பு வேணாலும் அது அந்த பழக்கம் தான், அந்த கடல் தொழிலுக்கு முழிப்பு நல்லா குடிக்கிறது. நம்ம சும்மாவெல்லாம் அந்த கடலில் நைட்டில் இப்போ ஒரு 7 மணிக்கு வேலை வாங்கினோம்னா இப்போ 7 மணிக்கு வாங்குற முதலாம் விடிய விடிய தூங்கும், வலையை விட்டு போட்டு தூங்கும். அப்போ வந்து லாஞ்சி வர்ற காலம், 6 நாள் முடி வரைக்கும் லாஞ்சி வரும், தீப்பொடியை அடிச்சு போடுவோம் அந்த லாஞ்சியில் தெரிகிற மாதிரியா. அப்போ வந்து நைட் முழிப்பாக இருக்கும், வாங்கிட்டு வெளியே கரை வந்து பிடிப்பாங்க. அந்த மார்கழி மாதம் முடிஞ்ச பிறகு தங்கு கடல் போகும், முத 5 நாள் 6 நாள் தொழில் பண்ணுவோம். தெரியுதா? அப்போதான் தங்களுக்கு போகும், மற்ற நேரங்களில் வந்து உடங்கள் தான் போகும். அந்த அந்த தங்களுக்கு போகிற நேரங்களும் நல்லா தூங்கணும். வலையை விட்டுட்டு தூங்கிட்டு ஒரு 3 மணி, 4 மணி, 5 மணி இப்படி போல வலை வாங்குறது. இப்போ வந்து அப்படி இல்லை, 12 மணிக்கு 8 மணிக்கெலாம் வலையை பிடிப்பாங்க. 8 மணிக்கு வலை பிடிச்சா ஒரு 1 மணி, 2 மணிக்கு வந்து வலை வாங்கி முடியும். வாங்கணுன்னா தூங்குவாங்க. கொஞ்சம் நேரம் மட்டும் ஓய்வு எடுக்கதானே செய்வோம், நம்ம தூங்காமல் இருக்க மாட்டாங்கல்ல. ஒரு பிஸ்கட்டு சாப்பிடுவாங்க, டீ போட்டு கொடுப்பானுங்க, சாப்பிட்டு அவங்க ரெஸ்ட் எடுத்துடுவாங்க. குடிக்கிறவன் வந்து பீடி சிகரெட்டு குடிக்கிறவன் அவனை எதையும் மாற்ற முடியாது. அவன் குடிச்சிட்டு பீடியை குடித்தா ஒரு பீடியை குடிச்சிட்டு படுத்துருவான், தூங்கிடுவான். போதை பழக்கம் பண்ணாத அளவு வந்து பிஸ்கட்டை சாப்பிட்டுட்டு காப்பி கிப்பி அவனும் குடிப்பான். பீடியை குடிக்கிறவனும் டீ போட்டு சாப்பிடுவாங்க. குடிக்காதவங்க வந்து ஒரு ஏதாவது ஒரு பிஸ்கட்டு காப்பி கிப்பி சாப்பிட்டு படுத்துருவாங்க.
2: ரொம்ப நன்றி அவங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
3: நன்றி.
2: பாடல்களை தொடர்ந்தும் பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக நான் திபோன்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 16 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 26 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். மனித வாழ்க்கைக்கு அடிப்படை உரிமைகள் அல்லது தேவைகள் அப்படின்னு ஒரு மூணு விஷயங்களை சொல்லுவாங்கங்க. உணவு, உடை, உறைவிடம், அதாவது வீடு. அன்னைக்கு இது எல்லாமே வந்து ஒரு வேல்யூ இல்லாத பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம். காரணம், உணவு அப்படின்றது பண்டமாற்று முறையில் நம்மளுக்கு கிடைச்சிரும், உடையும் அதே போல தான். அதே மாதிரி வீடு அப்படின்றது ரொம்ப பெரிய வீடுலாம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்காது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான குடிசைகள் தான் இருக்கும். அந்த இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வசதி படைத்தவங்க அப்படின்னா அவங்க வந்து ஓட்டு வீடு தான் கட்டுவாங்க. இந்த மாதிரி எல்லாமே வந்து அந்த நேரங்களில் ஒரு மதிப்பு அதிகம் இல்லாத பொருட்களாக தான் கருதப்பட்டுச்சு. ஆனால் இன்னைக்கு பாருங்கள், எல்லாமே ரொம்ப விலை உயர்ந்ததாக இருக்குது. குறிப்பாக உடை அப்படின்னு நம்ம எடுக்க போயிட்டோன்னா ஒரே தடவை நம்ம கடைக்குள்ளே போயிட்டு நுழையும் பொழுதே 5000 ரூபா, 10000 ரூபா அப்படின்னு நம்மளுக்கு தேவைப்படுது. அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு எல்லாமே விலை மதிப்பு மிக்க பொருட்களாக மாறிடுச்சு. இது எல்லாத்தையும் நம்ம எப்படி வாங்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணம், இந்த பணம் இருந்தால் தான் நம்மளால் வாங்க முடியும். ஆனால் பணம் எப்படி கிடைக்கும்? வேலை, ஏதாவது ஒரு உழைப்பு நம்மளுக்குன்னு இருக்கணும். அப்போ எது அடிப்படை தேவைகளில் முதல்ல சேர்க்கப்பட்டிருக்கணும்னு சொல்லுங்கள்? வேலை தான். அப்போ உணவு, உடை, உறைவிடம், இதை தவிர்த்து வேலையும் கல்வியும் கண்டிப்பாக வந்து அடிப்படை தேவைகள் தான். அதை ஆல்ரெடி சேர்த்துட்டாங்க கல்வியை, ஆனால் வேலை இன்னும் வந்து சேர்க்கப்படலை அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதனால் வந்து வேலையும் கூட ஒரு அடிப்படை உரிமை தேவை அப்படின்னு சொல்லலாம். அது ஆண்களுக்காக இருந்தாலும் சரி, பெண்களுக்காக இருந்தாலும் சரி. உள்ளம் பெரும் கோவில் ஊன் உடம்பு ஆலயம் அப்படின்னு ஒரு பாடல் வரும். இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய உடல் இருக்குதுல்ல, அது ஒரு ஆலயம் மாதிரியாம். இந்த ஆலயத்துக்குள்ள கடவுளே வந்து தங்கியிருப்பாராம். அந்த மாதிரி கடவுளே வந்து தங்கியிருக்கக்கூடிய ஒரு கோவில் ஆரோக்கியமாக இருந்தால் தானே நம்மளுக்கும் நல்லது, அவருக்கும் நல்லது, அதே நேரத்தில் நம்மளால் உழைக்க முடியும். சரி, என்னென்ன பிரச்சனைகள் இருந்தால் நம்ம கடலுக்கு போகக்கூடாது, கடலுக்கு போக வேண்டாம், கரையிலிருந்தே வேலை பார்க்கலாம் அப்படின்றத இன்னைக்கு நிகழ்ச்சி மூலமாக நான் சொல்ல போகிறேன். பாடல்களுக்கு அப்புறமா தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கார் வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான கார்ஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மனுஷங்க நம்ம எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்த உடனே கொஞ்ச நேரம் உட்கார பழக்கம் உண்டு. காரணம் கால்வழி தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு இப்படின்னா ஒரு பறவையால முழு கடலையும் எங்கேயுமே உட்காராமலும் நிக்காமலும் கடக்க முடியும். அது என்ன பறவை, எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த பறவை கப்பர் பறவை. அதாவது நிறைய இடங்கள்ல இத போர் பறவை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது நீளமான சிறகுகள், வால்கள், அலகுகள் இதெல்லாத்தையுமே வச்சிருக்கும். இதனால உணவு, தண்ணி, ஓய்வு கூட இல்லாம தொடர்ந்து 400 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்க முடியும். இதோட ஆயுட்காலம்னு பார்த்தோம்னா 25-34 வருஷம். இது அதிகமா இந்திய பெருங்கடல் அப்புறம் புளோரிடாலதான் காணப்படும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். உடல்ல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா கடலுக்கு போக வேண்டாம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கான நிகழ்ச்சியில நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா முதல்ல உடல் ரீதியா பிரச்சனை அப்படின்றத தாண்டி மன ரீதியா நீங்க ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்கீங்க, டிஸ்டர்ப்டா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அந்த நேரத்துல கடலுக்கு போகக்கூடாது. காரணம் உடல் வியாதிகளை விடவும் ரொம்ப மோசமானது மனப்பிரச்சனைகள் அப்படின்னு சொல்றாங்க. குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ இல்ல மன ரீதியா நீங்க ஏதோ விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்கீங்க, குழப்பத்துல இருக்கீங்க, சோகமாவே இருக்கணும்னு தோணுது அப்படின்னா நீங்க கண்டிப்பா கடலுக்கு, அந்த ஒரு கடலோ ரெண்டு கடலோ நீங்க வந்து கடலுக்கு போக வேணாம். இல்லை ஒரு வாரம் கூட நீங்கள் வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியானதுக்கு அப்புறமா, மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறமா, குடும்பத்தில் பிரச்சனைகள் சரியானதுக்கு அப்புறமா நீங்கள் போங்க. ஏன்னா உடல் பிரச்சனைகளுக்கு மனப்பிரச்சனைகள் தான் முதல்ல காரணமாகவே அமையுது. அதனால மன ரீதியாக பிரச்சனைகள் எதுவும் வீட்லேயும் வராமல் இருக்கணும். அதே நேரத்தில் உங்களுக்குள்ள நீங்களும் எதையும் யோசிக்காமல் இருக்கணும். அந்த மாதிரியான நேரத்தில் மட்டும் கடலுக்கு போங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய்ச்சல் இருந்துச்சு அப்படின்னா பெரும்பாலும் நம்ம வந்து காய்ச்சல் சரியாகிறதுக்கு முன்னாடியே ஊசி போட்டுட்டோ இல்லை மாத்திரை போட்டுட்டோ வந்து என்ன பண்ணுறோன்னா கடலுக்கு போயிடுறோம். அந்த மாதிரி இருக்கிறத தவிர்த்து உங்களுக்கு வாந்தி அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கடலுக்கு போக வேண்டாம். அந்த மாதிரி கடலுக்கு போகும்பொழுது நீங்கள் கடலில் ஏற்கனவே நம்ம வந்து முதல் அனுபவம் இருக்கும் எல்லாருக்குமே, வாந்தி வந்து எடுத்திருப்போம். அந்த மாதிரி நேரத்தில் வாமிட் வந்து நிற்காது, உங்களுக்கு காய்ச்சல் அதிகமாகும், உடல் பிரச்சனைகள் இன்னும் ஜாஸ்தியாக தான் ஆகும். அதனால வாந்தி அதிகமாக இருக்கிற நேரத்தில், வாந்தியோடு உங்களுக்கு காய்ச்சல் இருக்குது இல்லை சளி தொல்லை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கடலுக்கு போகிறத அந்த ஒரு ரெண்டு கடல் மட்டும் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சிலருக்கு நீண்ட நாள் பிரச்சனைகள் அப்படின்னு இருக்கும். அப்படி என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லோ சுகர் இருக்கும், லோ பிபி அதாவது குறைந்த இரத்த அழுத்தமும் குறைந்த சர்க்கரை அளவும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து கடலுக்கு போகவே வேண்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்குறீங்கன்னா இந்த ரெண்டு பிரச்சனையும் மிகப்பெரிய உடல் உபாதை அப்படின்னு சொல்லலாம். காரணம் நீங்கள் வந்து லோ சுகரோ லோ பிபியோ இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு எப்போ என்ன நடக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. உதாரணத்துக்கு லோ பிபின்னு எடுத்துக்கோங்களேன், அவங்களுக்கு வெயில் அதிகமாக இருக்கிற நேரத்தில் அவங்களால வந்து மயக்கம் போட்டுருவாங்க, திடீர்னு கீழே விழுந்துருவாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகளை இந்த குறைந்த இரத்த அழுத்தம் கொண்டவங்களுக்கு இருக்கும். குறைந்த சர்க்கரை அளவு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கும் இதே பிரச்சனைகள் இருக்கும். குறிப்பாக உங்களுக்கு வெயில் அதிகமாக இருக்கிற நேரத்தில் ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால இந்த ரெண்டு நீண்ட நாள் பிரச்சனைகள் இருக்கிறவங்க கடலுக்கு போகிறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. பாடல்களுக்கு அப்புறமாவும் தொடர்ந்து பேசலாம். இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலின் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். கடலுக்கு வேறு என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருந்தால் போகக்கூடாது அப்படின்றது தான் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக உங்களுக்கு ஆஸ்துமா பிரச்சனை இருக்குது, அதுவும் நீண்ட நாளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து போக வேணாம். ஆஸ்துமா பிரச்சனை எப்படி கண்டுபிடிக்கிறது தொடக்கத்திலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருமல், மூச்சுத்திணறல், மார்புகளில் இறுக்கமாக இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனை. இது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இந்த ஆஸ்துமா பிரச்சனை எப்போ அதிகமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசுபட்ட காற்றை நீங்கள் சுவாசிக்கும் பொழுது அதிகமாக உங்களுக்கு ஆஸ்துமா தொல்லை வந்து அதிகமாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, மகரந்த சேர்க்கை நடக்கும் பொழுது அந்த மகரந்த துகள் உங்களுடைய நாசிகளுக்கு போகிறது, ஏதாவது ட்ராவல் பண்ணும்போது அந்த பஸ்ஸில் இருந்தோ இல்லை பைக்கில் இருந்தோ வரக்கூடிய புகை, அது எல்லாமே உங்களுக்கு வந்து அதிகமான ஆஸ்துமா பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே புரியும், இப்போ நம்ம எல்லாருமே புரிஞ்சிருப்போம்னு நினைக்கிறோம், எவ்வளோ தூரத்துக்கு காற்று அப்படின்றது நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப அவசியமானது, குறிப்பாக சுத்தமான காற்று எவ்வளோ அவசியமானது அப்படின்றது இந்த ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்க கிட்ட கேட்டால் தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஒரு வயசுக்கு அப்புறமா நம்மளுக்கு கவர்மெண்ட்டில் வந்து ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லையா, அதே போல் வந்து கடல் தொழிலில் ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கடல் தொழிலுக்கு போகாதீங்க, அது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா இதய கோளாறுகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் கடலுக்கு பெரும்பாலும் நம்மளுடைய பகுதிகளில் போக மாட்டாங்க. அந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தவிர்த்துட்டு வேறு ஏதாவது கரையில் இருந்தே வேலை பார்க்குற மாதிரியான ஒரு வேலைகளை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் இருதய கோளாறுகள் இருக்கிறவங்க அதிகமாக கடலுக்கு போகக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட மீன்பிடி தொழில் பெரும்பாலும் அதிக கணங்களை தூக்கக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கும். டீசல் கேன்லேருந்து ஐஸ் கட்டிகள்லேருந்து நம்மளுடைய மடிக்கயிறுகள்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப வெயிட்டான பொருட்கள், அதை தூக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்றது தெரியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க உங்களுடைய உடலை கவனத்தில் எடுத்து நீங்கள் வந்து கடல் தொழிலுக்கு போகிறத கொஞ்சம் தவிர்த்து கரையிலேருந்து ஏதாவது நல்ல வேலைகளாக பார்த்து உங்களுடைய உழைப்பை வந்து மேம்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்காகவே பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: அருமையான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழக நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். இயற்கை எவ்வளவு அழகானது தெரியுமா? நம்மளுடைய இவ்வுலகத்துல மனிதர்கள் இதுவரைக்கும் ஆராய்ஞ்சு பார்த்துருக்கிறது கடலை பத்தி மட்டுமே வெறும் 5% தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த 5%-க்கும் அதிகமா செவ்வாய் கிரகத்தை பத்தி மனிதர்களுக்கு தெரியுமாங்க. அதே போல இயற்கை அப்படின்றதுல பல அம்சங்கள் நம்மளால மாற்ற முடியாது. அப்படி ஒண்ணுதான் பறவைகள். பறவைகள் நம்மளுடைய பூமிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான உயிரினங்கள்ல ஒண்ணு. குறிப்பா நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், டோலோ பறவைகளா இருக்கட்டும், நம்மளுடைய கடல் பறவைகளா இருக்கட்டும், இது எல்லாமே. அதே போல பாத்தீங்கன்னா நம்மளுடைய நிகழ்ச்சியோட தொடக்கத்திலேயே நான் வந்து ஒரு பறவையை பத்தி சொல்ல போறேன் அப்படின்றத சொன்னேன் இல்லையா. அந்த பறவை என்ன பறவை அப்படின்னு கேட்டிங்கன்னா முகமூடி பூபி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பறவைகள் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலையே கொஞ்சம் பெரிய கடல் பறவைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு அரிய வகை கடல் பறவைன்னு கூட. அதே போல் இது எங்கே அதிகமாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத தீவுகள்லையோ உயர்ந்த இடங்கள்லையோ வாழக்கூடியது தான் இதோடைய பண்பு. குறிப்பாக நம்மளுடைய கேரளா இருக்குதுல்ல, கேரளாலே பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கே ஒரு 2-3 தடவை வரைக்கும் தான் இந்த பறவைகள் வந்து அங்கே இருக்கிற கரையோர பகுதிகளில் வந்து காணப்பட்டிருக்கு. அதுக்கு ஏதாவது ஒரு அடிபட்டிருந்தாலோ, இல்லை திசை மாறி போகுது, இல்லைன்னா குட்டி குட்டி பறவைகளாக இருக்குது, அப்படின்னா தான் இந்த பறவைகள் பெரும்பாலும் கரைப்பகுதிகளுக்கு வருமா, அதுவும் மக்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு தப்பி தவறி தான் வருமா. அந்த மாதிரி வர்ற பறவைகளை கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட வனத்துறைக்கிட்டேயோ, இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியலனா கண்டிப்பாக நம்மளோட கடலூர் சேஃபம் 90.4 கால் பண்ணிடுங்க. 709-4439-9999 அப்படின்ற எங்களுக்கு கால் பண்ணியோ இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பறவை கிடச்சிருக்கு, இதை நாங்கள் என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 சார்பாக வனத்துறைக்கு தகவல் கொடுத்து அந்த பறவைகளை நம்ம ரெஸ்கியூ பண்ணி அதோடைய சுதந்திரமாக அது வாழக்கூடிய இடத்துலேயே கொண்டு போய் விட்டுடலாம். கண்டிப்பாக பறவைகள் இந்த உலகத்துக்கு தேவையான ஒரு விஷயம், அதனால அதை பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. இந்த தகவலை நம்மளுக்கு கொடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேயர் ரசித்தண்ணா. ரசித்தண்ணா அடிக்கடி எஃப்எம் கேட்டுட்டு நம்மளுடைய நிகழ்ச்சிகளில் ஒரு நேயராக பங்கேற்கிறத நானும் நிறைய தடவை பார்த்துருக்கேன். அதனால வாழ்த்துக்கள் ரசித்தண்ணா, உங்களுடைய பணியை வந்து மென்மேலும் செய்யுங்க. கண்டிப்பாக இதை மாதிரி பறவைகள் ஏதாவது வருது அப்படின்னா நம்மளுடைய எஃப்எம்க்கு தகவல் கொடுங்க, இல்லைனா வனத்துறைக்கு தகவல் கொடுங்க, நம்ம வந்து கண்டிப்பாக அதை ரெஸ்கியூ பண்ணி அவங்களோட சொந்த பூமி அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த சமுத்திரம் பழக நிகழ்ச்சியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். இதே போல அருமையான கருத்துக்களோட உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் திபோன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: வடகிழக்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: அலை பாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: என்ன நேர்களே, எல்லாரும் சாப்பிட்டாச்சா? சாப்பிடாம இருந்தீங்கன்னா சீக்கிரமா போய் சாப்பிடுங்க. உங்க மேல இவ்வளவு அக்கறையோட சொல்றது நான் சுல்தானா. 9-10 மணி வரைக்கும் அடுத்து நம்ம கேட்க இருக்கிற கதை பேரு ஆர்னிகா நாசர் எழுதின 3வது இன்னிங்ஸ். கதை கேட்கறதுக்காக அன்பான உள்ளங்கள் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி. மலையோட உச்சியில அந்த பிரம்மாண்டமான கோட்டை அமைஞ்சிருந்துச்சு. ரொம்ப ஆழத்துல ஆர்ப்பரிக்கிற கடல் சூரிய வெளிச்சத்துல தக தகன்னு மின்னிட்டு இருந்துச்சு. கத்தியோட கவச ஆட போட்டிருந்த அந்த வெல்வெட் பேரழகி ரொம்ப வேகமா ஆக்ரோஷமா இருந்தா. தன்னோட கோட்டைக்கு வர்ற யாரா இருந்தாலும் அவங்க யாரையும் அவ உயிரோட விட்டதில்ல. வேட்டையாடுற அந்த பேரழகி கிட்ட இருந்து தப்பிச்சு கோட்டைக்குள்ள எப்படியோ குகநாதன் போயிட்டாரு. வேற வழியே இல்லாம அந்த கோட்டைக்குள்ள போயிட்டு எப்படி வர்றதுன்னு தெரியாம குகநாதன் தவிச்சு போயிட்டாரு. அந்த கோட்டையோட ஒவ்வொரு அறைக்குள்ளயும் புகுந்து புகுந்து ஓடினாரு. ஆனாலும் அந்த பேரழகி பூதம் அவரை விடவே இல்லை. அதுலயும் அது ஒரு வெல்வெட் பேரழகி பூதம். கோட்டைக்குள்ள குகநாதன் புகுந்து புகுந்து ஓட அந்த பேரழகி பூதமும் அவரை துரத்திக்கிட்டே வந்துச்சு. பேரழகிக்கும் அவருக்கும் கண்ணாமூச்சி விளையாட்டு தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. தூரத்துல வேகமா அவரு ஓடிக்கிட்டே இருந்தார். ஓடுறாரு ஓடுறாரு ஓடுறாரு ஓடிக்கிட்டே இருக்கார். எப்படியோ சந்து பந்துல எல்லாம் தப்பிச்சு ஓடி போய் மலையோட உச்சிக்கு வந்து நின்னுட்டாரு. கீழே விழுந்தா கடல், மேல நின்னா பூதம். யாருக்கிட்ட மாட்டி என்ன ஆக போகுது? எப்படியும் சாகுறதுன்னு முடிவாயாச்சு. கீழே விழுந்தா என்ன, பூதத்துக்கிட்ட மாட்டி செத்தா என்ன, எது நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு குகநாதன் பயந்து போய் மூச்சரைக்க நிக்கும் போது அந்த பேரழகி பூதப்பை வந்து கத்தி எடுத்து அவரோட நெஞ்சிலையே சதக்குன்னு குத்திருச்சு. கத்தி நெஞ்ச தொலைச்சதும் குகநாதன் கடலுக்குள்ள குதிச்சிட்டார். பாறையில அடிபட்டு அவரோட உடல் செதறி போச்சு. அது குகநாதனுக்கு வந்த ஆழமான கனவு, அதுவும் பயங்கரமான கனவு. படக்குன்னு அவர் படுக்கை விட்டு எந்திரிச்சு மூச்சரைக்க பார்த்தா 1:00. சின்ன அலறலோட அவர் கனவுல இருந்து எந்திரிச்சிட்டார். குகநாதனுக்கு வயசு 70, 165 சென்டிமீட்டர் உயரம் இருப்பார். மாநிறம் சவரம் செய்யப்பட்ட மேலுதட்டிலையும் ரெண்டு கண்ணங்கள்லயும் கிழட்டுத்தனம் அழகா பாஞ்சிருக்கும். வயசான காலத்திலயும் அவரோட வேலைகளை ஒண்ணு விடாம பாக்குற ஒரு நல்ல மனுஷன். தூங்கும் போது எப்பவும் அவரு கண்ணில போட்டிருக்கிற கண்ணாடிய கலட்டி வச்சுட்டு தான் தூங்குவார். பயங்கரமான கனவு தனக்கு வரும்போது திடுதுப்புன்னு எந்திரிச்சு உட்கார்ந்து இருக்கிற தன்னோட வீட்டுக்காரர் பார்த்து அவங்க மனைவி, என்னங்க என்னாச்சு, எப்படி பதட்டமா இருக்கீங்க, எதுவும் கெட்ட கனவு கண்டீங்களா? ஆமா, ரொம்ப பயங்கரமான கனவு. என்ன ஒரு பூதம் துரத்திட்டு வந்துச்சு. நானும் ஓடுறேன் ஓடுறேன், அந்த கோட்டையை சுத்தி ஓடிக்கிட்டே இருக்கேன். நல்லா வெல்வெட்ல ஒரு கவசத்தை போட்டுக்கிட்டு ஒரு பேரழகி பூதம் என்ன துரத்திக்கிட்டே வந்துச்சு. அப்புறம் என்னங்க ஆச்சு? அதை ஏன் பெரியா கேக்குற? நானும் பூதத்துக்கு பயந்துகிட்டு ஓடணும்னா ஓடுறேன் ஓடுறேன் ஓடிக்கிட்டே இருக்கேன், மூச்சரைக்க ஓடுறேன். அப்புறம் கீழே பார்த்தா கடல், மேல இருந்து பூதம் நிக்குது. கடைசியில தப்பிக்க முடியாம அந்த அழகான பேரழகி பூதம் என்ன கத்தி எடுத்து குத்திருச்சு. எங்க குத்துச்சு தெரியுமா? அப்படியே இதயத்துக்கு பக்கத்துல, அப்படியே நெஞ்செலும்ப தொலைச்சுக்கிட்டு குத்திருச்சு. நான் வேதனையில கத்திக்கிட்டு கடல்ல அப்படியே விழுந்துட்டேன். அப்புறம் அப்படியே முழிச்சு பார்த்தா கனவு. என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நிஜமாவே என்ன அந்த பூதம் துரத்தி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் சொல்லு? வயசான காலத்துல நான் எங்கிட்ட ஓடுறது, என்ன பண்றது அப்படின்னு குழந்தைத்தனமா தன்னோட மனைவிய பார்த்து குகநாதன் பேசும்போது ராத்திரி விளக்கு வெளிச்சத்துல அவர் மனைவியோட முகம் பளபளப்பா தெரிஞ்சிச்சு. ஆனா அத கூட குகநாதன் காமெடியா பேசினார். பாரு, ராத்திரி வெளிச்சத்துல உன் முகம் கூட எனக்கு பேயாட்டம் தெரியுது.

நான் ஏதாச்சும் சொல்றேன்னா அமைதியா இல்ல? சொல்லுவீங்க சொல்லுவீங்க. வயசான காலத்திலயும் உங்களுக்கு இந்த குறும்புத்தனம் குறையாம இருக்கு பாருங்க. என்ன கேலி பண்ணாம உங்களுக்கு தூக்கமே வராதே, என்ன பார்த்தா பேய் மாதிரியா இருக்கு. சரி விடு பிரியா, உன்னை விட்டா எனக்கு வேற யார் இருக்கா சொல்லு. நானே கெட்ட கனவு கண்டுட்டேன்னு சொல்லி பயந்து போய் உட்கார்ந்துருக்கேன். இப்போ ஒன்று பார்த்து நீ கிட்ட அப்படி பேசலாமா? எனக்கு ஒரு சொம்பு தண்ணி கொண்டு வந்து கூட. உட்காருங்க உட்காருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முக பிரியா கிச்சனுக்கு போனாங்க. வயசான தம்பதிகளா இருந்தாலும் அவங்க ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறதுல காட்டுற அன்பு அளவில்லாம இருந்துச்சு. மூன்றாவது இன்னிங்ஸ் அப்படின்ற கதையை கேட்டுட்டு இருக்கிறோம். பாடல்களை தொடர்ந்து இணைச்சிருங்க.

0: சம்மர்னா ஹாட் கூல் ரூஃப் டைல் வாங்கி அதை சமாளிக்க அனுஜ் ஸ்டைல்ஸ் மால் தான் சரியான ஸ்பாட். அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்.
1: மே மாசத்தை மார்வலஸா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஹாட்டான ஆஃபர்ஸ். உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன்ரோட் ஃபண்டிங்னு பல எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ். ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு டொயோட்டாவின் ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
2: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
2: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
4: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க அலை பாயுதே நிகழ்ச்சியில. நேர்கள் கூட கதை சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. இந்தாங்க தண்ணி குடிங்க. ரொம்ப தேங்க்ஸ் பிரியா, நான் கேட்ட உடனே எனக்காக எந்திரிச்சு போய் தண்ணி எல்லாம் கொடுக்கறிய. நீ இழுத்து போத்திட்டு தூங்குவேன்னு நினைச்சேன், ஆனா நீ அப்படி பண்ணாம எனக்காக பண்றிய. உன் நல்ல மனசே மனசுதாமா. என்னங்க உங்களுக்கு உதவி பண்ணாம நான் யாருக்கு பண்ண போறேன்? நாளைக்கு எனக்கே ஒண்ணுனா நீங்க என்ன பாத்துக்க மாட்டீங்களா? அது எப்படி சண்முக பிரியா, உன்னை நான் விடுவேன். நீ என்னோட கண்ணு மாதிரி, உன்னை நான் கண் இமை போல பாதுகாப்பேன். என் மனைவிய நான் பாத்துக்காம யார் பாத்துக்க போறா? கனவு வந்துச்சுன்னு சொன்னே, அந்த பூதம் என்ன துரத்திட்டு வந்துச்சா? நான் ஓடி போகும்போது அப்ப கூட நினைக்கிறேன், நீ தனியா இருந்தா என்ன பண்ணுவேன்னு. நான் உன்னை விட்டுட்டு போயிட்டேன்னா அப்ப நீ என்ன பண்ணுவ? என்னங்க இதெல்லாம் ஒரு கேள்வியா? இப்ப இத பத்தி பேசுறதுக்கான நேரமே இல்ல. அதெல்லாம் நடக்கும்போது நடக்கட்டும். இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னு இப்ப நீங்க தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் எதுவும் ஆகாது. சரி சரி கோவப்படாத. இப்ப எதுக்கு உங்க கண்ணெல்லாம் கலங்குது? பின்ன கனவு கண்டீங்கன்னு சொன்னீங்க, ஓகே, அதை தாண்டி எதுக்கு தேவையில்லாம பேசுறீங்க? அப்படி கடவுள் நம்மளை பிரிக்கிறதா இருந்தாருன்னா அவர் இஷ்டப்படி பண்ணட்டும், நீங்க பேச வேணாம் அதை பத்தி. சரி சரி சண்மு, இப்ப எதுக்கு நீ கோவப்படுற, அழுகிற, அமைதியாரு? சரி இப்ப நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்கவா? நமக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? 45 வருஷம் ஆகுது. ஏன் கேக்குறீங்க? கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நமக்கு எத்தனை பிள்ளைங்க? 2 பேரு, ஆண் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு. 2 பேரையும் நல்லா படிக்க வச்சு ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். 2 பேரை 2 பேத்தி. கரெக்ட், சூப்பரா சொன்ன. இப்போ நான் ரிட்டையர்ட் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது சொல்லு. இப்ப எதுக்கு நீங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? அது ஒரு ராத்திரி 1 மணிக்கு தூக்கம் வருதுங்க, தூங்க விடுங்க. இதுக்கு மட்டும் பதில் சொல்றியா? 13 வருஷம் ஆகுது. உனக்கும் எனக்கும் உடல் ஆரோக்கியம் இப்ப எப்படி இருக்கு சொல்லு. அதையே கேக்குறீங்க. உங்களுக்கு ரத்த அழுத்தமும் சுகரும் இருக்கு, எனக்கு சுகர் மட்டும் இருக்கு. மாத்திரை மட்டும் நம்ம 2 பேரும் ஒரு நாளைக்கு 30 கிராம் கிட்ட முழுங்குறோம். எங்க நீங்க கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கே தோணுது, நம்மளோட 50வது திருமண நாளை கொண்டாடுறதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு? ஏமா 5 வருஷத்துக்கிட்ட இருக்கு. இல்ல அத கொண்டாடுறதுக்கு நம்ம தாக்கு பிடிப்போமா அப்படின்னு சண்முக பிரியா கலங்கின கண்களோட தன் வீட்டுக்காரரை பார்த்து கேட்கும் போது குகநாதனோட கண்ணும் கலங்கி போச்சு. ஆனா அவரோட அழுகையை வெளியில காட்டிக்காம சிரிச்ச முகத்தோட அவங்க மனைவிய பார்த்தவர் என்ன சொன்னாரு தெரியுமா? நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து என்ன செருங்க அலைப்பாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: மூன்றாவது இன்னிங்ஸ் அப்படின்ற கதையை பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 கேட்டுட்டு இருக்கிறோம். சண்முகப்பிரியா, இப்ப எதுக்கு நீ இப்படி அழுகிற? நீ கேட்ட கேள்வி என் மனசு என்னவோ பண்ணுது. நம்ம 5 வருஷம் இருப்போமா, இனி 6 வருஷம் இருப்போமான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இருக்கிற வரைக்கும் ஒத்துமையா சந்தோஷமா உன்னோட உணர்வுகளை நானும் என்னோட உணர்வுகளை நீயும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறேன். வயசான தம்பதிகளா இருந்தாலும் நமக்கும் உணர்வுகள்ன்ற ஒண்ணு இருக்கு. என்னோட கஷ்ட காலத்துல நீயும் உன்னோட கஷ்ட காலத்துல நானும் துணைக்கு துணையா இருக்கிறது தான் ஒரு நல்ல வாழ்க்கை துணைக்கான அடையாளம். அதனால நம்ம 50வது கல்யாண நாளை கொண்டாடுறதுக்கு நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமான்லாம் யோசிக்காத. இந்த நொடி நம்ம இருக்கோம்ல, அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லு. தேவையில்லாம கண்டதையும் போட்டு யோசிச்சுட்டு இருக்காத. நாளைக்கு என்ன ஆகும், நாளைக்கு என்ன ஆகும்னு யோசிச்சுட்டே இருந்தோன்னு வை, இன்னைக்கு நமக்கு நரகமா போயிரும். அதனாலதான் சொல்றேன், மனச போட்டு குழப்பிக்காத. முதல்ல உன்னை நான் எழுப்பி இருக்கவே கூடாது. கனவு கண்டனா அப்படியே எந்திரிச்சு போய் தண்ணி குடிச்சிட்டு அமைதியா படுத்து தூங்கிருக்கணும். தேவையில்லாம உன்கிட்ட வாய் குடுக்க போய் தானே இப்ப இந்த பேச்சுல வந்து நிக்கிறோம். அப்படிலாம் இல்லங்க, இப்போ மனசுல இருக்கிற விஷயத்த வெளிப்படையா பேசினாதானே உங்க மனசுல என்ன இருக்கணும், என் மனசுல என்ன இருக்கணும் தெரியும். சண்முகா, உன்கிட்ட நான் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம்னு வை, அங்க இருக்கிற மாப்பிள்ள பொண்ணு நீ கவனிக்கிறத விட என்ன கவனிக்கிறதா அதிகமா இருக்கும். கல்யாண வீடுன்னு இல்ல, எங்க போறோம்னாலுமே வையன், டூத் பேஸ்ட்னாலும் அது நீ தான் எனக்கு பிதுக்கி கொடுக்கணும். குளிக்கிறப்ப முதுகு தேய்ச்சி விடணும். குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு நீ தலை தவட்டி விடணும். ஃபீடிங் பாட்டில்ல சின்ன குழந்தைக்கு கொடுக்கறது மாதிரி காஃபி ஆத்தி கையோட எனக்கு நீ கொடுக்கணும். இது எல்லாமே நீ எனக்காக பார்த்து பார்த்து பண்ற வேலைங்க. இதுக்கப்புறமும் நம்ம எங்க போனாலும் நீ இத மறக்காம பண்ணத்தான் போற. சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் நிலாவை காட்டி சோறு ஊட்டுவாங்க, அந்த மாதிரி நான் வேலை வேலைக்கு சாப்பிடுறதுக்கு தட்டுல சாப்பாடு போட்டு எனக்காக அன்போட கொண்டாந்து நீட்டுவேன். நான் மாத்திரை போடலனா என்னை விட நீதான் என் மேல அக்கறைப்பட்டு கையோட எடுத்துட்டு வந்து மாத்திரை போட சொல்லுவேன். இந்த மனசுலாம் யாருக்கு வரும் சொல்லு? மொத்தத்துல நான் உனக்கு ஒரு 70 வயசு கை குழந்தை. இன்னும் நீ எப்படி பாத்துக்கிற தெரியுமா? இந்த மாதிரி ஒரு மனைவி கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். நானும் தான், நான் மட்டும் என்ன சும்மாவா? எனக்கும் இந்த மாதிரி ஒரு வீட்டுக்காரர் கிடைக்க கொடுத்துதான் வச்சிருக்கணும். என்னையும் நீங்க நல்லா பாத்துக்கிறீங்க, என்னோட தேவைக்கேத்த மாதிரி என்னோட உணர்வுகளை புரிஞ்சு நல்லா நடக்கிறீங்க. சரி சரி, இப்ப மணிய பாரு, 2 மணி ஆச்சு. பேசிட்டு இருக்கோம் பேசிட்டு இருக்கோம், 1 மணி நேரத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கோம். உனக்கு தூக்கம் வரலையா என்ன? இல்ல, பொந்த தூக்கமும் ஓடி போச்சு. எனக்கு உங்ககிட்ட மனசு விட்டு பேசணுங்க. நம்ம குழந்தைங்க, நம்ம குழந்தைங்களோட குழந்தைங்கன்னு எல்லாரும் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்காங்க. நம்ம இங்க தனியா இருக்கோம். எனக்கு ஒரே பயம்தான், நாளைக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயி போச்சுன்னா எனக்கு துணையா நீங்களும் உங்களுக்கு துணையா நானும் இருக்கிற பட்சத்துல என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம்னு யோசிக்கிறப்பதான் என் கை கால் நடுங்கி போது. அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாம நான் தவிச்சு போறேன் அப்படின்னு தன்னோட மனைவி பதட்டத்தோட பேசும்போது அவங்க தலையில கோதி கொடுத்து அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கறது போல குகன்நாதன் பேசினார். இப்படிப்பட்ட நிலையில கதையெல்லாத்துக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கும்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். அழகழகான பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. கடல் ஓசை எஃப்எம் 90.4 அன்பான உள்ளங்கள் கதை கேட்டுட்டு இருக்கீங்க. எங்க நீங்க என்னோட விருப்ப கைதி. நான் உங்களோட ஆயுட்கால பணிப்பெண். உங்களை இப்படி முழுசும் சார்ந்து வாழ்றது எனக்கு கொஞ்சம் குற்ற உணர்ச்சியா வேற இருக்குங்க. யார் சொன்ன குற்ற உணர்ச்சியா இருக்குன்னு? இங்க பாரு, இந்த உலகத்துல 90% ஆண்கள் தனக்கு வரக்கூடிய மனைவியை சார்ந்துதான் இருக்காங்க. சேவகத்தை வாங்கிக்க நீங்களும் அதே சேவகத்தை பண்றதுக்கு நாங்களும் தயாரா இருக்கிறப்போ வேற என்ன கவலை உனக்கு இருக்கு சொல்லு? என்ன மாதிரி எத்தனையோ ஆண்கள் இருப்பாங்க, உன்ன மாதிரி எத்தனையோ பெண்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் சேர்த்துதான் சொல்றேன். அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம எத்தனை வயசு வரைக்கும் உயிரோட இருப்போம்? இங்க பாரு சண்முகப்பிரியா, எனக்கு வயசு 70, உனக்கு வயசு 65. நமக்கு எத்தனை வயசு இதுக்கப்புறம் ஆனா என்ன? உன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன் கேளு, தயவு செஞ்சு உன் மனச போட்டு மட்டும் குழப்பிக்காத. அப்படிலாம் இல்லைங்க, எனக்கு இப்ப வயசு 65 ஆகுது. எங்க அம்மாக்கு 63 வயசு இருக்கிறப்பவே அவங்க கடவுள் கிட்ட போயிட்டாங்க. நான் வாழ்றதே போனஸ் வருஷம் தான். அப்படியா, என் கதையை கேக்குறியா? எனக்கு வயசு 70. எங்க குடும்பத்துல யாருமே 70 வயசு வரைக்கும் உயிரோட இருந்ததில்லை. ஆனா நான்

இருக்கல்ல பாக்கத்தானே செய்யற, உன் கண்ணு முன்னாடி தானே உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன். இங்க பாரு, கடவுள் அனுமதிக்கிற வரைக்கும் நம்ம உயிர் வாழ்வோம், அதுவும் சந்தோஷமா வாழ்வோம், சரியா? நீங்க என்னதான் சொன்னாலும் என் மனசுல ஒண்ணு மட்டும் வந்துகிட்டே இருக்கு. நமக்கு மூணே மூணு சாய்ஸ் இருக்கு. ஒன்னு உங்களுக்கு முன்னாடி நான் போறது, இன்னொன்னு எனக்கு அதை சொல்ல கூட பிடிக்கல, இருந்தாலும் நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். இல்ல இல்ல, நான் ரெண்டாவது சாய்ஸ சொல்லல, மூணாவது சாய்ஸ்க்கே போயிடுறேன். மூணாவது என்னன்னா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போறது. என்ன சொல்ற சண்முகப்பிரியா, புருஷன் பொண்டாட்டி சேர்ந்தே சாகிறது சினிமாக்கள்லயும் சீரியல்ல வேணா நடக்கலாம், யதார்த்த வாழ்க்கையில அப்படிலாம் இருக்காதுமா. நீ ஏன் இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்க? நீ பேசுறது எல்லாமே என்னால ஏத்துக்கவே முடியல. நிஜ வாழ்க்கை வேற, சினிமா வாழ்க்கை வேற, அது முதல்ல புரிஞ்சுக்க. அப்படி நடந்தா நல்லா இருக்குமோ, இப்படி நடந்தா நல்லா இருக்குமோன்னு யோசிக்கிறத விட இப்ப நம்மள உயிரோட வச்சிருக்கிற கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு நிம்மதியா முதல்ல போய் தூங்கு. இல்ல இல்ல, நான் தூங்க மாட்டேன், உங்ககிட்ட நான் பேசியே ஆகணும் அப்படின்னு தன் வீட்டுக்காரர் கிட்ட மனசு விட்டு சண்முக பிரியாமா பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் கதையில என்ன ஆயிருக்கும்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: சம்மர்ல குளுகுளனே இருக்க அனுஜ் டைல்ஸ் மாலோட கூல் ரூஃப் டைல் வாங்குங்க. அனுஜ் டைல்ஸ் மால்
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அலை பாயுதே அலை பாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க அலை பாயுதே நிகழ்ச்சியில. பாருங்க, நான் வேணா இப்ப உங்ககிட்ட கொஞ்சம் பேசுறேன், இதுக்கப்புறம் நான் எதுவும் பேச மாட்டேன், நான் தூங்க போயிடுறேன். சொல்லு என்ன சொல்றியோ அது வெளிப்படையா சொல்லு, மனசுக்குள்ள மட்டும் பூட்டி வச்சுக்காத, அதுவே ஒரு அழுத்தமா மாறி போயிரும். இல்லங்க, ரெண்டாவது சாய்ஸ் ஒன்னு சொன்னேன்ல. ஆமா, அது மட்டும் நடக்கவே கூடாதுங்க. ஏன், ஒரு நிமிஷம் இரு, இப்ப நான் சொல்றேன் கேளு. ரெண்டாவது சாய்ஸ் சொன்னியே, அது உனக்கு இப்போ சாதகமா இருக்கும். என்ன பொறுத்தளவு அது சரின்னு படுது. அதுவே எனக்கு முன்னாடி நீ போயிட்டேன்னு வை, அது ரொம்ப கொடூரமான விஷயம் என்னோட வாழ்க்கைக்கு. என்னால அதை ஏத்துக்கவே முடியாது. மகனோ மகளோ, மருமகனோ மருமகளோ, பேரன்களோ பேத்திகளோ, யாரும் கவனிக்க மாட்டாங்க. நானா இருக்க கண்டு உன்னை பாத்துட்டு இருக்கேன், யாருமே உன்னை கவனிக்காம போயிட்டா அப்ப நீ என்ன பண்ணுவ? ஒரு காஃபி போட்டு குடிக்கிறதா இருந்தாலும் சரி, சாப்பாடு சாப்பிடுறதா இருந்தாலும் சரி, கூப்பிட்ட குரலுக்கு யாருமே உனக்கு வராம போயிருவாங்க. நான் இல்லாம நீ ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருவ. அதை யோசிச்சாதான் இப்ப நீ சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு பயமா இருக்கு. இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்த்தா, நீ என்ன விட்டு போயிட்டேன்னு வை, நான் காயலங்கடையில இருக்கிற பொருள் ஆயிருவேன். என்னை யாரும் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. ஏங்க பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க, நீங்களா ஒன்னு பேசிக்கலாமா? நீங்க பென்ஷன் வாங்குறீங்க, நீங்க எப்படி காயலங்கடை பொருள் ஆவீங்க? பிள்ளைங்க உங்க பென்ஷனுக்காகவே உங்க கிட்ட வருவாங்க. என்ன கூட விடுங்க, நான் எந்த உத்தியோகத்துக்கும் போல, ஆனா நீங்க அப்படி இல்லையே, உங்களை கண்டிப்பா பாத்துப்பாங்க. சண்முகா, நான் இத பத்தி பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு நினைச்சாலும் நீ என்ன அதை விட்டு வெளியில வர விட மாட்டேங்கிற. நான் இப்ப வெளிப்படையா சொல்றேன், நல்லா கேட்டுக்க. முத சாய்ஸ், உனக்கு முன்னாடி நான் போறது. 70 வயசு வரைக்கும் நான் வாழ்ந்துட்டேன். போதுமான பொருளாதாரம், மகிழ்ச்சிகரமான 13 வருஷ ஓய்வூதிய வாழ்க்கை, அப்புறம் பேரன் பேத்திகள் கிட்ட தகட்ட தகட்ட கொஞ்சல், இன்னைக்கு எனக்கு மரணம் வந்தாலும் சந்தோஷமா ஏத்துப்பேன். இறந்தவங்கெல்லாம் உயிரோட இருக்கிறவங்களோட நினைவுகள்ல வாழ்றாங்க. ஒருத்தவங்க இறந்தா அவங்க முழுக்க இறந்து போறதில்ல, அவங்கள ஒரு பங்கு உலகத்துல நித்தியமா வாழுது. மரணம் இந்த பிரபஞ்சத்தோட மகா பிரம்மாண்டமான மாயை. இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் சண்முகா, நீ நல்ல அறிவான பொண்ணு. 45 வருஷம் என்ன திருப்திப்படுத்துறதுக்காக நீயே உன்னை முட்டாளாக்கிட்டு வாழ்ந்திருக்க. அப்படிலாம் இல்லையே, யாரு சொன்னா? சகலத்திலயும் முட்டாள்னு யாருமே இல்ல. ஏதாச்சும் ஒரு விஷயத்துல எல்லாரும் புத்திசாலிதான். நல்ல தூக்கத்தை நீங்களும் கெடுத்துட்டு இப்ப நானும் கெடுத்துக்கிட்டேன். முதல்ல நிம்மதியா தூங்குங்க. மரண வாசல் கதவை தட்டுச்சுன்னு வைங்க, கதவை திறந்து மரணத்தை நம்ம ரெண்டு பேருமே கட்டி அணைச்சுப்போம். நம்ம வாழ்ந்த வாழ்க்கை திகட்ட திகட்ட நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறப்போ மரணம் வந்தா என்ன வராட்டி என்ன, வயசுதானே ஆகி போச்சு, நினைவுகள் ஒன்னும் அழியலையே. நடப்பு நொடிய ரசிச்சு சந்தோஷமா வாழ்வுங்க. பாரு, நான் உனக்கு அட்வைஸ் பண்ணா இப்ப நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? இதத்தானே நான் முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்கேன், காதலையே நீ வாங்கலையே. சரி சரி, மன்னிச்சிருங்க சாமி, படுத்து தூங்குங்க. திரும்ப வேணா தண்ணி குடிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேணா சண்முகா, போர்வைய போத்தி விட்டுட்டு என் தலையில மெல்ல கோதி விடுறியா? என்னங்க எப்ப இல்லாம புதுசா கேக்குறீங்க? என்னமோ தெரியல, உன்கிட்ட கேட்கணும்னு தோணுது. சரிங்க, நீங்க படுங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு சண்முக பிரியாமா அவங்க வீட்டுக்காரரோட தலைய மெல்ல கோதி விட்டாங்க. குகநாதன் கண்ணை மூடி தூங்குறதுக்கு முன்னாடி தம் மனைவிய சிரிச்ச முகத்தோட பாத்துட்டு தான் கண்ணை மூடினார். பிடிக்கால பொழுதும் விடிஞ்சிருச்சு, 6 மணி ஆச்சு. ஆனா அங்க நடந்ததே வேற. தன்னோட 2 கண்களையும் திறந்து வாய திறந்து மல்லாக்க படுத்திருந்தாரு குகநாதன். அவரோட உடம்பு ஜில்லுன்னு இருந்துச்சு. ஒரு செகண்ட் தன்னோட கண்களை உணர்வு பூர்வமா மூடி திறந்தாங்க சண்முக பிரியாமா. பல்லு விளக்கிட்டு காஃபி போட்டுட்டு தன் வீட்டுக்காரர் முன்னாடி உட்கார்ந்து காஃபிய அவங்க குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. 45 வருஷம் அவங்களோட தாம்பத்திய வாழ்க்கை மனசுக்குள்ள நிழலா ஓடி வந்துச்சு. துக்கத்தை மின்னும் முழுங்கினாங்க. விஷயத்த கேள்விப்பட்டு அவங்களோட பையன் பொண்ணு மருமகன் மருமகன் எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க. கூட்டம் அவங்க வீடு முழுக்க நிறைஞ்சிருந்தாலும் சண்முக பிரியா அம்மாவோட கண்கள்ல ஏதோ ஒரு தெளிவு இருந்துச்சு. கிரிக்கெட் விளையாட்டு மாதிரி வாழ்க்கை விளையாட்டுல 3 இன்னிங்ஸ். மொத இன்னிங்ஸ் என்னன்னா பெத்தவங்க உடன் பிறந்தவங்களுக்காக. 2வது இன்னிங்ஸ் என்னன்னா கணவன் மனைவி அப்புறம் மகன் மகள் பேரன் பேத்திகளுக்காக. 3வது இன்னிங்ஸ் என்னன்னா தன்னோட வாழ்க்கையில தான் சேர்த்து வச்ச நினைவுகள் அழியாத எண்ணங்கள் இது எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து கடைசி காலத்துல அசை போட்டு வாழ்ற அந்த கடைசி வாழ்க்கை. சண்முக பிரியா அம்மாவோட பசங்க அன்னைக்கு பண்ண வேண்டிய காரியம் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒரு வாரம் இருந்துட்டு அப்புறம் அங்க இருந்து சிட்டா பறந்துட்டாங்க. த வீட்டுக்காரர் சொன்ன அறிவுரைகள் எல்லாத்தையும் கேட்டு அதுபடியே தன்னோட கடைசி காலத்தை தனிமையில கழிக்கிறதுக்கு சண்முக பிரியா அம்மா ஆயத்தமானாங்க. கதை இனிதே நிறைவடைஞ்சிருச்சு. இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில நேர்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4.

0: தோசை எஃப்எம் 90.4
1: நேரம் இப்பொழுது இரவு 10 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 16 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 26 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு

0: செய்தி சொல்லட்டா?
1: நாட்டு நடப்புகள், அரசியல், வணிகம் மற்றும் விளையாட்டு செய்திகள். இனி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 ஆகாசவாணியின் செய்திகளை நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 காலை 8 மணிக்கும் காலை 9 மணிக்கும் கேட்டு பயன்பெறுங்கள். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கொரியர் வந்திருக்கு.
1: தேங்க்ஸ் பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வர பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாப்பிள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயரு பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம
1: கிடைச்சிட்டு இருக்கு.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடல் கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குன்னு?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏன இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட, அதை வேற நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தங்கச்சி சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட். இதுக்கு மேல படிக்கலைன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டு விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட் விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்னு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 11 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 16 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 26 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டி விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட்டி விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்னு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மாலா இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரம் தான் வாங்கி வந்தோமோ.

0: மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
1: என்னமாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
0: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம், இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீத்துச்சே, மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வரும் காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம்தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாசம் தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் ஏன் வெளியே விட போறேன்?
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை, ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன இப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அத எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 16 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 26 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: நாம எல்லாருமே உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக காலையில செய்தித்தாள்கள் படிக்கிறது வழக்கம். அந்த செய்தித்தாள்கள் படிக்கும் போது அடியில ஊதா, இளஞ்சிவப்பு, மஞ்சள், கருப்பு கலர்ல 4 புள்ளிகள் இருக்குமே, அத கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த 4 புள்ளிகளை CMYK சொல்றாங்க. இது சயான், மெஜெண்டா, எல்லோ அண்ட் கீ கலர். அதாவது செய்தித்தாள்கள்ல கருப்பு கலர் ரொம்ப அதிகமா பயன்படுத்துறதுனால சில நேரங்கள்ல செய்தி பக்கம் தெளிவா இல்லனா இந்த 4 புள்ளிகளும் மேல கீழ மாறி மாறி ஒழுங்கற்ற நிலையில இருக்குமா. இந்த 4 புள்ளிகளும் தெளிவா இருக்கு அப்படின்னா செய்தித்தாள்கள்ல வரிகளும் தெளிவா இருக்கும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா, இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரி கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம் ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ் இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தால?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 1 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 16 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 26 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: இன்று ரயில் பயணங்களில் மற்றும் கல்லுக்குள் ஈரம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கண்ணு கண்ணுக்குட்டி பாத்தாட வந்து இருக்கா தங்கம் வச்ச வள்ளிப்பட்டி தாலி கொடி போட்டு வப்பா மாமே மாமே.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று ரயில் பயணங்களில் மற்றும் கல்லுக்குள் ஈரம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: சம்மரை சமாளி. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: வெயில் காலம் வந்துட்டா போதும், நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஃபேனுக்கும் ஏசிக்கும் ரெஸ்டே கிடையாது. இதனால கரண்ட் பில்லுமே கூடிட்டே போகும். ஏசி யூஸ் பண்ணா கரண்ட் பில் தாறுமாறா வருமேங்கிற பயம் நிறைய பேருக்கு உண்டு. ஏசி யூஸ் பண்ணும் போது ஒரு சில விஷயங்களை கவனிச்சா கரண்ட் பில்லும் பாதியா குறைக்கலாமா? எப்படி தெரிஞ்சுக்கலாம். விடியல் காலையில நைட் நேரங்கள்ல இயல்பாவே கொஞ்சம் குளிர்ச்சியான காத்து தான் வரும். அந்த டைம்ல வீட்டோட ஜன்னல் கதவுகளை திறந்து வச்சிருந்தா வீட்டுக்குள்ள வெப்பத்தை ஓரளவு குறைக்கும். இதனால ஏசி ஃபேனோட பயன்பாட்டை குறைச்சுக்க முடியும். ரெண்டாவதா, ஏசில டைமர் செட் பண்ணி வச்சுட்டு தூங்கினா தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு அதை அடிக்கடி அமர்த்த வேண்டிய தேவையுமே இருக்காது. மூணாவதா, ஏசி ஆன் பண்ணிட்டு அடிக்கடி ரூம் ஜன்னல் கதவுகளை திறக்க வேணாம். வெளியிருந்து வெப்பம் வர்றதுனால கூலிங் ஆக அதிக நேரம் எடுத்துக்கிறோம். இது மூலமாவும் கரண்ட் பில் அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. நாலாவது, ஏசிய எப்ப வாங்கியிருந்தாலும் சரி அதை ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில சர்வீஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அஞ்சாவதா, ஏசி யூஸ் பண்ணாத சூழல்ல அதை முழுசா ஆஃப் பண்றதுமே முக்கியம். அதான் ரிமோட் மூலமா ஏசி ஆஃப் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கலாம். அப்படி நினைச்சீங்கன்னா பில்லு தான் அதிகமாகும். இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்றது மூலமாவே கரண்ட் பில்ல பாதியா இந்த கோடை காலத்துல குறைக்க முடியும்.
0: சம்மரை சமாளி, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இன்று ரயில் பயணங்களில் மற்றும் கல்லுக்குள் ஈரம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா, இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படித்து சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாகத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கிறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே.
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தால?
1: மேற்கு பக்கம்.
0: வலது கை?
1: தெற்கு பக்கம்.
0: இடது கை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா, இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலயும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: ரயில் பயணங்களில் மற்றும் கள்ளுக்குள் ஈரம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: விவரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் OSFM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: இன்று ரயில் பயணங்களில் மற்றும் கல்லுக்குள் ஈரம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: டிங்க டக டக டக டிங்க டக டக டக டிங்க டக டக டக டிங்க டக டக

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 2 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 16 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 26 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. மனுஷனுக்கு சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம எல்லாரும் தூங்கணும்னா என்ன பண்ணுவோம்? ரெண்டு கண்ணையும் மூடி தானே தூங்குவோம். ஆனா ஒரு விலங்கால ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முடியாதான். அப்படியே முயற்சி பண்ணாலும் அது இறந்தும் போயிடுமா? அதுக்கான காரணம் என்ன? அது என்ன விலங்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த ஒரு விலங்கு டால்பின் தாங்க. டால்பின் தூங்கும் போது ஒரு கண்ணை திறந்து

0: இன்னொரு கண்ண மூடி வச்சுதான் வித்தியாசமா தூங்குமா. காரணம், நம்மள மாதிரி ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முயற்சி பண்ணா அது மூச்சு திணறி இறந்தும் போயிடுமா. ஏன்னா டால்பினோட மூளை தானா செயல்படாது, உடல்ல ஏதாவது அசைவு இருந்துகிட்டே தான் இருக்கணும். டால்பின் தூங்கும் போது மூளையோட இடது பகுதியை தூங்க வைக்க வலது கண்ணை திறந்திருக்கும், வலது மூளை தூங்கினா இடது கண் திறந்திருக்கும். இது மாதிரி கண்களை மாத்தி மாத்தி தூங்கும்.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கும் அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா? நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: தாமரை சமாளி. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: இந்த கோடை வெயிலோட தாக்கம் ஏப்ரல் மாச கடைசியில தான் எப்பவுமே வாட்டி வதைக்கும். ஆனா இப்பெல்லாம் மார்ச் மாசத்திலே தலை தூக்கிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த வெயில்னால நமக்கு நீர்ச்சத்து குறைபாட்டுனால நோய் பாதிப்பு ஏற்படுற அபாயம் அதிகம். அதனாலதான் தண்ணி குடிங்க தண்ணி குடிங்கன்னு மருத்துவர்களுமே பரிந்துரை செய்யறாங்க. அப்படி இருக்கும் போது கோடை வெயிலை சமாளிக்க பறவைகளும் விலங்குகளுமே பரிதவிச்சு வருது. அவைகளும் இந்த கோடை காலத்துல பாதிக்கப்படாம இருக்கிறதுக்காக ஒரு அகண்ட பாத்திரத்துல தண்ணி தினமும் பறவைகளுக்காக நம்மளுடைய செவத்திலேயோ இல்ல வெளிப்புறமா வைக்கிறது மூலமா அவைகளும் குடிக்க குளிக்கன்னு இளைப்பாறிக்கிற முடியும். அதே மாதிரி விலங்குகள் கால்நடைகளுக்கு தண்ணி வைக்கிறது மூலமா அவைகளும் வெப்பத்தை தணிக்க ஏதுவா இருக்கும். அதனால இன்னையில இருந்தே நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பறவைகள் விலங்குகளுக்கு தண்ணி வைக்க ஆரம்பிக்கலாமா?
0: சம்மரை சமாளி, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போன சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏ பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏ சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதும் யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: துண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 16 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 26 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: சம்மரை சமாளி. நம்ம கடல் OSIFM 90.4
1: வீடு மாடி வீடுதான், ஆனா அப்படி ஒரு வெக்கையா இருக்குதுன்னு நிறைய பேர் மாடியில தண்ணிய அள்ளி அள்ளி ஊத்துவோம். ஆனா அடிக்கிற வெயிலால அதுவும் சருன்னு உறிஞ்சிரும். அதுக்கு பதிலா நல்ல ஒரு கோணி போய் சாக்க தண்ணியில முக்கி மாடியில விரிச்சு விட்டா சாக்குல ஈரம் இருக்கிற வர வீடு நல்லா குழு குழுன்னு இருக்குமாம்.
0: சம்மரை சமாளி நம்ம கடல் OSIFM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம், யாருமே ஹாஸ்பிட்டல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டையாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இதை அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி,
6: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடு.
5: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்களை மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
6: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அத பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அத பத்தி சொல்லு கேப்போம்.
5: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும். அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
6: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட? நான் 2 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
5: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு கேப்போம்.
6: முதல்ல செபிய பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
5: செபியா?
6: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பாக செயல்படுத்துது. இப்போ நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்லை லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டா?
5: அதான் டெலிகிராமில் நிறையா லிங்க்ஸ் வருது, அதில் உன்னை கிளிக் பண்ணி அதில் என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
6: நல்லா இருப்ப, இந்த தப்பை மட்டும் பண்ணிடாத.
5: ஏன்?
6: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க. அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
5: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணணும் அதையும் சொல்லு.
6: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலையும் ஆயிரக்கணக்கில் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருக்கிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
5: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
6: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
5: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
6: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
7: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேப்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709-44-399-999. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில்

0: சுந்தும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 16 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 26 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: ஏய், என்னாச்சு உனக்கு? இங்க பாரு,

ஒத்துமையாக்கூடி பக்தியுடன் ஆடி சொல்ல.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இது ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: ஓடி நடையா

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. மனுஷங்க நம்ம எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்த உடனே கொஞ்ச நேரம் உட்கார பழக்கம் உண்டு. காரணம் கால்வழி தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு இப்படின்னா ஒரு பறவையால முழு கடலையும் எங்கேயுமே உட்காராமலும் நிக்காமலும் கடக்க முடியும். அது என்ன பறவை, எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த பறவை கப்பர் பறவை. அதாவது நிறைய இடங்கள்ல இத போர் பறவை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது நீளமான சிறகுகள், வால்கள், அலகுகள் இதெல்லாத்தையுமே வச்சிருக்கும். இதனால உணவு, தண்ணி, ஓய்வு கூட இல்லாம தொடர்ந்து 400 கிலோமீட்டர் தூரம் வர பயணிக்க முடியும். இதோட ஆயுட்காலம்னு பார்த்தோம்னா 25-34 வருஷம். இது அதிகமா இந்திய பெருங்கடல் அப்புறம் புளோரிடாலதான் காணப்படும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.